0: வணக்கம். இன்றைக்கு மோகன் திரேஸ் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்கள் புதன்கிழமை பொழுதினம் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, ஒரு குட்டி கதையோட இன்றைய கேள்விக்கு நம்ம நுழைய
0: போகிறோம்.
1: ஆமா, இது கடை பக்கமா தான் நம்ம போறோம். சமீபத்துல கடை மண்டலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் மோகன். இது என்ன அப்படின்னா, ஒருவர் வந்து பாத்தே ஓவியம் வரைவதற்காக ஒரு கடைக்கு போயிருக்காரு. முதல்ல அவர் தனி ஒரு நபரா தான் போயிருக்காரு. அப்ப கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துச்சுன்னா, அவரோட வந்து நண்பர்களா இருக்கிறாங்களே, அவங்களுமே சேர்ந்து அவரோட அந்த ஓவியத்தை வர இணைந்து விட்டனர். அப்ப ஒருவரா அந்த கடைக்குள்ள நுழைந்து அந்த ஓவியம் வரையின்ற முயற்சி கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, ஒட்டுமொத்த நண்பர்கள்லாம் சேர்ந்து மிக அழகான ஒரு ஓவியத்தை கொண்டு வர மாதிரி அவ்வளோ அற்புதமா அமைஞ்சிருக்கு. இப்போ இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட தற்செயலா நம்ம போவோம். போகும்போது கூட இருக்கிறவங்களும் நம்ம பின்பற்றி வருவாங்க. இல்ல, நமக்கு அந்த பழக்கமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு, வாங்க தேநீருக்கு போகலாம், தேநீருக்கு போகலாம், நம்ம நண்பர்களை அழைக்கலாம். அவங்களுக்கு தேநீர் பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா நண்பர்களுக்காக போய் தேநீர் அருந்தி அருந்தி கடைசியா பார்த்தா இப்ப அவங்கதான் தேநீருக்கு பிரியரா இருப்பாங்க.
0: நமக்குன்னு ஒரு நட்பு வட்டம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த நட்பு வட்டம் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு சிலருடைய குணாதிசயமா இருக்கலாம், இல்ல அவங்க பண்ற பழக்கமா இருக்கலாம். இவங்க பண்ணனால எனக்கும் வந்துருச்சுங்க, இப்ப நானும் அதை பின்பற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற கதைகளை தான் இன்றைய வணக்கம் இன்னால நம்ம பேச போறோம். அந்த மாதிரி சொல்லுங்க, உங்க நட்பு வட்டத்துல யாரோ ஒருத்தவங்க செய்வாங்க, அதனால எனக்கும் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு
1: சொல்லுங்க. உங்க நண்பரின் ஒரு வித்தியாசமான பழக்கங்க தெரியாமலே உங்களுக்கு ஓட்டி கொண்டதா அழைக்கலாம். சொல்லுங்க 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-9. இன்றைக்கு வணக்கம் இன்னல நாம ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தோங்க.
1: ஆமா, அதாவது நீங்க உங்களுக்கே தெரியாம யார்கிட்டயாவது உங்க நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களாக கூட இருக்கலாம், அவங்க கிட்ட ஒரு பழக்கத்தை, வித்தியாசமான ஒரு பழக்கத்தை நீங்க கத்துக்கிட்டீங்களான்னு
0: கேட்டிருந்தோம். ஷாலினி வந்திருக்கீங்க, சொல்லுங்க ஷாலினி, என்ன கதை?
2: எனக்கு நடந்தது இல்ல, என்னோட ஹஸ்பண்ட்க்கு நண்பர் சொல்றதோட வந்த ஒரு பழக்கம்.
1: மனைவி கிட்ட இருந்து கலவிருக்கா?
2: ஆமா,
1: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டேன்னா ஒரு காஃபி குடிக்கணும், லஞ்ச் முடிச்சிட்டேன்னா காஃபி அது கண்டிப்பா குடிச்சு ஆகணும். அது அந்த ஒரு பழக்கம் வந்து எனக்கு தெரியல எப்பலேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா அந்த பழக்கம் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் ஹஸ்பண்ட் கூட எங்க வெளியில ஆனாலும் அந்த ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்கும். ஆனா அவர் அப்படி இல்லை, அவர் வந்து ஆறுன தண்ணியோ இல்ல ஒரு ஜூஸோ அப்படி குடிப்பாரு, தவிர அந்த காஃபி கண்டிப்பா எடுக்கவே மாட்டாரு. ஆனா அதுக்கு அங்கிட்டு வந்து அவருக்கு அது எப்ப வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் இப்ப நான் அதை கவனிக்கிறேன், நாங்க எங்க சாப்பிட போனாலும் நான் ஆர்டர் பண்றேனோ இல்லையோ அவர் காஃபி ஆர்டர்
0: பண்ணிருக்கீங்க.
2: எனக்கே தெரியல,
0: அவர் பாட்டுக்கு ஆயசம் குடிச்சுக்கிட்டோம், பழச்சாறு குடிச்சுட்டு இருந்தவர,
1: ஆரோக்கிய பானங்கள் குடித்திருந்த ஒரு மனுஷனை எப்படி மாத்திருக்கீங்க ஷாலினி? என்ன பண்ணிருக்கீங்க நீங்க?
2: தெரியல எப்படின்னு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒரே மைண்ட் செட்ல இருக்கோம்ல. வெளியில அவரோட சாப்பிட்டுட்டு அந்த காஃபி ஒன்னா குடிக்கிறப்ப அந்த மூமெண்ட் வந்து நாங்க என்ஜாய் பண்றோம்.
0: இவங்க அப்படி சொல்லிருந்தாங்க, நீங்களும் கண்டிப்பா சில கதைகள் வச்சிருப்பீங்க இல்லையா, அழைத்து சொல்றீங்கல்ல?
1: ஆமா, ஏன்னா இது நாங்க கேக்குறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இது அறிவியல் ரீதியாக கூட இத வந்து ரொம்ப ஒரு அதிகமா கவனம் கொடுத்து பாக்குறாங்க. இது நம்ம நினைப்போம் அவங்களோட பழக்கம் தானங்க அப்படின்னு நினைப்போம், ஆனா அங்கதான் பெரிய விஷயங்கள் ஆரம்பிக்குது. அது என்னன்றதையும் நம்ம பேசலாம்.

0: இன்னைக்கு நேர்கிட்ட ஒண்ணு கேட்டிருந்தோங்க.
1: சில நேரங்கள நாம யோசிப்போம் மோகன், இந்த பழக்கம் யாருகிட்ட இருந்து எப்படி வந்தது? ஆமா, இவங்க கிட்ட இருந்தா நமக்கு வந்துருச்சு, அப்படியே ஊட்டிருச்சு அந்த பழக்கம் அப்படின்னு நம்ம நினைப்போம்.
0: நேரு ஒருத்துக்கு வந்திருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: ஷாலினி
0: இப்பதான் அழைச்சிங்க போல.
2: இன்னொரு
0: ஷாலினியா?
1: எல்லாம் ஷாலுமாவா இருக்கீங்க, சொல்லுங்க.
2: காலை வணக்கம். எனக்கு என்ன விஷயம் புதுசா வந்துருச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. ஆமா, அவங்க என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, சின்ன என் கூட இருந்தவங்க. அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா, இங்க என்ன காஃபி இருந்தாலும் போயிட்டு அவங்க அத எப்படியாவது முயற்சி பண்ணி பாத்துருந்தோம். எங்க சாய் திறந்தாலும், டீ வண்டி திறந்தாலும், இல்ல எங்க என்ன மாதிரி டீ இருந்தாலும் அவங்க போய் அது குடிச்சிருந்தோம். எனக்கு நான் இதுல இருந்து இந்த டீ குடிக்கிற பழக்கமே வராது. நான் குடிச்சேன்னா பால் குடிக்கும், ஒரு வயசுக்கு அப்புறம் அதை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நார்மலா தான் இருப்பேன். இந்த டீ எடுக்கிற பழக்கமே எனக்கு இருக்காது. அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து இப்ப எந்த கடை எங்க திறந்தாலும் அவங்க போறாங்களோ இல்லையோ, அவங்களை குடிச்சு நான் அவங்க கூட போயிருவேன்.
0: இப்ப இருக்கிற டீ கடைக்கெல்லாம் பெரிய வாழ்வு குடுக்கறது உங்களுடைய தோழி தான் சொல்லுங்க.
2: ஒரு வாட்டி போயிட்டு நல்லா இருந்துச்சுன்னா
1: திரும்ப திரும்ப வியாபாரத்துக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுக்கறீங்க, நல்ல விஷயம் தானே.
0: என்ன கேட்டாருங்க, கேரளா எங்க இருக்கீங்க? இங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாநிலமும் போங்க.
1: வியாபாரிகள்
0: அழைச்சு சொல்லுங்க. 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: வணக்கம். மின்னலில் தன் முனைப்பு வார்த்தைகள்.
1: மின்னல் FM நேயர்களே, உங்கள் நாளை மாற்றும் சக்தி வாய்ந்த என் இணைய காலை வணக்கம். நான் பெண்டிங் ட்ரெண்டிங் அண்ட் லீடிங் பிசினஸ் கோச் டாக்டர் ஸ்ரீ உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஒன் ஹவுஸ் ஒன் என்டர்பிரனர், ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரிஃபார்மேஷன் செய்யணும். நம்ம வீட்டுல ஒரு தொழில் அதிபர் பிறக்கணும், அது எப்படி ஏன்றது தான் உங்ககிட்ட நான் பேச போறேன். மூணு விஷயங்க இந்த டாபிக்ல நம்ம கிட்ட இருக்கணும். முதலாவது என்ன திறமைக்கும் அதாவது சுதந்திரம் கிடைக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் அவங்களோட பர்சனல் வேலையை போய் பார்த்துட்டு வரத்துக்கோ பிசினஸ் பாட்டுக்கு ஓடும், அவங்ககிட்ட ஆளுங்க இருக்காங்க வேலை செய்யறதுக்கு. ஸோ இந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். இந்த ஃப்ரீடம்னா தான் நீங்கள் வந்து எப்படி பிசினஸை டெவலப் பண்ண போறீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப தாட் ப்ராசஸ் கொடுக்கலாம். மூணாவதுங்க, இதில் ரொம்ப முக்கியமானது இம்பாக்ட். இந்த வியாபாரத்தில் வர வசதி உங்களுக்கு என்ன பாதிப்பு, எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் கொடுப்பீங்க, எவ்வளோ நேரம் டைம் செலவு பண்ணுவீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கணும். உங்களோட சோல் சர்ச்சிங் நீங்கள் பண்ணிக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணீங்கனாக்கா நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு தொழிலுக்கு வெற்றிகரமாக நீங்கள் வரலான்ட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிட்டு நான் விடைபெறேன். நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: மோகன், மனோ தத்துவத்துல வந்து குறிப்பா இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், அதாவது NLP அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து இப்ப நம்ம காலையில இருந்து பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒருவரை பார்த்து நம்ம அந்த மாதிரி பழக்கத்தை நம்ம அறியாம தெரியாம கற்றுக்கொள்றோம். இதை வந்து மாடலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில கூறுகளுமே இருக்கின்றது. இது குறித்து தான் இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம இன்னைக்கு பேச போறோம்.
2: சரி, அதனால நீங்களும் மழைக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுடைய வட்டத்துல இருக்கக்கூடிய யாராவது மாதிரி நானும் ஆமாங்க, இப்படிதான் நானும் அவங்களை பின்பற்றி தான் செய்யறேன் அப்படின்னு மகேஸ்வரி வந்திருக்காங்க. யார பத்தி சொல்ல போறாங்க?
3: இது எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு வந்த பழக்கம்.
1: தாய் வழியா?
3: ஆமா, தாய் வழி வந்த பழக்கம்.
2: சொல்லுங்க.
3: இப்ப உள்ள பிள்ளைகளால அதை அக்செப்ட் பண்ண முடியல, பட் அது நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸ்கூல் டைம்ல 5:30 எழுப்பி விடுவாங்க, லீவு டைம்ல 7:00 எழுப்பி விட்டுருவாங்க. அதுக்கு மேல நாங்க தூங்க முடியாது. அதே பழக்கத்தை தான் நான் என் பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்தேன். 7:00 எழுப்புறது அதுங்களால முடியாது லீவு டைம்ல எல்லாம். அதனால வெள்ளிக்கிழமையாச்சுன்னா சொல்லிடுவாங்க, அம்மா எங்களை கொஞ்ச நேரம் தூக்க விடுங்க. பட் அந்த பழக்கத்தை நான் விடவே இல்லை.
2: அம்மா சொன்னீங்கல்ல, அம்மா வந்து இப்ப காலையில 8:30 எழுந்து அவங்களுக்குன்னு சில வேலைகள் இருக்கும்ல, நீங்க எழுந்திருத்து அம்மா செய்யற மாதிரி தான் வேலை செய்வீங்களா? எப்படி உங்களுடைய இது எப்படி இருக்கும்?
3: அம்மா செய்யற மாதிரி தான் அடுத்த கண்டினியூ வேலை பண்ணுவேன். பட் முதல் வேலையை பில்டிங்களை எழுப்பி விடுறதுதான் என்னோட முதல் வேலை.
1: இது உங்களுக்கு வேலையா செய்றீங்களா இல்ல நீங்க வேணும்னு செய்றீங்களா?
3: இல்ல வேலையா தான்
2: வேலையா சும்மா செய்றீங்க.
3: அதனாலயே பிள்ளைங்களை ரொம்ப சக்கீட் ஆயிடுவாங்க. கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க, முடியவே முடியாது. என்ன உட்காந்தாலும் உட்காந்துருங்க, 8:00 மேல தூங்க விட மாட்டேன்.
1: மகேஸ்வரி, பிள்ளைகளை தான் நீங்க உங்க வேலைன்னு சொல்லிட்டு செய்றீங்க இல்லையா, கணவரையாச்சும் விடுவீங்களா தூங்குறதுக்கு?
3: அவரு தூங்க மாட்டாரு, அவரு என் கூட சேர்ந்து எழுந்திருவாரு 7:00.
2: அப்ப கணவர் கேட்டதான் உள்ளூர் நிலவரம் தெரியும்.
1: வெளியூர் நிலவரம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு.
3: கண்டிப்பா, ஏன்னா அவரும் அந்த வழியிலே அப்படியே வந்துட்டாங்க. எந்திரிச்சு சீக்கிரமா எழுந்திருக்கிற பழக்கம் பிள்ளைங்களுக்கு கொண்டு வரோம்.
2: சரி, பிள்ளைங்க காலையில எழுந்திருக்கிறதுன்றது நல்லதுதான் இல்லையா?
1: ஆனா விடுமுறையில கொஞ்சம் நேரம் தூங்கலாம் தானே?
3: அது 8:00ன்றதே கொஞ்சம் அதிகமான நேரம் தானே.
1: விட்டுறது
2: 8:00 எழுந்திருக்கலாம். சரி, தூங்குறது 8:00 தூங்க போவீங்க?
3: அவங்க எல்லாத்தையும் நான் 11:00 தூங்க
1: அனுப்பிடுவேன். பரவாயில்ல, ஒரு சின்ன ராணுவத்தை தான் நீங்க நடத்துறீங்க.
3: ஃபேமிலி ராணுவம்.

0: நாம் பேசிக்கிட்டு இருக்கோங்க. இன்றைக்கு ஒருத்தரை பார்த்து அதே மாதிரி நாமும் வந்து அது எப்படி வேணா இருக்கலாம், அந்த குணமா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய பழக்கமா இருக்கலாம், அந்த ஒரு விஷயத்தை வந்து நாமும் பின்பற்றி செய்வதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம்.
1: இதை வந்து ஆங்கிலத்துல மனோவியல் ரீதியாக மிரரிங், மாடலிங், மேட்சிங் இதெல்லாம் சொல்லுவாங்க மோகன். இதை பற்றி சொல்வதற்கு மிக சரியான நபர் இவங்க தான். ஏன்னா நேர்மறை எண்ணங்களை உருவாக்குறதுக்கு ஆழ்மனதை மறுபயிற்சி செய்வதன் மூலம் இந்த தலைப்புல முனைவர் பட்டத்தையே எடுத்திருக்கிறாங்க டாக்டர் வல்சலா கிருஷ்ணன். அவங்க இது குறித்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
2: Subconscious mind will copy the environment around us. Environment na number friends, number family, number office colleagues, avanga eppadi irukraangalo adhe mari number subconscious mind copy. Udaharanathukku oru group, oru student group edupom, andha group la oralukku A kadachaaka ellarum A kadaikka start panniduvom. Same with other successful group, oral oru target hit pannaaka ellarum hit panniduvanga, because the subconscious vandu copy the successful person. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் குரூப்ல நம்ம இருந்தாக்கா நம்ம எவ்வளவு பாசிட்டிவா இருந்தாலும் நம்மளும் நெகட்டிவ். நம்ம ஒரு ஆளை ரொம்ப அட்மையர் பண்ணாக்கா we will start mirroring them. Our subconscious mind will start copying them. அவங்க பேசுற விதம், dress பண்றது, you also will start behaving like that. Danger என்னன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. If you hate someone, you really don't like someone, you will also start mirroring them. நம்ம subconscious அவங்களையும் copy பண்ணிடும் நமக்கு தெரியாமலே. So that also we must be careful. The best thing is நம்ம நம்மளோட இமோஷன்ஸ நல்லா மேனேஜ் பண்ணிக்கணும். வி மஸ்ட் நோ அவர் ஸ்ட்ரெங்க். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன ஸ்ட்ரெங்க்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டா தென் யூ கேன் சக்சீட் இன் யுவர் கேரியர், யுவர் பிசினஸ், இன் எனி திங் யூ டூ, யூ பி சக்சஸ்ஃபுல் அண்ட் யூ பி ஹாப்பி பிகாஸ் யூ ஆர் யூ.
0: ஒருவரை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களை பின்பற்றக்கூடிய ஒரு சூழலை பற்றி தான் இப்போ விளக்கியிருந்தாங்க.
1: ஆமா, பிடித்திருந்தாலும் மோகன் அவங்களுடைய தாக்கம் வருது, பிடிக்கலனா கூட அவங்களுடைய தாக்கம் வருது. ஆக அடிப்படையில நம்முடைய ஆள் மனது அப்படின்றது யாரை பார்த்து அதிக நேரம் செலவிடுறோமோ அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த அப்படியே ஈர்க்கின்றது நம்மையும் அறியாமல. ஆனா அவங்க அடிப்படையில என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க நீங்களாவே இருந்துருங்கட்டாங்க.
0: ஆமா, டாக்டர் வத்சலாக்கு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிரிஷ் அருண் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: கிரிஷ் அருண் பாடிய பாடலை நம்ம கேட்க இன்றைக்கு வணக்கம். மின்னல வந்து ஒருவரை பின்பற்றி ஒருத்தவங்களை பிடிச்சு போச்சு அப்படின்னா கூடவே நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய நபரா இருக்கும், அவங்களுடைய செய்கையில நடவடிக்கை நமக்கு பிடிச்சிருக்க நாமும் பின்பற்றக்கூடிய ஒரு சூழல், அது அறிவியல் பூர்வமாகவும் பார்க்கப்படுது இல்லையா?
1: ஆமா, சற்று முன்பதாக மோக நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த NLP நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி, இதற்கு கீழே 5 விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கு, ஆனா நாம தான் கவனிக்கிறது இல்லை. முதலாவது என்ன அப்படின்னா மாடலிங், நமக்கு நெருக்கமானவர்களோட பழக்கங்களை நடத்தைகளை வந்து அப்படியே இயல்பாகவே நமக்கு தெரியாமலே நம்ம பின்பற்றுறோம். அடுத்து வந்து சற்று முன்பதாக டாக்டர் வல்சலா சொல்லியிருந்தாங்க இல்லையா, மிரரிங் அண்ட் மேட்சிங், அதாவது பிரதிபலிப்பு, அவங்கள மாதிரியே நாம இருப்போம். அதற்கு அடுத்தபடியாக ரெப்போர்ட், நெருக்கமான இணைப்பு, பக்கத்துல உள்ளவங்க நம்மளையும் அறியாமலே அவங்கள மாதிரி நம்ம மாறிடுறோம். அடுத்ததாக என்கரிங் அப்படின்னு சொல்றாங்க, இதுதான் மன பாதிப்பு. ஒரு பழக்கம் அல்லது ஒரு செயல் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து நமக்கு வருதுன்னா நம்மளுடைய நினைவுகளோடு சேர்ந்து அது நல்லதா இருந்தா நல்லது, அடுத்த கட்ட போகலாம்,
0: கொடி திரைப்படத்திற்காக பாடல் வருது. இன்னும் நிறைய கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.

0: எளியற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சுகமாட்லா பீஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப்பு இப்ப ரேப்பு.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறேன்.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.
3: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19 19.
4: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
5: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.

0: இன்று தொடங்கி ஏடிஎம்மில் இருந்து பணத்தை எடுக்க ஒரு ரிங்கிட் கட்டணம் கிடையாது. வர்த்தக வாகன உரிமத்தை புதுப்பிக்கும் ஓட்டுநர் கட்டாய மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இன்று தொடங்கி பணம் பட்டுவாடா இயந்திரம் ஏடிஎம்மிலும் விவேக மறுசுழற்சி இயந்திரம் எஸ்ஆர்எம்மிலும் பணத்தை வெளியாக்குவதற்கான ஒரு ரிங்கிட் கட்டணத்தை செலுத்த தேவையில்லை. மக்களின் நிதிச்சுமையை குறைக்க இது துணை புரியும் என எதிர்பார்க்கப்படுவதாக இரண்டாம் நிதி அமைச்சர் டாத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். சில புறநகர் பகுதிகளில் ஏடிஎம் தொடர்பான சிக்கல் நிலவும் நிலையில் நிதி அமைச்சும் உள்நாட்டு பொருளக கழகங்களும் இணைந்து இந்த முனைப்பை செயல்படுத்தியுள்ளன. வர்த்தகம் அல்லது பொது சேவை வாகனங்களை செலுத்துவதற்கான உரிமத்தை புதுப்பிக்கும் ஓட்டுநர் இனி முழுமையான மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என மனிதவள அமைச்சர் டாத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். இதற்காக நாடு முழுவதும் உள்ள 500 கிளினிக்குகளில் ஓட்டுநர் சுகாதார பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஓட்டுநர்களின் மருத்துவ சிக்கலை தொடக்கத்திலிருந்தே கண்டறிந்து சிகிச்சையை உடனடியாக தொடங்குவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என அமைச்சர் கூறினார். இந்த முனைப்பின் கீழ் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக 30 ரிங்கிட் மட்டுமே செலுத்த வேண்டும். மீதம் 55 ரிங்கிட்டை சமூக பாதுகாப்பு அமைப்பு மூலம் மடானி அரசாங்கம் செலுத்தும் என அவர் கூறினார். இத்திட்டத்தை 3000 கிளினிக்குகளுக்கு விரிவுபடுத்த அமைச்சு இலக்கிட்டுள்ளது. ரஹமா விற்பனை திட்டம் மின் வணிக தளத்திலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்து அர்மீசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். டிக்டாக் ஷாப்புடனான ஒத்துழைப்பில் ஈசான் ரஹமா விற்பனை மூலம் அது செயல்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சுடன் ஒத்துழைக்கும் முதல் மின் வணிக தளமாக டிக்டாக் ஷாப் திகழ்கிறது. இதன் வழி பயனர்கள் நியாயமான விலையில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது இலகுவாகியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். மற்றொரு நிலவரத்தில் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் சபா சரபா லாபுவானில் தரை போக்குவரத்து வாகனங்களுக்கான டீசல் விற்பனை கட்டுப்பாட்டு ஆணையை ரத்து செய்தது. இன்று தொடங்கி இது நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சின் செயலாக்க தலைமை இயக்குநர் டத்து அஸ்மான் அடாம் தெரிவித்துள்ளார். தற்போது 50 லிட்டர், 100 லிட்டர், 150 லிட்டர் ஆகியவற்றுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை செயலாக்கத்தில் புதிய அணுகுமுறையாக அடையாள அட்டை பயன்பாடு உட்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பன்னாட்டு பொருளாதார சூழலுக்கு ஏற்ப உலக வர்த்தக அமைப்பு WTO செயல்பட வேண்டும் என முதலீட்டு வர்த்தக தொழில்துறை அமைச்சர் டாத்துஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி வலியுறுத்தியுள்ளார். பரிணாம வளர்ச்சி கண்டுள்ள உலக வர்த்தகத்துக்கும் தீவிரமடைந்துள்ள போட்டித்தன்மைக்கும் இணையாக நிலைத்திருக்க இது அவசியமாகிறது. முன்பு வர்த்தக தடையை குறைப்பதும் சந்தை அணுகலை விரைவுபடுத்துவதும் பன்னாட்டு நிலைத்தன்மையாகவும் பொருளாதார வளமாகவும் பார்க்கப்பட்டன. தற்போது கொள்கை வகுப்பாளர்கள் பல்வேறு வேறுபட்ட முறையில் இயங்குகின்றனர் என்றார் அவர். தொழில்நுட்ப தலைமைத்துவம், விநியோக தொடர் பாதுகாப்பு, மீள்தன்மை ஆகியவை அடிப்படையில் பொருளாதார கொள்கைகள் வரையப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். அமைச்சர் டாத்துஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி 39வது ஆசிய பசிபிக் வட்டமேசை மாநாட்டு கூட்டத்தில் தொடக்க உரையாற்றினார். 2026 இணைய குற்றச்சட்டத்தை அறிமுகப்படுத்த முழு ஆதரவளிப்பதாக மலேசிய இணைய பயனீட்டாளர் சங்கம் MCCA தெரிவித்துள்ளது. நாட்டின் இலக்கவியல் சூழல் அமைப்பையும் பாதுகாப்பையும் வலுப்படுத்துவதில் அது முக்கிய நடவடிக்கையாக அமையும் என அது கூறியது. இணைய அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சட்ட வரைவு காலந்தாழ்த்தப்படக்கூடாது என MCCA வலியுறுத்தியுள்ளது. இணைய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக செயலாக்க நிறுவனங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க இந்த சட்டம் வகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரபிட் KL நிர்வகிப்பிலான ஷாலாம் தடம் செயல்பட தொடங்கிய முதல் நாள் 60,000 அதிகமானோர் பயணம் செய்ததாக பிரசாரண மலேசியா நிறுவனம் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. இந்த புதிய தடம் மீதான மக்களின் வரவேற்பை இது புலப்படுத்துகிறது. ரயில், பேருந்து, ரபிட் KL ஆன் டிமாண்ட் ஆகிய சேவைகளை உட்படுத்தி அந்த எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அவர்களுள் 58,000 அதிகமானோர் ரயில் சேவையை பயன்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கில் ரயில் சேவைக்கான அவசியத்தை இது உணர்த்துவதாக பிரசாரண குழுமத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அமீர் ஹம்டான் கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: வெனிசுவேலாவை உலுக்கிய இருசக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து 2000 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் 6 நாள்களுக்கு பிறகு கட்டிட இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருந்த 3 வயது சிறுவன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக ஜோர்டான் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். அதிசயத்தக்க வகையில் உயிர் பிழைத்திருந்த அந்த சிறுவனை கண்டதும் மீட்புக் குழுவினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் காட்சிகள் காணொலி வாயிலாக பகிரப்பட்டன. அந்த சிறுவனுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அந்நாட்டு தற்காப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை உயிருடன் மீட்கக்கூடிய 72 மணி நேரம் மட்டுமே மிக முக்கியமான காலகட்டம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். பெரு அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற கெய்கோ ஃபுஜிமோரிக்கு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதனை முக்கிய வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் அதேவேளை முதலீடு, வர்த்தகம் தொடர்பான இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதிலும் ஃபுஜிமோரி நிர்வாகத்துடன் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த டிரம்ப் நிர்வாகம் ஆவலுடன் உள்ளதாக ரூபியோ வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 51 வயதான ஃபுஜிமோரி கடந்த ஜூன் 7 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார். அரசியல் நிலைத்தன்மையினால் பாதிக்கப்பட்டுள்ள பெருவை வழிநடத்தும் பொறுப்பை அவர் ஏற்றுள்ளார். வடகொரியா சீனாவுடனான உறவை தொடர்ந்து வலுப்படுத்தும் என அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் உறுதியளித்துள்ளார். அண்மையில் ஓர் உச்சநிலை கூட்டத்திற்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான கலந்தாய்வை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று கிம் வர்ணித்துள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்பட்டதன் 105வது நிறைவை முன்னிட்டு ஜீக்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் பெய்ஜிங்குடன் உறவை தொடர்ந்து மேம்படுத்துவதில் பியோங்யாங் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளதாக கிம் வலியுறுத்தியதாக வடகொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐநா சிறார் நிதியம் யூனிசெஃப் மேற்கொண்ட ஆய்வில் பெரியவர்களை விட மும்மடங்கு வேகத்தில் சிறார் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதாக தெரியவந்துள்ளது. 10 நாடுகளில் சேகரிக்கப்பட்ட அண்மைய தரவுகளின் அடிப்படையில் அந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. AI அனைவரின் வாழ்விலும் வளர்ந்து வரும் ஓர் அங்கமாக உள்ளது. மேலும் அது உலகம் முழுவதும் சிறாரின் வாழ்க்கையை தன் நன்மை தீமை என இரு வகையிலும் வடிவமைத்து வருவதாக யூனிசெஃப் குறிப்பிட்டுள்ளது. குறைந்தது 20 மில்லியன் சிறார் AI பயன்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண கார்பந்து. இன்று காலை நடைபெற்ற 32 அணிகளுக்கிடையிலான ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்வீடனை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதி 16 அணிகள் பங்கேற்கும் சுற்றுக்கு முன்னேறியது. ஆட்டத்தின் 74வது 74வது நிமிடங்களில் கிளியான் மும்பாப்பே பிரான்சுக்கான கோல்களை புகுத்தினார். 2வது பாதி ஆட்டத்தின் போது அவ்வணியின் பிராட்லி பார்கோலா மேலும் ஒரு கோல் அடித்தார். இவ்வேளை இப்போட்டியின் இணை ஏற்பாட்டாளர் மெக்சிகோவுக்கும் இக்வாடோருக்கும் இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. இன்று தொடங்கி ATM இருந்து பணத்தை எடுக்க 1 ரிங்கிட் கட்டணம் கிடையாது. வர்த்தக வாகன உரிமத்தை புதுப்பிக்கும் ஓட்டுநர் கட்டாயம் மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுது கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாளை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் தான் இருக்கு, ஏன்னா சனிக்கிழமை கூலாய் குறிப்பா ஜேபி மக்களை சந்திக்க ரொம்ப ஆவலா நாங்க காத்துட்டு இருக்கோங்க.
1: ஆமா, இதோ வந்து விட்டதுங்க மீண்டும் கலப்படம். கலப்படம் எப்போ வரும் எப்போ வரும்னு அவ்வளோ நேயர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கலப்படமும் வந்தாச்சு. நீங்க செய்ய வேண்டியதுலாம் என்ன அப்படின்னா, கட்டாயம் இந்த சனிக்கிழமை வர்றீங்க, வந்து பாக்குறீங்க, கலந்துக்கிறீங்க, அவ்வளவுதான்.
0: உங்களுக்காக நாங்களுமே காத்துக்கிட்டு இருக்கோங்க. த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் ஒன்றுல இந்த நிகழ்ச்சி நிறைய ஒரு மாறுபட்டு கொண்டதுல நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவையெல்லாம் இருக்க போது அதை பற்றி விவரங்கள் தொடர்ந்து நாங்க வழங்கிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நீங்க மறந்துடக் கூடாது, கண்டிப்பா வரணும் இல்லையா, அதுக்காக தான். சரி, இன்னும் சில கதைகள் 10 மணி வரைக்கும் பேச போறோம். இணைந்திருக்கேன்.

0: அடானி உங்களுக்காக
1: மலேசிய பொருளக பற்று அட்டை டெபிட் கார்டு பயனர்கள் இன்று முதல் பணப்பொறிகளில் கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். 14,000 ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க இனி ஒரு ரிங்கிட் செலுத்த தேவையில்லை.
0: மடானி உங்களுக்காக
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
3: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் Future Tech Academy. இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs eTuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-9. வணக்கம். இன்னல தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க.
1: ஆமா, மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் மடானி புத்தக பற்றுச்சீட்டு, அதாவது வவுச்சர் 2026 திட்டம் இன்று முதல் July 1 முதல் அக்டோபர் மாதம் வரைக்குமே இப்ப அமலுக்கு வந்திருக்கு. 22 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் தலா 100 ரிங்கிட் மதிப்பிலான மின் வவுச்சர்களை அக்டோபர் 31 வரை பயன்படுத்திக் கொள்ளலாம். மோகன்,
0: கல்வி அமைச்சர் இதை பற்றி விவரங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இடைநிலை பள்ளி புதுமுக வகுப்பு முதல் 6ஆம் படிவம் வரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஒரு வாய்ப்பினை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் தொழிற்கல்வி கல்லூரி மாணவர்கள், மெட்ரிகுலேஷன் மாணவர்கள், மலேசிய ஆசிரியர் பயிற்சி கழகம், இப்படி நிறைய துறை சார்ந்த மாணவர்கள் வந்து இந்த ஒரு வாய்ப்பு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், மலேசியர்கள் பொதுவாகவே வருடத்திற்கு சராசரியா ஒரு தரவு வெளியிட்டிருக்காங்க, 20 புத்தகங்கள் வரைக்கும் ஒரு வருடத்திற்கு வாசிக்கிறாங்களாம். வருடம் வருடம் இது அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. அதனால அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகள் இந்த ஒரு வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒன்றா இதை பார்க்கப்படுது.
1: ஆக மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழே இந்த வவுச்சரை பற்றுச்சிட்டு நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா புக் கேபிட்டல் அப்படின்ற தளத்துக்கு போனா மட்டும்தான் அவங்க அந்த வவுச்சரை வந்து அங்க பயன்படுத்துறதுக்கு மலாய் முல்ல தபோஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அங்கதான் அவங்க செய்ய முடியும்.
0: கண்டிப்பா அங்க போய் நீங்க போய் தபோஸ் பண்ணலாம், சரியா? அதே சமயத்துல திரிசா, நம்ம வியாழக்கிழமைகள்ல புத்தக ஆய்வும் நம்ம வந்து வணக்கம் மின்னல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு புத்தகமா நீங்க கூட கொஞ்சம் சமூக வலைத்தளங்கள்ல மேல படிச்சு போடுவீங்கல்ல?
1: ஆமா,
0: கொஞ்சம் குறவா தான் இருக்கு படிக்கிறது இல்லையோ
1: சொல்லல, ஆனா இப்படியா சொல்றது? நன்றி நன்றி.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அனல் பறக்கும் ஆட்டங்களுடைய நிலவரங்களை தொடர்ந்து நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால இணைந்திருப்பதற்கு நன்றி. இன்றைக்கு என்ன நிலவரம் பாத்தீங்கன்னா, ஒரு மூன்று ஆட்டங்கள் இன்றைக்கு வந்து இருந்தது இல்லையா? அதுல இரண்டு முடிஞ்சிருச்சு, அடுத்து 10 மணிக்கு ஒண்ணு இருக்கு. சரி, ஆக விடியற்காலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐவரி கோஸ்ட் மற்றும் நார்வே உடனான ஆட்டம் 1-2 அப்படின்னு நார்வே வந்து 2 கோல்களை புகுத்திருந்தாங்க. அப்புறம் பிரான்ஸ் ஸ்வீடன் உடனான ஆட்டம் 3-0 அப்படின்னு ஆட்டம் முடிஞ்சிருந்தது. பிரான்ஸ் 3 கோல்களை புகுத்திருக்காங்க. அடுத்து சொன்ன மாதிரி 10 மணிக்கு மெக்சிகோ ஈக்வாடோ உடனான ஆட்டம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குங்க.
1: மோகன், இந்த முறை வரலாற்றுல முதல் முறையாக 48 அணிகள் இருக்கு. அதனாலதான் இந்த முறை உலக கிண்ணம் பார்க்கும் போது என்ன முடியவே மாட்டேங்குது, எப்போதும் உடனுக்குடன் வர மாதிரி இருக்கு. இந்த முறை கொஞ்சம் தாமதம் தான். இப்போ 48-32, 32-16, 16-16 இப்ப 8 இந்த பிரிவுக்கு தான் எல்லாம் கடுமையாக காலா மாத்தி, அதாவது தோல்வி கண்டாங்க அப்படின்னா அவங்க சொந்த நாடுகளுக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல. போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் என்னென்ன அணிகள் மோத போகின்றன அப்படின்னு தகுதி பெற்ற அணிகளை வந்து அவங்க வந்து அந்த இணையை வந்து அறிவிச்சிட்டாங்க. அந்த வகையில கனடா மொரோக்கோ அணியை சந்தித்து விளையாடுகின்றது அந்த 8வது அந்த சுற்றுல. பராகுவே பிரான்ஸ் அணியையும் பிரேசில் வந்து நார்வே அணியையும் சந்தித்து விளையாடுகின்றது. மற்ற அணிகள் எல்லாமே இதற்கு பிறகு நடைபெறும் ஆட்டங்களை பொறுத்து தான் எந்த அணிகள் அடுத்து 16-8 இந்த பிரிவுக்கு தகுதி பெறுகின்றனோ அதன் அடிப்படையில் குழு பிரிவில் வந்து இணைக்கப்படும்.
0: ஆமா, ஆக இந்த அடுத்தடுத்த நிலவரங்கள் பற்றிய நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆக நாளைக்கு 3 ஆட்டங்கள் இருக்கு. ஆக இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 3 ஆட்டங்கள் நடக்குது. அதனால தொடர்ந்து உலக கிண்ண கார்பந்து போட்டி குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகே சுகன்யா. மினலகமின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால்ல வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்துருங்க.
1: வெளிநாட்டுக்கு
2: எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
3: இப்படிக்கு
2: மின் நல்ல ஃபேம்.

0: வணக்கம். இன்னும் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. நியூ திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் அது வரக்கூடிய சனிக்கிழமை உங்களை சந்திக்க நாங்கள் ரொம்ப அவ்வளோ காத்துட்டு இருக்கோம். கூலாய் பக்கமாக வரோம், நீங்க வாங்க, குடும்பத்தோட வாங்க. ஏன்னா திரேசா, இப்போ நிகழ்ச்சி கலப்படம் மட்டும் இல்லாம சில அரசாங்கம் சார்ந்த முகப்புகள்லாம் உங்களுக்காக அங்க இருக்க போகுது.
1: ஆமா, மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் அங்கே இருக்கின்றன. மக்களோடு மக்களாக, மக்களுக்காகவே மடானி அரசாங்கத்தின் உதவிகளுக்கான அணுகுமுறைகளையும் சேவை விவரங்களையும் தெரிந்து கொள்ள ஒரு சில நேரங்களில் இந்த மடானி திட்டங்கள், கல்வி மடானி இருக்கு, ஆரோக்கிய மடானி இருக்கு, அப்புறம் பிராபோட் மடானி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. சிலருக்கு தெரியாது இல்லையா, நேரடியாக வந்தாங்கன்னா அங்க அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு அதுக்கு எப்படி விண்ணப்பம் செய்யலாம், இது போன்ற எல்லாவற்றையும் தெல்ல தெளிவாக அவங்க தெரிஞ்சுக்கலாம்.
0: ஆமா, சொன்ன மாதிரி மித்ரால இருந்து வரதுனால நீங்க பல விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அரசாங்கம் வழங்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகள் எல்லாம் இருக்கு, அதை பற்றி நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டு 3 மணிக்கு டான் நம்முடைய கலப்படம் நிகழ்ச்சி உங்களுக்காக நம்ம கலைஞர்கள் நாம எல்லாம் இருக்க போறோம். அதனால வாங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்காக இந்த முறை கூலாய் பக்கமா காத்துட்டு இருக்குங்க.
1: இது வந்து கலைஞர்கள் எங்களுக்கான ஒரு மேடை மட்டும் கிடையாது, வர்ற நீங்களுமே அந்த மேடையில உங்களோட தனி திறமையை காட்டலாம். அதனால வந்து கொண்டாடுங்க இந்த கலப்படத்தை.
0: சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இந்த மாதிரி பாடல்கள், இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4 July 3 PM அளவில் டே 1 த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில Level 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் FM ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 PM to 3 PM வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: கிளம்பிட்டு மீண்டும் வரலாம்.
1: விடைபெறுகின்றேன் மோகன்,
0: நான் ட்ரைசாரு,
1: மீண்டும் சந்திக்கலாம்.

0: போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம்
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
0: கலப்படம் உங்களை அங்க சந்திக்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மலேசிய மனித உரிமை ஆணையம் சுஹாகா மேல் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் பணவீக்க விகிதங்களுக்கும் வாழ்க்கை செலவு உயர்வுக்கும் இடையிலான இடைவெளி தொடர்பான விவகாரம் ஆகியவை இன்றைய மக்களவை கூட்டத்தில் முக்கிய இடம்பெறும். நாடாளுமன்ற நிரலில் இவ்விவகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலம் முழுவதும் 900க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்ட பாதுகாப்பான இணையம் சேஃப் இன்டர்நெட் முனைப்பில் இதுவரை 53,000 மாணவர்களும் ஆசிரியர்களும் பங்கேற்றதாக அம்மாநில தொடர்பு பல்லூடக ஆணைய இயக்குநர் அஹ்மால் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். இணைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை வலுப்படுத்தும் நோக்கில் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். 16th மலாக்கா சட்டமன்ற தேர்தல் பொது அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் களமாக பயன்படுத்தப்படக்கூடாது. மாறாக அந்த மக்களாட்சி நடைமுறை சீரிய அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ராவ் யூசுப் அறிவுறுத்தியுள்ளார். மக்களின் நல்வாழ்வு மாநில நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். உலக பொருளகம் 2031க்குள் சீனாவுக்கான கடனுதவியை நிறுத்திவிட முடிவு செய்துள்ளது. உலகின் இரண்டாம் பொருளாதார வல்லரசு நாடு சீனாவுக்கான கடனுதவி கடந்த சில ஆண்டுகளாக குறைந்துள்ளது. அந்நாட்டில் வறுமை நிலை குறைந்துள்ளதோடு சிறந்த வளர்ச்சியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது முதல் தவணையில் உலக பொருளகம் சீனாவுக்கான கடனுதவியை முழுமையாக நிறுத்த வேண்டும் என கோரிக்கை முன்வைத்திருந்தார். நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள ஐநா அமைப்பு உறுப்பு நாடுகளுக்கு எதிரான புதிய விதியை செயல்படுத்தியுள்ளது. ஐநா அமைப்புக்கான பங்களிப்புகளை செலுத்துவதற்கு முன் செலவிடப்படாத நிதியை திரும்ப கோருவதை தடுக்கும் புதிய விதி ஐநாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் முதன்மை பங்களிப்பாளர் அமெரிக்காவும் சீனாவும் பணத்தை தாமதமாக செலுத்தியுள்ளன. உலக கிண்ண கார்பந்து அந்த உலக போட்டியின் இணை ஏற்பாட்டாளர் மெக்சிகோவுக்கும் இக்வடோருக்கும் இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்வீடனை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதி 16 அணிகள் பங்கேற்கும் சுற்றுக்கு முன்னேறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சிகை குணசேகரன். வணக்கம்.

பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். அதற்கு பிறகு இன்னும் நிறைய மனம் நிறைய பேசலாம். இந்த பக்கம் கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன்.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

ஜோஸ்னா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இயக்குனர் நிசாம் பஷீர் இருக்கார் இல்லையா, அவருடைய அடுத்த திரைப்படம் வந்து ஐ நோபதி. இந்த திரைப்படத்துல இரண்டு முக்கிய நட்சத்திரங்கள் வந்து ஒப்பந்தமாயிருக்கிறாங்க. ஒன்று வந்து அந்த கதாநாயகி பார்வதி திருவோத்து அவங்க வந்து நடிக்கிறாங்க. பிறகு கதாநாயகனாக பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சுகுமாரன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில், அதாவது கதாநாயகன் அப்படின்றத தாண்டி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதா தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க.

0: இந்த மாதிரி பாடல்கள், இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டே 1 தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். மறுபடியும் நம்ம மின்னல் எஃப்எம்ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க, மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
2: இது எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
1: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
2: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
1: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
2: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
1: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
2: கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
1: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
2: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

from Bombay. Come, baby, let's play. Sing with me, swing with me.

அப்சல் ஜோஸ்னா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தங்க. ஜோஹர் கூலாயில ஜூலை 4 சனிக்கிழமை கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கலப்படம் நிகழ்ச்சி மீண்டும் வராதா வராதான்னு சொல்லி மறுபடியும் உங்களுக்காக வந்தாச்சு. அதேவேளை மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் உங்களுக்காக இருக்க போகுதுங்க. அங்க நீங்க வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். மக்களோடு மக்களாக மக்களுக்காக மடானி அரசாங்கத்தின் உதவிகளுக்கான அணுகுமுறைகளையும் வந்து சேவை விவரங்களையுமே நீங்கள் வந்து அங்க பெற முடியும். நாடி மடானி தேசிய தகவல் பரவலாக்க மையம் சமூகத்துக்கு வலுவூட்டுகிறது. அரசு தகவல்களை உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு சேர்க்கிறது. ஒரு சட்டமன்றம் ஒரு நாடி என்ற இயக்கத்தில் நீங்களும் வந்து பங்கு பெறலாம். இப்படி பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே அங்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அங்க வந்தீங்கன்னா நீங்க இன்னும் மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக பிஜு நாராயணன் பிரீதா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ராணி உங்களுக்காக.
1: மலேசிய பொருளக பற்று அட்டை டெபிட் கார்டு பயனர்கள் இன்று முதல் பணப்பொறிகளில் கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். 14,000 ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க இனி ஒரு ரிங்கிட் செலுத்த தேவையில்லை.
0: உங்களுக்காக
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

இந்த வாரம் நடக்க போற கலப்படம் நிகழ்ச்சியில நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா முகப்பும் உங்களுக்காக இருக்க போகுது. உயர்வு மடானி, கல்வி மடானி, ஆரோக்கிய மடானி, இப்படி மித்ராவின் பல திட்டங்கள் குறித்தும் நீங்க அங்க வந்தீங்கன்னா நேரடியாகவே அதிகாரிகள்ட்ட இருந்து விளக்கம் பெறலாங்க. ஆமா, இந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பொழுதுபோக்கு ஒரு புறம் இருக்க, மடானி அரசின் சேவை விவரங்கள் மறுபுறம் நீங்க கூலாய்க்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் சொல்றோம், ஜூலை 4-ஆம் நாள் சனிக்கிழமை, இந்த வாரம் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹூர் குலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டு கலைஞர்களான கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம நண்டு ரமேஷ், ஷான், இவங்கெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போறாங்க. உங்களுக்காகவே உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மேடையும் அங்கே காத்துட்டு இருக்கு. மறக்காம குடும்பத்தோடு வந்துருங்க.

0: வருது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம்
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.

ஜோஸ்னா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. 11 மணிக்கு பிறகு உங்களுக்காக பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கிற நேரம் காத்துட்டு இருக்கு. தாராளமா நீங்க அழைக்கலாம். யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களுக்காகவே போட்டி அங்கம் 12 மணிக்கு பிறகும் இருக்கு. தாராளமா 1 மணி வரைக்கும் இனி தொடர்ந்து நீங்க அழைத்து பேசலாங்க.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கடந்த ஓராண்டில் மறைக்குறியீட்டு நாணயம் கிரைப்டோ தொடர்பான செயல்பாடுகள் மூலம் ஏறக்குறைய 1.2 பில்லியன் டாலர் வருவாயை பதிவு செய்துள்ளார். அமெரிக்க அதிபரும் துணை அதிபரும் தங்கள் வருமானம் சொத்து விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று 1978 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி அமெரிக்க அரசு நெறிமுறை அலுவலகம் இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளது. 900 பக்கங்களுக்கும் மேற்பட்ட அந்த ஆவணத்தின் அடிப்படையில் இலக்கவியல் சொத்து புத்தொழில் நிறுவனம் வேர்ல்ட் லிபர்டி பைனான்சியலுடனான தனது தொடர்பின் மூலம் டிரம்ப் 550 மில்லியன் டாலர் வருவாய் பெற்றுள்ளார். பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் யுனர்வாவின் நிலைமை நலிவடைந்து வருவதாக அந்த உலக அமைப்பின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ கட்டரஸ் எச்சரித்துள்ளார். அதேவேளை மில்லியன் கணக்கான பாலஸ்தீன அகதிகளின் வாழ்வாதாரம் ஆபத்தில் இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். யுனர்வாவிற்கான நிதி ஒதுக்கீடு மேலும் குறைக்கப்படுமாயின் நிலைமை கையாள முடியாத அளவுக்கு கடுமையடையக்கூடும் என்று அவர் கூறினார். நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே யுனர்வா தனது செயல்பாடுகளை குறைத்துள்ளது. பாகிஸ்தானின் கிழக்கு நகரமான லாகூரில் செயல்பட்டு வந்த தனியார் கல்வி மையத்தின் கூரை இடிந்ததில் 14 சிறார் உயிரிழந்தனர். இதனையடுத்து கவனக்குறைவு இருப்பதற்கான வாய்ப்பு குறித்து அதிகாரிகள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மீட்பு பணியாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த சிறாரையும் 30 வயது ஆசிரியையும் மீட்டனர். அந்த கல்வி மையம் பதிவு செய்யப்படவில்லை என்றும் பழுதடைந்த கூரையை கொண்ட தனியார் குடியிருப்பு கட்டிடத்தில் இயங்கி வந்ததாகவும் தொடக்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வெனிசுவேலாவும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அமெரிக்க ராணுவம் தனது 900 வீரர்களையும் கரீபியன் வட்டாரத்தில் புவர்ட்டோரிக்கோ குராசாவ் பகுதிகளில் 800 வீரர்களையும் நிலைநிறுத்தியுள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களுக்கு பிறகு அமெரிக்க படைகள் தேடி மீட்கும் பணியில் ஈடுபட்டன. மேலும் மனிதநேய உதவிகளை விநியோகிக்க வான் கடற்படை வளங்களை அணி திரட்டியதாக அமெரிக்க தென் கட்டளை பிரிவு தளபதி பிரான்சிஸ் டோனோவன் கூறினார். மெக்சிகோ போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்புடைய கடத்தல் திட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் மெக்சிகோ நாட்டவர் 2 மீதும் 9 நிறுவனங்கள் மீதும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சு அறிவித்துள்ளது. இத்திட்டம் மெக்சிகோவின் ஜலிஸ்கோ புதிய தலைமுறை முறையற்ற வணிக கூட்டணியுடன் தொடர்புடையது எனவும் ஆண்டுதோறும் 100 மில்லியன் டாலரை ஈட்டும் சட்டவிரோத நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் அமைச்சு கூறியது. இறக்குமதி செய்யப்பட்ட டீசல் பெட்ரோல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் மீது மெக்சிகோ IEPS எனப்படும் வரியை விதித்துள்ளது. விளையாட்டு 2026 ஃபீஃபா உலகக்கிண்ணம். தற்போது அஸ்டேகா அரங்கில் நடைபெறும் மெக்சிகோவுக்கும் இக்வாடோருக்கும் இடையேயான ஆட்டம் 2 பாதியில் நுழைந்துள்ள வேளை இணை ஏற்பாட்டாளர் மெக்சிகோ 2 சூழியம் என முன்னிலை வகிக்கிறது. முன்னதாக கனத்த மழை காரணமாக இந்த ஆட்டம் 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை ஸ்வீடனை 3-0 என வீழ்த்தி 16 அணிகள் பங்கேற்கும் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள போதிலும் தனது அணி இதுவரை சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை என பிரெஞ்சு மேலாளர் டிடியர் டேஷாம்ப் வலியுறுத்தியுள்ளார். முதல் பாதியில் தனது அணியினர் பல நல்ல வாய்ப்புகளை தவறவிட்ட நிலையில் இந்த வெற்றி இன்னும் பெரிதாக இருந்திருக்க வேண்டும் என்று டேஷாம்ப் தெரிவித்தார். இருந்தும் பிரான்சின் வெற்றியில் மனநிறைவு கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்து லெஸ் ப்ளூஸ் அணி பராகுவேயுடன் களம் காண்கிறது. இவ்வேளை 32 அணிகள் சுற்றில் மொரோக்கோவிடம் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து நெதர்லாந்து மேலாளர் ரொனால்ட் கோமன் பதவி விலகியுள்ளார். தேசிய அணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தவறியதற்கான பொறுப்பு பயிற்றுநர் மீதே உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். இம்முறை உலகக்கிணத்தில் நெதர்லாந்து இறுதி வரை செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மோன்டேரியில் நடந்த ஆட்டம் கூடுதல் நேரத்திற்கு பிறகும் 1 கோல் எண்ணிக்கையில் சமநிலையில் முடிந்ததை அடுத்து அது பெனால்டி மூலம் மொரோக்கோவிடம் தோற்றது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. சரி, இப்போ நம்ம பழம் பாடல்கள் இருந்து புதிய இந்தி பாடல்கள் வரைக்கும் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். 11:30 வரைக்கும் உங்களுக்காக தொடக்க பாடல் வந்துட்டு இருக்குங்க, கேட்கலாம்.

ஷலேந்திரா சிங் குரல்ல பாபி திரைக்காக அந்த பாடல் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. சரி, ஹிந்தி பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அடுத்தடுத்து இந்த ஜூலை மாதம் என்னென்ன திரைப்படங்கள் வெளிவரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஃப்தார் அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது. பிறகு நம்ம ஆலியா பாத் அவங்களுடைய நடிப்பில் வந்துட்டு அல்ஃபா அப்படின்ற திரைப்படம் வந்து 10 ஜூலை வெளிவரப்போகுது. ஷீஃப் ரவாலி இவருடைய இயக்கத்தில் தான் திரைப்படம் வெளிவரப்போகுது. பிறகு டமால் பாகம் 4, 3 பாகங்களின் வெற்றிக்கு பிறகு இப்போ 4வது பாகமும் தயாராயிருச்சுங்க. அஜய் தேவ்கான், பிறகு அனில் கபூர், மாதுரி டிக்ஷன், இப்படி பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கக்கூடிய ஒரு நகைச்சுவையான திரைப்படம் தயாராகிட்டு இருக்கு.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: இளமை உல்லாசத்தில் குழந்தைகளின் அடம் பிடித்தல் குறித்து டாக்டர் திலகா.
2: பெற்றோர்களா பல நேரங்கள்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தை வந்து பிடிவாதம் பிரிக்கிறது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது வந்து a form of communication தான். ஒரு விஷயத்த அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்ல விரும்புறாங்க, சரியான முறையில அவங்களுக்கு சொல்ல வரல. வார்த்தைகளாக அவங்களுடைய தேவைகளை பெற்றோர்களுக்கு புரிய வைக்க அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க வந்து வேறு விதத்தை கையாளுறாங்க. அடிக்கிறது, கத்துறது, பொருளை எறிவது, துள்ளுறது, புரளுறது, குதிப்பது. பெரும்பாலான நேரத்துல இந்த குணம் வந்து அவங்க எங்க இருந்து கத்துக்கிறாங்கன்றத பெற்றோர்கள் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி ஃபோகஸ் பண்ணணும். வீட்டுல யாராவது இதே மாதிரி கத்தியோ ஒரு விஷயத்த ஆத்திரப்பட்டோ சாதிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். இப்ப அப்பா வேலை முடிஞ்சு வராரு, அந்த நேரத்துல வந்து அவருக்கு வேண்டிய தேநீரோ இல்ல காஃபியோ அந்த இடத்துல இல்லாட்டி நான் வேலை முடிஞ்சு வரேன் எங்க இது இன்னும் காணும் அப்படின்னு அவர் குரலை உயர்த்தி கேட்கும் பொழுதோ, மாதிரி மறந்துட்டோம்னா அதை ஏசும் பொழுதோ, இல்ல இந்த மாதிரி பழக்கங்களை குழந்தைகள் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி செஞ்சா நம்மளுக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கத்துக்குவாங்க. பெற்றோர்கள் குடும்பத்துல இருக்கிற பெரியவர்கள் தான் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க. சாக்லேட் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்கன்னா முதல்ல வந்து நீங்க அந்த குழந்தைய கூப்பிடுங்க. கூப்பிட்டு இது ஒரு டெக்னிக் தான். ரெண்டாவதா அவங்களுடைய உணர்ச்சி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்றத எம்பசைஸ் பண்ணுங்க. ராதா இங்க வா, நீ ஆத்திரமா இருக்க, நீ கவலையா இருக்கேன்னு எனக்கு புரியுது. நான் சாக்லேட் கொடுக்காதனால நீ கவலைப்படுற, அடுத்த வாட்டி ஆத்திரப்படாம அழுகாம சரியான முறையில நீ என்கிட்ட கேட்டனா நான் இத உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். சோ இந்த கம்யூனிகேஷனை நம்ம குழந்தை கூட பேசும் பொழுது முடிஞ்ச அளவு ஈக்குவல் ஐ கான்டாக்ட்ல பேசணும். இப்ப அவங்க சின்னதா இருக்காங்க, கட்டையா இருக்காங்க இல்லையா, நீங்க கொஞ்சம் ஸ்குவாட் டவுன் பண்ணி கீழே உட்காந்து அவங்களுக்கு ஈக்குவல் ஐ கான்டாக்ட் கொடுத்து அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்களோட உணர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கிட்ட மொத பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் செய்யும்பொழுதுதான் அது வந்து மாறப்படும்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை July 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் Level 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கலாங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
2: வணக்கம் வணக்கம். பேசுறேன்
1: ஜெயன். ஜெயன் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்க போறீங்க? இன்றைக்கு
2: பாடல் வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பருக்காக, அதாவது எம் தனலட்சுமிங்கிறவங்களுக்கு அந்த பாடல் விரும்பி கேட்கிறேன். யுவன் இசையில ஏதாவது ஒரு பாடல் ஒளிபரப்புங்களா?
1: கண்டிப்பா வந்துட்டே இருக்குங்க, கேட்கலாம். நன்றி. தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரி அன்புக்குரியவருக்கு பாடல் கேட்கணும் நினைச்சீங்கன்னா தாராளமா அழைக்கலாங்க. 1 மணி வரைக்கும் உங்களுக்காகவே அழைத்து பேசுற வாய்ப்பை நாங்க வழங்கிட்டு இருக்கோம். போட்டி எங்கும் 12 மணிக்கு பிறகு இருக்க போகுது. இப்போதைக்கு நீங்க பாடல் கேட்கணும் அப்படின்னா தாராளமா அழைக்கலாங்க.

0: ஆரம்பிக்கலாமா?
1: சிங்கப்பூர்
0: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
2: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
2: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்ட.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
3: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
3: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
3: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: ஸ்டாண்டர்ட் கம்மாபரப்பா காப்பா மகளுக்கு பிறந்த நாள் அமுதா தேவி.
1: அவங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள்
0: ஏத்துப்பா.
1: அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்து. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: என்னாச்சும் நல்ல பாட்டா போட போ, நோய் நொடி இல்லாம நீடோடி வாழும்.
1: சரி, அவங்களுக்காக அப்பா கிட்ட இருந்து ஒரு நல்ல பாட்டு வந்துட்டு

இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டே 1 தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் எஃப்எம்ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மின் வணிக தளத்தில் எஸ் ஆர் ராமா விற்பனை திட்டத்தின் 3 முக்கிய கூறுகளை செயல்படுத்த டிக்டாக் ஷாப் 180 மில்லியன் ரிங்கிட்டை பங்களித்துள்ளது. உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களுக்கு 30 விழுக்காடு கழிவு வழங்கப்பட்டுள்ளதும் அதில் அடங்கும். அத்துடன் விற்பனையாளர் பயனீட்டாளர் ஆகியோரின் செலவுகளை ஈடுகட்ட பொருள் அனுப்பும் கட்டணத்தில் 2 ரிங்கிட் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். பொதுச் சேவைத்துறை JPA இன்று தொடங்கி அடுத்த மாதம் 31 நாள் வரை 2ம் கட்ட கல்வி தகுதி அடிப்படையிலான மாறக்கூடிய கடனுதவி PBU-விற்கான விண்ணப்பத்தை திறந்துள்ளது. 2024 டிசம்பர் 31ம் நாள் வரை மேற்கல்வியை முடித்த JPA கல்வி உபகார சம்பளம் பெற்ற முன்னாள் மாணவர் இதற்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதன் கீழ் மாணவரின் கல்வி அடைவு நிலையை அடிப்படையாக கொண்டு கடனை திருப்பி செலுத்தும் தொகை நிர்ணயிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அனுப்பப்பட்ட 4 திருக்குருதிகள் இடைமறிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையே நிலவும் மோதலின் அண்மை தாக்குதலாக இது உள்ளது. முன்னதாக இவ்வாரம் கிழக்கு ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய கடும் வான் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பதாக தலிபான் அரசாங்கம் சூளுரைத்ததாக அந்நாட்டு தற்காப்பு அமைச்சு அறிக்கையில் தெரிவித்தது. அமெரிக்கா திறன்மிக்க செயற்கை நுண்ணறிவு AI மாதிரிகளான ஃபேபல் 5, மீத்தோஸ் 5 மீதான கட்டுப்பாடுகளை நீக்கியதை தொடர்ந்து அதற்கான அணுகலை வழங்க உள்ளதாக ஆந்த்ரோபிக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் அவற்றுக்கான அணுகல் தொடங்கப்படும். முன்னதாக தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக அவற்றுக்கான அணுகல் தடை செய்யப்பட்டதாக அந்நிறுவனம் கூறியது. விளையாட்டு. உலக பூப்பந்து கூட்டமைப்பு BWF 2027-2028 பருவத்திற்கான உலக உள அட்டவணையை அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு தொடக்க ஆட்டமாக மலேசிய பொது பூப்பந்து அட்டவணையிடப்பட்டுள்ளது. சூப்பர் 1005 போட்டிகளில் ஒன்றான அது ஜனவரி 21ம் நாள் தொடங்கி 31 வரை நடைபெறும். ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் நடைபெறும் இதர போட்டிகளும் 11 நாள்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக BWF குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: செய்திகளுக்கு பிறகு இளமை உல்லாசம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஆச்சியம் கிளிக் செயலி வாயிலா இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்க தாராளமா அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க கேட்கணும் அப்படின்னா தொடர்ந்து போட்டி அங்கம் உங்களுக்காக இருக்கு. பத்து என்றதுக்குள்ள நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க டக்கு டக்கு டக்குன்னு பதில சொல்லிட்டீங்கன்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம். இப்பவே நீங்க அழைக்கலாம் சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:20. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:20.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. மின்னலாசனின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கொம்யூன் லைஃப் ஸ்டைல் மால வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்து

0: புவனா, ஒரு கேள்விக்குறி மாதிரி சாந்தி அப்படின்றீங்க.
1: அம்பேல இருந்து பேசுறேன்.
0: அம்பேலா அப்படின்னா எங்க இருக்கு?
1: மலாக்கா.
0: மலாக்கா கிட்ட அப்படி ஒரு இடம் இருக்கா? சிறப்பா அங்க என்ன சாப்பாடு இருக்கும்?
1: சிறப்பா இங்க சாப்பாடு எனக்கு தெரியல, மக வீட்டுல வந்து இருக்கேன். நான் சிறம்பா நாள்.
0: ஓ, நீங்க சிறம்பா, அதனால அந்த இடத்த பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரியலையா? விளையாட்டு போட்டிகள் நிறைய இருந்தது இல்லையா? அந்த வீட்டுல விளையாடுவாங்க. அந்த மாதிரி நொஸ்டால்ஜிக்கான சில விளையாட்டு போட்டிகள் இருக்குல்ல, அதுல ஒரு 7 போட்டியே நீங்க சொல்லணும் இப்போ 10 என்றதுக்குள்ள. சரியா? போலாமா?
1: பல்லாங்குழி, டிக்கி விளையாட்டு, அப்புறம் சடுகுடு.
0: போச்சு. என்ன பாட்டு கேக்கலாம் நீங்க? முயற்சி பண்ணி இருக்கீங்களா? அதுக்காகவே பாட்டு கொடுக்கலாம், சொல்லுங்க.
1: வீட்டுக்காருக்காக கமலஹாசன் பாடல் புது பாடலா போடுங்க.
0: அவர் பேர் என்னது?
1: கிருஷ்ணசாமி. 3rd அவருக்கு பிறந்த நாள்.
0: அதனாலதான் அந்த பாடலா?
1: ஆமா.
0: சரி, முன்கூட்டியே எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.
0: அங்க தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரி முயற்சி செய்யலாங்க. 10 என்றதுக்குள்ள போட்டி அங்க உங்களுக்காகவே இருக்கு. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா இந்த போட்டி அங்கத்துல நீங்க பங்கெடுத்தாலே போதும். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: ஆரம்பிக்கலாமா? சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிடா.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் ராம் பேசுறேன், ஸ்ரீகும்பாங்கான்னு இருந்து பேசுறேன்.
0: ராம், எங்க போயிட்டு இருக்கீங்க? ராம்,
1: மத்தியானம் ஆச்சு, சோ வயிறு வந்து பனி அடிச்சிருச்சு,
0: பசிக்க ஆரம்பிச்சிருச்சு.
1: என்ன
0: சாப்பிடலாம் அப்படின்றது,
1: என்னதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆரோக்கியமா சாப்பிடுங்க, அதுதான் முக்கியம். சரி, இப்போ உங்களுக்கு 10 போட்டி எங்க இருக்கு, போலாமா?
1: போலாம், தைரியமா, கண்டிப்பா போலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
0: ராமுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, விளையாட்டு போட்டிகள் இருக்கும் இல்லையா, தொண்ணூறுகள்ல
1: ஓகே,
0: சில நஸ்டால்ஜிக்கான விளையாட்டு போட்டிகள் இருக்கும் இல்லையா, அந்த விளையாட்டு போட்டியில ஒரு 7 எங்களுக்காக நீங்க சொல்லணும். இப்போ
1: முத விளையாட்டு வந்து அந்த சின்னெல்லாம் அடிச்சு ஒரு பந்தல் அடிப்பாங்களே, அது
0: வாங்க வாங்க டக்கு டக்குனு வாங்க.
1: ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவாங்க,
0: போச்சு,
1: மறைஞ்சு விளையாடுறது ஒண்ணு இருக்கு,
0: தங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை, நேரமே முடிஞ்சிருச்சுங்க.
1: சரி சரி, முயற்சி பண்ண, பட் வேற சரியா சொல்ல முடியல.
0: நீங்க வந்து 10 2 சொல்லிட்டீங்க.
1: 10 குடுத்தீங்களா?
0: ஆமா, 10 பெருசு, நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? நீங்க யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. பல்லாங்குழி இருக்கு, உரி அடித்தல் இருக்கு, ஒத்த ரெட்டை இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
1: பரவாயில்ல,
0: நல்ல முயற்சி. ராம், என்ன பாட்டு உங்களுக்காக வேணும், யாருக்காக?
1: அலியோல இருந்து ஒரு நல்ல பாட்டா போடுங்க.
0: சரி, உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.

0: பொதுவா இல்ல உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களுக்கான கேள்வி என்னன்னு தெரியுமா?
1: அப்போ
0: வாழைகளை உணவு இருக்கு இல்லையா, அதுல முக்கியமா இருக்கிற 7 உணவு வகைகளை சொல்லணும்.
1: ஊறுகாய், அப்பளப்பூ, கேசரி, புடலங்காய், பாயாசம்
0: போச்சு. நீங்க 5 சொல்லிருக்கீங்க, 6 வந்து நீங்க நேரம் முடிஞ்சுதான் சொன்னீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஏறக்குறைய நீங்க வந்துட்டீங்க. நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. சாம்பார் முக்கியமானது, அதை மறந்துட்டீங்களே.
1: சொல்ல வேண்டிய நேரத்தில் டக்கு டக்குன்னு வர மாட்டேது.
0: சரி, இதுக்கு பிறகு நல்ல வாழை இலை சாப்பாடா சாப்பிடுங்க ஆரோக்கியமா, சரியா? யாருக்காக என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, வழங்கிடலாம். தொலைபேசி வாங்கி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சரி, பாடல் வந்துட்டு இருக்கு உங்களுக்காக, கேட்டுட்டே பத்திரமா போங்க, சரியா?
2: ஓகே, பை பை.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீக மோகன்
3: கலப்படம்,
2: உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: வணக்கம், அசாமிலிருந்து மைதிலி பேசுறேன்.
1: மைதிலி, போட்டி அங்கத்துக்கு போலாமா? தயாரா இருக்கீங்க போல? எவ்வளவு பாட்டு இருக்கு தெரியுமா? டக்குனு வரமாட்டதுன்னு சொல்றீங்களே, எந்த இசையமைப்பாளர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம் நினைச்சீங்க நீங்க?
0: என்னோட அம்மாவுக்காக. நான்

நல்ல ஒரு பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. சரி, மறந்துடாதீங்க, கலப்படம் நிகழ்ச்சி இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுதுங்க. நம்ம மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு உள்ளூர் கலைஞர்களான கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ் போன்ற ரமேஷ், பிரிய சகி, அது மட்டும் இல்லாமல் நம்ம நகைச்சுவை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. நன்றி ரமேஷ், பிறகு ஷான் அந்த ஜோஹர் நேர்களை சந்திக்க போகிறாங்க. மேடை நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான ஒரு மேடையும் அங்கே காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் உங்களுக்காக அங்கே இருக்கு. அதிகாரிகள்ட்ட நீங்கள் நேரடியாகவே உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாங்க. மறக்காமல் அந்த நிகழ்ச்சிக்கு வந்துருங்க, உங்களை நாங்கள் அங்கே சந்திக்கிறோம். இந்த அளவில் விடைபெறுகின்ற நான் உங்கள் கிஷன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பொன் கோகிலம் வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அண்ட் இன்டர்நேஷனல் மலேசியாவின் இலக்கவியல் சூழமைப்பின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. சுஹாகாமிற்கு சொந்த வருவாய் சட்ட திருத்தத்தை ஆராய்கிறது அரசாங்கம். வணக்கம், சலா மலேசிய மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். உலகளாவிய நிதி தொழில்நுட்ப நிறுவனம் அண்ட் இன்டர்நேஷனல் தனது உலகளாவிய மேம்பாட்டு இடமாக மலேசியாவை தேர்வு செய்துள்ளது. நாட்டின் இலக்கவியல் சூழல் அமைப்பின் மீது அந்நிறுவனம் கொண்டுள்ள நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. இலக்கவியல் வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, உள்ளூர் திறமைகள், நிதி தொழில்நுட்ப புத்தாக்கம் ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியில் இந்த முடிவு மலேசியாவுக்கு பொருள் பொதிந்த அடைவு நிலை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். எனவே இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், குறிப்பாக உலகளாவிய இலக்கவியல் பொருளாதாரத்தின் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய அதிகமான திறமையான ஆள்பலத்தை உருவாக்க இது உதவ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே அரசாங்கம் தற்போது செயற்கை நுண்ணறிவு நிர்வாக சட்டவரைவை இறுதி செய்து வருவதாகவும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். இந்த மசோதா மின்வழி பாதுகாப்பு சட்டம், தரவு பாதுகாப்பு விதிமுறைகள் உள்ளிட்ட ஏற்கனவே உள்ள பணி சட்டகத்திற்கு வலு சேர்க்கும் என்று அவர் விளக்கினார். அண்ட் இன்டர்நேஷனல் உலகளாவிய இலக்கவியல் நிதி தொழில்நுட்ப சேவை வழங்குநராகும். இது நிதி நிறுவனங்களுக்கும் வணிகர்களுக்கும் இலக்கவியல் பண பரிவர்த்தனை, நிதி நுட்பம், இலக்கவியல் மயமாக்கல் போன்ற தீர்வுகளை வழங்குகிறது. மலேசியா தனது குறைக்கடத்தி சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது செயலாக்க கட்டத்தை எட்டியுள்ளன. செமிகான் ஸ்டார்ட் மலேசியா தொடங்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்தின் திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படுவதை இது காட்டுகிறது என்று இரண்டாம் நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். இந்த முனைப்பு புத்தாக்கம், வணிக மயமாக்கல், தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றை உந்தச் செய்யும் வகையில் ஒருங்கிணைந்த முயற்சிகளின் தொடக்கத்தை குறிக்கிறது என்றார் அவர். தலைநகரில் நடைபெற்ற செமிகான் ஸ்டார்ட் மலேசியா அறிமுக விழாவில் அவர் உரையாற்றினார். மலேசிய மனித உரிமைகள் ஆணையம் சுஹாகாம் நிதிநிலையை மேலும் வலுப்படுத்தும் முயற்சிகளை அரசாங்கம் ஆராய்கிறது. இதன் ஒரு பகுதியாக அந்த ஆணையத்திற்கான ஆண்டு நிதி ஒதுக்கீட்டு அதிகரிப்பதோடு அதன் ஆணையினருக்கான செலவு படையை உயர்த்தும் முன்மொழிவும் பரிசீலனையில் உள்ளது. அரசாங்கத்தின் ஆண்டு ஒதுக்கீட்டை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்காமல் சுஹாகாம் போதுமான நிதி வளங்களை கொண்டிருப்பதை உறுதி செய்வதே இந்நடவடிக்கையின் நோக்கம் என்று சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் மக்களவையில் தெரிவித்தார். பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொது சேவைத்துறை JPA நிதியுதவி பெற்ற 59,000 மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இன்று முதல் August 31 வரை கல்வி தகுதி அடிப்படையில் மாறக்கூடிய கடன் உதவி தேர்வு அகாடமிக் PBU-வின் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளனர். 2024 December 31 அல்லது அதற்கு முன்னதாக பட்டம் பெற்றவர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக JPA தெரிவித்துள்ளது. ஆனால் விண்ணப்பதாரர் நிலுவையில் உள்ள கடன் தவணைகளையோ திரும்ப செலுத்த வேண்டிய கூடுதல் பணத்தையோ கொண்டிருக்கக்கூடாது. மேலும் தொடர்புடைய மாணவர் அரசு, அரசு சார்ந்த நிறுவனம் அல்லது தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிபவராக இருக்க வேண்டும். ஒப்பந்தத்தை மீறிய, நிதியை திருப்பி செலுத்திய அதே வேளையில் முதல் பட்டப்படிப்பை நிறைவு செய்ய தவறிய மாணவர்களுக்கு இந்த தேர்வு வழங்கப்படாது. மலாக்கா காவல்துறையினர் பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைந்து பொது அமைதியை பேணுவது தொடர்பான தொடக்க பாவனையாக்கும் திட்டத்தை மேற்கொண்டனர். இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பொருட்டு இப்பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இஃது எல்லா உறுப்பினர்களும் பாதுகாப்பு வளங்களும் உயர் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என்று மாநில காவற்படை தலைவர் டாக்டர் ஜுல்கைரி முக்தார் கூறினார். வேட்பாளர் நியமன நாள் முதல் தேர்தல் முடியும் வரை ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதற்கு இஃது அவசியமாவதாக அவர் குறிப்பிட்டார். சிலாங்கூர் செப்பாங் சுங்கை பிளக்கில் உதவி தொகையுடன் கூடிய திரவ பெட்ரோலிய எரிவாயு எல்பிஜியை கடத்தும் நடவடிக்கை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. அதேவேளை 56,000 ரிங்கின் மதிப்பிலான எரிவாயு பறிமுதல் செய்யப்பட்டது. பல்வேறு நிறுவனங்களில் 14-50 கிலோகிராம் கொள்ளளவு கொண்ட 190 எரிவாயு கலன்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குநர் மொஹமட் அனீப் அசாரி தெரிவித்தார். அவற்றில் உள்ள எல்பிஜியின் மொத்த எடை சுமார் 2050 கிலோகிராம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைக்கு உதவுவதற்காக உள்ளூர் ஆடவர் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டார். ஆப்டிரிஸ் 4.0 மூலம் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: தென்கொரியாவின் HMM நிறுவனம் நிர்வகிக்கும் நாமு சரக்கு கப்பல் இம்மாதம் மத்தியில் ஹொர்மோஸ் நீரிணையிலிருந்து வெளியேறக்கூடும் என்று கடல்சார் விவகார அமைச்சு தெரிவித்தது. மே மாதத்தில் அந்த சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்ட வேளை தெஹ்ரானுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று தென்கொரியாவுக்கான ஈரானிய தூதர் சயித் காசாசி வலியுறுத்தினார். ஹொர்மோஸ் நீரிணையில் நாமு உள்ளிட்ட இரு கப்பல்கள் சிக்கியுள்ளதாகவும் அவற்றில் மொத்தம் 35 பணியாளர்கள் இருப்பதாகவும் கடல்சார் விவகார துணை அமைச்சர் நம் ஜோஹான் தெரிவித்தார். உலகளாவிய எண்ணெய் விலைகள் சரிந்துள்ளதால் டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான எதிர்பாராத ஆதாய வரிகளை இந்தியா குறைத்துள்ளது. அதேவேளை பெட்ரோல் ஏற்றுமதி மீதான வரியை உயர்த்தியுள்ளது. தற்போது டீசல் ஏற்றுமதிக்கான வரி லிட்டருக்கு 14 ரூபாயிலிருந்து 8.5 ரூபாய்க்கு குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விமான எரிபொருள் மீதான வரி லிட்டருக்கு 12.5 ரூபாயிலிருந்து 7.5 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் விநியோகத்தை உறுதி செய்ய பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 1.5 ரூபாயிலிருந்து 4 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்தது. இந்த புதிய கட்டணங்கள் இன்று முதல் நடப்புக்கு வந்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து உலக கத்தோலிக்க தலைவர் போப்லியோ மனநிறைவின்மையை வெளிப்படுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வெட்டிகனின் கருத்துக்களுக்கு உடன்படவில்லை என்றும் அவை கவலைக்குரியவை என்றும் துணை அதிபர் ஜெடி வேன்ஸ் கூறினார். டிரம்பின் நிர்வாகத்தின் கீழ் குடியேறியவர்கள் நடத்தப்படும் விதம் குறித்து அமெரிக்காவில் ஆழ்ந்த சிந்தனை தேவை என்று லியோ வலியுறுத்தியுள்ளார். மேலும் டிரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கை குடியேறியவர்களை சிறுமைப்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார். விளையாட்டு ஈரான் 26 உலக கிண்ண கார்பந்து. சொந்த அரங்கில் களமிறங்கிய மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடோரை வென்றது. அத்துடன் 16 அணிகள் பங்கேற்கும் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அவ்வணிக்கான முதல் கோலை யூலியன் கியோனோனஸ் 22 நிமிடத்தில் புகுத்திய வேளை 9 நிமிடங்களுக்கு பிறகு மெக்சிகோ மற்றொரு கோலை அடித்தது. கியோனோனஸிடமிருந்து பெறப்பட்ட பந்தை ராவுல் ஜிமினெஸ் கோலாக்கினார். இவ்வேளை எச் குழுவில் உருகுவே சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த தவறியதை அடுத்து அதன் தலைமை பயிற்றுனர் மார்செலோ பெல்சா பதிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அர்ஜென்டினாவை சேர்ந்த அந்த பயிற்றுனர் இந்த பதவி விலகல் மிகவும் வேதனையாக உள்ளதாக கூறினார். ஏனெனில் 2023 உருகுவே அணியின் தலைமை பயிற்றுனராக பதவியேற்ற போது பெல்சா மிகுந்த நம்பிக்கையை கொண்டிருந்தார். இருந்தும் உருகுவே இம்முறையும் வாய்ப்பை நழுவவிட்டது. ஆண்ட் இன்டர்நேஷனல் மலேசியாவின் இலக்கவியல் சூழலமைப்பின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. சுஹாகாமிற்கு சொந்த வருவாய் சட்ட திருத்தத்தை ஆராய்கிறது அரசாங்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

ஸ்ரீராம் பார்த்தசாரதி அந்த பாடலை கொண்டு வந்தார். நேரம் இப்பொழுது 1:15. இசையும் இசையும் நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு நான் பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மதிய உணவு எந்த பக்கம்? யோசித்து இல்ல முடிவு பண்ணிட்டோம், போயிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரிதான், வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருக்கின்றீர்கள் அப்படின்னாலும் அதை விட மகிழ்ச்சி வேற எதுவுமே எங்களுக்கு இல்ல. சரி, இன்றைக்கு நமக்கு ஒரு தலைப்பும் காத்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில நம்ம அடுத்த பாடலுக்கு பிறகு என்ன தலைப்பை பத்தி பேச போறோம் அப்படிங்கறத சொல்றேன். அவசியமா நீங்களும் அழைச்சு பேசுங்க.

0: இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டேவன் த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். மறுபடியும் நம்ம மின்னலோட கலப்பிடம் நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க, மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: சரி, நம்ம கலைஞர்கள் உங்களை சந்திக்க ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க, நம்ம அறிவிப்பாளர்களும் உங்களை சந்திக்க காத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில ஜேபி மக்கள், நீங்கள் வந்துவிட வேண்டும், உங்களை சந்திக்க நாங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னன்னு சொல்லல, சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த வகையில ஜஹோர் மக்கள் நீங்க தான் அழைச்சு இப்ப பேச போறீங்க. கலப்படம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பழைய அந்த கலப்பட நினைவுகளை நீங்க ஞாபகப்படுத்த போறீங்க. அதே வழியில எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க நீங்க இந்த முறை கலப்படம் ஜஹோர் மாநிலத்தில் நடக்குது அப்படின்றது நினைக்கும் போது எவ்வளவு ஆசையா இருக்கு, எதிர்பார்ப்போட இருக்கீங்க அப்படின்றத நீங்க அழைத்து எங்ககிட்ட பேசலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 ஜோஹர் மக்களா இருக்கட்டும், அல்லது கலப்படத்துக்கு இந்த முறை நான் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் சரி, பக்கத்து ஊர்ல இருக்கின்றவர்களும் சரி, அல்லது சிங்கப்பூர்ல இருந்து வரலான்னு யோசிச்சிருக்கேன், இந்த வாரம் இறுதியில கலப்படத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஜோஹர் பக்கம் வரப்போறேன் அப்படின்னு ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கின்றவர்கள் தாராளமாக நீங்க நம்மை அழைக்கலாம். ஜூலை 4ஆம் நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜஹோர் கூலாயில அமைந்திருக்கிற த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில 1வது மாடியில அதனுடைய மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை மேற்பார்வையில் நம்ம நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலை நிகழ்ச்சியாக கலப்படம் உங்களை கவரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்கள் நிறைய பேர் வராங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி ஆகியோருடைய படைப்புகளை நீங்க நேரடியாகவே கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அது மட்டும் அல்லாது ஆடல் பாடல் நகைச்சுவை அப்படின்னு சொல்லும் போது நண்டு ரமேஷ் வராரு, ஷான் வராங்க, ஜோஹர் நேர்களே உங்களை சந்திக்க கோலாலம்பூரை படையெடுத்து வருது அப்படின்னு சொல்லலாம். ஆக கலை நிகழ்ச்சியாக மட்டும் அல்லாது நீங்களும் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு களத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால மறக்காம வந்துருங்க.

சரி, ஜஹூர் மக்கள் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, அடுத்து நம்முடைய மலேசிய பாடலுக்கு செல்ல போறோம். மணி வில்லன்ஸ் காயத்ரி தாண்டபாணி பாடலை கொண்டு வருகின்றார்கள். இசை மன்ஷீர் சிங் பாடல் வரிகள் மணி வில்லன்ஸ்.

0: நேர்மை பொழுது பிற்பகல் மணி 1:30. அடுத்து இடம்பெறுகின்றது வரலாறு. வழங்குகிறார் பினாங்கு ஆசிரியர் கல்வி கழக வரலாற்று பிரிவு விரிவுரையாளர் முனைவர் சங்கர் ஹரிகிருஷ்ணன்.
1: விவேகானந்தா ஆசிரமத்தின் வரலாற்று பயணம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில், 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் இந்தியர்கள் பெருமளவில் மலாயாவுக்கு குடிபெயர்ந்தனர். அவர்கள் பெரும்பாலும் தோட்ட தொழிலாளர்கள், ரயில்வே பணியாளர்கள் மற்றும் சிறு வர்த்தகர்களாக பணியாற்றினர். இந்த காலத்தில் இந்திய சமூகத்திற்கு கல்வி மற்றும் கலாச்சார முன்னேற்றம் மிகவும் அவசியமானதாக இருந்தது. இதன் பின்னணியில் சுவாமி விவேகானந்தாரின் சிந்தனைகளால் ஊக்கமடைந்த இந்திய தலைவர்கள் கோலாலம்பூரில் இந்த ஆசிரமத்தை 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நிறுவினர். ஆரம்பத்தில் இது ஒரு சிறிய சமூக மையமாக இருந்தது. பின்னர் அது இந்தியர்களுக்கான கல்வி, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளின் மையமாக வளர்ந்தது. 1920s to 1930s இந்த ஆசிரமம் தமிழ் பள்ளிகள், நூலகங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கான இடமாக பயன்படுத்தப்பட்டன. இது இந்திய இளைஞர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களின் சமூக நிலையை மேம்படுத்த உதவியது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த ஆசிரமம் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் மையமாக மாறியது. இந்தியர்களின் கூட்டங்கள், விவாதங்கள் மற்றும் சமூக சேவைகள் இங்கு நடைபெற்றன. இது மலாயாவின் சுதந்திரத்திற்கு முன்பும் பின்னரும் முக்கிய பங்காற்றியது. இன்றைய காலத்தில் விவேகானந்தா ஆசிரமம் இந்தியர்களின் கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கும் முக்கிய மையமாக திகழ்கிறது. கல்வி, சமூக சேவை மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் மூலம் அதன் பங்களிப்பு இன்னும் மறக்க முடியாததாக உள்ளது. வரலாறு படிப்போம், வரலாறு காப்போம்.
0: வரலாறு, அதனை நமக்கு வழங்கியவர் பினாங்கு ஆசிரியர் கல்வி கழக வரலாற்று பிரிவு விரிவுரையாளர் முனைவர் சங்கர் ஹரிகிருஷ்ணன்.

ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. சரி, 1:36 நேரம் இப்பொழுது இசை மிசை நிகழ்ச்சியில் நாம இணைந்திருக்கின்றோம். சரி, ஜோஹர் மக்கள் கலப்படத்துக்கு தயாராகிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது கலையரசன் ஹூலாலேருந்து அழைச்சிருந்தாங்க. நாங்கள் எப்போவோ தயாராகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு முறையும் நம்முடைய அறிவிப்புகளை கேட்கும்போது முதல் முறையாக ஜோஹரை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி சொல்லியும் நாங்கள் ஆர்வத்தோடு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலர் நமக்கு வந்து சமூக வலைதளங்களில் செய்திகளையும் அனுப்பிட்டே இருக்காங்க. அப்புறம் இன்னும் சில பேர்லாம் எப்போ எங்கள் இடத்துக்கு வரப்போறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி, இருந்தாலும் முதல்ல தொடக்கம் அப்படின்றது ஜோஹர்லேருந்து தொடங்கியிருக்கோம். அதனால உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலாமல் இருக்கும்ல. அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ கலப்படம் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, உங்களுக்காகவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக தயாரிப்பாளர்கள் எல்லாம் தீவிரமாக ஈடுபட்டுட்டே இருக்காங்க. வார இறுதி அப்படின்னு சொல்லும்போது ஏற்பாடுகள் எல்லாம் தடம்புடலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனால இவ்வளவும் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான், உங்களை சந்திப்பதற்காக மட்டும்தான். அதனால அங்கே உங்களை நாங்கள் பார்க்குறோம். 4 தேதி மறந்துடாதீங்க.

மலேசிய வானொலி நம்முடைய மின்னல் பண்பலையுடைய அல்லது வானொலி ஆறுடைய வரலாற்றில் முக்கியமான நாளாகவே கருதப்படுகின்றது. அது ஏன் அப்படின்றத சொல்றேன். ஜூலை மாதம் முதல் தேதி 1997 24 மணி நேர ஒலிபரப்பு தொடங்கியது. ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சியின் வழியாக அப்போதைய தலைவர் டாக்டர் வி பூபாலன் அவர்கள் தொடக்கி வைத்திருக்கின்றார். அப்பொழுது தொடக்கம் இப்பொழுது வரை நம்முடைய பண்பலையில் 24 மணி நேரம் ஒலியேறி கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் ஜூலை முதலாம் நாள் அந்த முயற்சியை 1997 அந்த முயற்சியை எடுத்தது தான். அதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீன ஒலிபரப்பு பகுதி கொஞ்சம் இருக்கும், அப்புறம் மத்திய ஒலிபரப்பு, அப்படி பல ஒலிபரப்புகள் இருக்கும். 24 மணி நேரம் ஒன்றும் வரல. இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள் வானொலி வரலாற்றில், குறிப்பாக நம்முடைய வானொலி ஆறு மின்னல் பண்பலையுடைய வரலாற்றில் முக்கியமான ஒரு பொன்னாளாகவும் கருதப்படுகின்றது. ஜூலை முதலாம் தேதி 1997 தான் முதல் முறையாக 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை தொடங்கியது.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

இசையமிசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். 1:53 நேரம் இப்பொழுது. சரிங்க, பிரேசில் ஜப்பான் ஆட்டம் அப்படின்னு சொல்லும் போது 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசிலிடமிருந்து ஜப்பான் வந்து தோல்வி கண்டிருந்தாலும் கூட மக்களின் மனங்களை ஜப்பான் விளையாட்டாளர்கள் வென்றிருக்கின்றார்கள் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பரவலாகி நெகிழ்ச்சியான ஒரு படங்களையுமே அவங்க எல்லாருமே பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் நேற்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிரேசிலிடமிருந்து தோல்வியை கண்டிருந்தாலும் கூட ஜப்பான் ஆட்டக்காரர்கள் பயிற்றுவர் உட்பட பவ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தலையை கீழே கவிழ்த்து எங்களுடைய எல்லா ரசிகர்களிடமிருந்து ஒரு பெரிய மதிப்பு, அதே வேளையில் ஏன்னா ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருந்த ஒரு ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம், மரியாதை செலுத்தும் வகையில் அவங்களை தலை குனியும், அதே வேளையில் மன்னிப்பையும் பயிற்று உட்பட ஆட்டக்காரர்கள் அனைவரும் கேட்டிருந்தார்கள். இது பல ஜப்பான் ஆட்டக்காரர்களை பார்த்ததுமே அந்த ரசிகர்கள் அழத் தொடங்கிவிட்டார்கள். அதே வேளையில் ஜப்பான் ஆட்டக்காரர்களுமே கொஞ்சம் கண்களில் சோகமாக அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, பிரேசில் வெற்றி அடைந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு ஜப்பானிய ஆட்டக்காரர்களையும் கட்டி ஆரத்தழுவி அதே வேளையில் ஆறுதலும் சொல்லியிருந்த அந்த புகைப்படங்கள் காட்சிகள் எல்லாமே சமூக வலைதளங்களில் வெளிவந்திருந்தன. இதற்கு இடையில இவ்வளவு நடந்திருந்தாலும் கூட அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஜப்பானியர்களுக்கே இருக்கக்கூடிய உயரிய பண்பு அப்படின்னு சொல்லலாம், ஆட்டம் முடிந்ததும் அந்த ஒவ்வொரு ரசிகர்களும் அந்த இடத்தை சுத்தம் செய்து குப்பைகள் எல்லாத்தையும் பொறுக்கி பைகளை எடுத்து முழுமையாக அந்த இடத்தையும் சுத்தம் செய்து, அவர்கள் எழுந்த அந்த இடத்த எல்லாத்தையும் முழுமையாக சுத்தம் செய்து அதுக்கு பிறகு அங்கிருந்து நகர்ந்திருக்காங்க. ஆக இது வந்து உண்மையிலே ஜப்பானியர்கள் வந்து மனதில் நிற்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பெருமளவுல எல்லாருமே பாராட்டிய ஒரு சம்பவமாக இடம்பெற்றிருக்கின்றது. See ya.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். செயற்கை நுண்ணறிவு AI யுகத்தில் தேர்ச்சி பெற்ற தேவையான திறன்கள், நிபுணத்துவத்துடன் ஆள்பலத்தை தயார்படுத்துவதற்கான முனைப்புகளை மலேசியா துரிதப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பத் துறையில் ஏற்பட்டுள்ள விரைவான முன்னேற்றங்கள் பல்வேறு தொழில்துறைகளின் சூழலை மாற்றி அமைத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக அவர் கூறினார். மலேசியா தனது இறையாண்மைமிக்க தற்காப்பு திறனை அதிகரிக்கவும், அதன் மூலம் வெளிநாட்டு வளங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும், உள்நாட்டு தற்காப்பு தொழில்நுட்ப திறன்களை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளது என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலியனூர் டேன் தெரிவித்தார். 2023 முதல் இவ்வாண்டு மார்ச் வரை பொது உயர்கல்விக் கழகங்களில் பட்டய இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொண்ட 556,000 மாணவர்களுள் 326,000 மேற்பட்டோர் அறிவியல், தொழில்நுட்ப, பொறியியல், கணிதம், ஸ்டேம் துறையை தேர்ந்தெடுத்துள்ளனர். மீதமுள்ள 41.4% விழுக்காட்டினர் ஸ்டேம் அல்லாத துறைகளில் பயின்று வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையை செயல்படுத்துவது குறித்து ஈரான் கத்தார் பேராளர்கள் இன்று டோஹாவில் சந்திக்க உள்ளனர். இந்த பேச்சு பல்வேறு கூறுகளில் கவனம் செலுத்தும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்தார். இபோலா தொற்று பரவல் ஆப்பிரிக்காவுக்கு $3.6 பில்லியன் இழப்பு ஏற்படுத்தியதோடு பல வேலை வாய்ப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இது அங்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தக்கூடும் என்று ஐநா கணித்துள்ளது. தேவையான வளங்கள் இருந்து முயற்சிகள் அதிகரிக்கப்படுமாயின் இபோலா பரவலை கட்டுப்படுத்த இயலும் என்று கொங்கோவில் உள்ள ஐநா மேம்பாட்டு திட்டத்தின் நிரந்தர பேராளர் டேமியன் மாமா கூறினார். விளையாட்டு 2026 உலக கிண்ண கார்பந்து அஸ்தேக் அரங்கில் நடைபெற்ற ஈக்வடருடனான நொக் அவுட் ஆட்டத்தில் 2-0 என வெற்றி பெற்றதன் மூலம் மெக்சிகோ 40 ஆண்டு காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. முதல் பாதியில் தனது அணியினர் மிகச்சிறப்பாக விளையாடியதோடு இரண்டாம் பாதியில் நிதானத்தை இழக்காமல் இருந்ததாக மெக்சிகோ நிர்வாகி ஜேவியர் அகியூரா தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

ஆஹா, இசையும் இசையும் 2 மணி என்றாலே நீங்களும் ஆவலோடு காத்து கொண்டிருப்பீர்கள் என்பது எங்களுக்கும் தெரியும். எந்த இசைக்காக? பழம் பாடல்களை ரசிப்பதற்காக. அந்த இசை எப்போதுமே ஒரு தனி சுகம்தான் இல்லைங்களா? டிஎம்எஸ் பி சுசிலா கொண்டு வரும் அன்புள்ள மான்விழியே.

0: இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டேவான் த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில Level 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னலோட கலப்பிரம் நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: ஆமாங்க, மறக்காம ஜஹாபார்வுக்கு நீங்க வந்துருங்க, மறக்காம வந்துடணும் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு, நாங்க உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கோம். இந்த வேளையில டிக்டாக் பக்கம் நம்ம நேயர்கள்கிட்டயும் பேசிட்டே இருக்கோம், யார் யாரெல்லாம் நீங்க வந்து ஜஹாபார்ல இருக்கீங்களோ கூலாய் பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 4ஆம் நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் நாம வந்து நம்மளுடைய கலப்படும் நிகழ்ச்சியை தொடங்க போகின்றோம். ஜோஹர் கூலாயில் அமைந்திருக்கின்ற த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில் Level 1 மண்டபத்தில் கலப்படும் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. நம்முடைய ஒரு கலைஞர்கள் எல்லாம் வராங்க, அதனால நம்முடைய அறிவிப்பாளர்களும் வராங்க, அதனால உங்களை பாக்குறதுக்கு நாங்க ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். அவசியம் நீங்க வரணும் அப்படிங்கறது தான் எங்களுடைய ஆசையும்.

0: கழுத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க. நினைத்தாலே இனிக்கும். 70ஆம் ஆண்டு பாடல்களை விரும்பி கேட்கும் நேயர்கள் அப்படின்னா சனிக்கிழமை மறக்காம நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க. ஏனென்றால் நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்டு மறந்த பாடல்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பாடல் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கின்ற பாடல்கள் எல்லாமே உங்களுக்காகவே தொகுக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சனிக்கிழமை மறக்காம கேளுங்க.

திருமகன் திரைக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. பேபி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வந்த பாடல், பி சுசிலா அவரோடு பாடியிருந்தார். சரிங்க, டிக்டாக் பக்கம் நேர்களோடு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அப்போ நம்ம கேட்டிருந்தோம் என்ன அப்படின்னு சொன்னால், பழைய படங்களில் அதிகமாக நீங்கள் பார்த்த திரைப்படம் எது அப்படின்னு சொன்னால், இந்நேரம் உங்கள் கண்முன்னே நிறைய படங்கள்லாம் வந்திருக்கும். பெரும்பாலும் நம்ம நேர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாசமலர், அப்புறம் அலிபாபாவும் 40 திருடர்களும், தங்கப்பதக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய படங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்தில் உள்ள படங்கள், அப்புறம் அதை பார்க்கும்போது அந்த அனுபவம் அப்படிங்கிறது நிச்சயமாக இப்போ உள்ள நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, இந்த உள்ள காலகட்டத்திலையும் இருக்காது இல்லைங்களா. ஆக நீங்கள் அப்படி அதிகமாக பார்த்த ஒரே படத்தை இத்தனை முறை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா என்ன படமாக இருக்கும் அப்படின்றதையும், அது அந்த காலகட்டத்தில் உள்ள நினைவலைகளையும் கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம். இப்போ எந்த படமாக இருக்கும்?

பல நாடுகளிலிருந்தும் நேர்கள் நம்மோடு இணைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். உங்களுக்கும் பாடல்கள் எல்லாம் பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்ததாக பிரீபி ஸ்ரீனிவாஸ் டிஎம்எஸ் கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்கலாம்.

பானுமதி அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. தாய்க்கு பின் தாரம் திரைக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. இசை மிசும் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அழகிய பாண்டியன் இப்பொழுது வந்து சிங்கப்பூர்ல வீட்டில் இருந்தபடியே வேலை செய்து கொண்டிருக்கின்றாராம். பாடல்களை வந்து கொஞ்சம் சத்தமாக நான் கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னு கற்பனை செய்து பார்க்கும் போது எவ்வளவு அழகாக இருக்கின்றது இல்லையா? அந்த ரசிக்கும் தன்மை பாடல்கள் அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து மெருகூட்டி இருக்கின்றது, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது அப்படின் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்படி பாடல்களை ரசித்து கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாடு முழுவதும் உள்ள பகுதிகளையும் சில அமைச்சுகளையும் உட்படுத்தி 2027 வரவு செலவு திட்ட அறிக்கை தயாரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. வரும் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட உள்ளதை தொடர்ந்து அதன் ஒரு பகுதியாக இக்கூட்டத்தை நடத்தி வருவதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசீசான் கூறினார். 1960 கூட்டரசு தலைநகர் சட்டத்தை திருத்தம் செய்ய பரிசீலிக்கப்படும் முன் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL நிர்வாகத்தில் சீரமைப்புகளை மேற்கொள்ள கூட்டரசு பிரதேச துறைக்கு அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளது. 2025 டிசம்பர் 1 தொடங்கி இவ்வாண்டு மார்ச் 31 வரை மலேசிய பன்னாட்டு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் UIAM இச்சட்டத்தில் திருத்தம் செய்வதற்காக மேற்கொண்ட ஆய்வின் முடிவினை ஆராய்ந்த பின் இந்த அறிவுறுத்தல் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹெனாயோ குறிப்பிட்டார். பயனர்களுக்கு தகுந்த சுற்றுச்சூழலை உறுதி செய்வதற்காக ஷாலாம் LRT 3 நிலையத்தை சுற்றியுள்ள இணைப்பு வசதிகளை உடனடியாக சீர் செய்யும் பணியில் சிலாங்கூர் அரசு முனைந்துள்ளது. நடைபாதைகள், சாலையை கடக்கும் தடங்கள் குறித்து எழுப்பப்பட்ட விவகாரம் விரைந்து தீர்க்கப்படும் என ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ அங் சுயிலிம் குறிப்பிட்டார். தாய்லாந்து கொடியை ஏந்திய 11 கப்பல்களில் 10 ஹொர்மோஸ் நீரிணையிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறியுள்ளதாக தாய்லாந்து வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஹத்தாயா நாரே என்ற கப்பல் மட்டுமே சரக்குகளை ஏற்றுவதற்காக இன்னும் அந்த நீரிணையில் நங்கூரமிட்டுள்ளது. சீனா வெளிநாட்டு முதலீடுகள் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்த தேசிய பாதுகாப்பு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. வாஷிங்டன் உடனான தொழில்நுட்ப போட்டி அதிகரித்து வரும் சூழலில் June 1 அறிவிக்கப்பட்ட இந்த புதிய விதிகள் சீனாவின் எல்லையை கடந்த மூலதனத்தையும் பணியாளர்களின் நடமாட்டத்தையும் கட்டுப்படுத்த அந்நாட்டு அதிகாரிகளுக்கு விரிவான சட்ட கட்டமைப்பை வழங்குகின்றன. விளையாட்டு. உலகக்கிண்ண கார்பந்து வரலாற்றிலேயே முதன்முறையாக 40 கடந்த 2 விளையாட்டாளர்கள் நேருக்கு நேர் மோதும் சிறப்புமிக்க போட்டி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. இதில் போர்த்துகல் அணி குரோஷியாவை எதிர்கொள்கிறது. போர்த்துகலின் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் குரோஷியாவின் லூக்கா மோட்ரிச்சும் நீண்ட காலம் கார்பந்து உலகில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

வணக்கத்தை சொல்லிக்கிறோம். முதல்ல சரி, பாடலை கேட்போம். பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திக்கலாம், பேசலாம்.

விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரிங்க, ஜூலை முதலாம் நாள் அப்படின்னு சொன்ன பிறகு 1 ஜூலை 2026, சரி 1 ஜூலை அப்படின்னு சொல்லும் போது யாருக்கெல்லாம் பிறந்த நாள்னு யோசிச்சிட்டீங்களா, வாழ்த்து சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்லையா, ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி வாழ்த்துக்களை மறக்காம சொல்லிடுங்க. அதே வழியில அழைத்து பேச நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது, அழைத்து ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு நேரத்தை நம்ம ஒதுக்கி கொள்ளணும் இல்லையா. 24 மணி நேரத்துல ஒரு 5 நிமிடம் கிடைக்காது, 5 நிமிடத்தை நம்ம ஒதுக்கி வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த நபர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க இல்லைங்களா. பிறந்த நாள் அப்போ நம்ம வந்து எதிர்பாராத ஒரு அழைப்பாகவும் இருக்கலாம், எதிர்பார்த்த ஒரு அழைப்பாகவும் இருக்கலாம். ஆக ஜூலை முதலாம் நாள் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே ஆரம்பத்தில் நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்னதுதான், அதாவது மின்னலுடைய அதாவது வானொலி 6 உடைய 24 மணி நேர சேவையும் இந்த ஜூலை முதலாம் நாள் தான் தொடங்கி இருக்கின்றது.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுதன்யா. மினல ஃபேமின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால்ல வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்துருங்க.
1: ஆமா, சுகன்யா மட்டுமா காத்துட்டு இருக்காங்க, நாங்க எல்லாருமே தான் உங்களை சந்திக்க காத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டா மோகனும் தேவிகனும் உங்களை சந்திக்க வராங்க. ஆங்க இங்கிருந்து நம்மளுடைய நேர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? அந்த மகிழ்ச்சி தானே வேணும். ஜோஹர் மக்களே, உங்களை சந்திக்க நாங்கள் எல்லாருமே கலைஞர்களோட வருகின்றோம். ஜூலை 4ஆம் நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு கூலாயில் இருக்கக்கூடிய தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில் லெவல் 1 அந்த மண்டபத்தில் கலப்படும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. முதல்ல சுகன்யா சொன்னது போலதான் மன்மத ஃபியூஷன் பேண்ட் இசை மேற்பார்வையில நம்ம நாட்டு கலைஞர்கள் கார்த்திகன் வாசு, நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி ஆகியோர் வழங்குறாங்க படைப்புகளை ரொம்ப சிறப்பா ஆடல் பாடல்களோடு. நகைச்சுவை விருந்தும் உங்களுக்கு இருக்கு. நண்டு ரமேஷ் வராங்க, ஷானும் வராங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு தளமாகவும் கலப்படம் அமையவிருக்கின்றது. ஆக குடும்பத்தோடு வாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களும் சரி, அதே வேளையில ஜோஹர் பாரு, அப்புறம் கொஞ்சம் பக்கத்துல மலாக்கால இருந்து கூட நீங்க வரலாம், தவறே இல்லை. 4ஆம் தேதி உங்களை அங்க சந்திக்க காத்திருக்கின்றோம். அடுத்து நம்முடைய மலேசிய பாடல் ஒன்று தண்ணீர் நாராயணன் சமிதா மீரா கொண்டு வருகின்றார்கள். கவிநந்தன் பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார். வர்மன் இளங்கோவன் அவர் வந்து பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றார்.

0: மஞ்சுளா பண்டாசாமி பண்றேன்.
1: சொல்லுங்க மஞ்சுளா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க. இன்றைக்கு வந்து என்னோட சகோதரி சிறந்தமிழ் மாமா பாலகிருஷ்ணன் அவங்க இருவருக்கும் 42வது திருமண நாள். அவங்களுக்கு எங்களுடைய சகோதரிகளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சகோதரிகள் பேர் சொல்லாங்களா?
1: தாராளமா சொல்லலாம், சொல்லுங்க.
0: ராஜம், கண்ணகி, வாசுகி, கபிலன், அன்பரசி, அரச்செல்வி.
1: என்னங்க எல்லாமே அற்புதமான தமிழ் பெயர்களை வச்சிருக்காங்க.
0: அப்பா தமிழ் பேர்ல ரொம்ப, அவர் வந்து தமிழ் பேர் எல்லாத்துக்கும் நல்ல தமிழ் பேர் தான் வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட ஆசையோட எங்களுக்கு திருமண நாள நாங்க சொல்லிக்கிறோங்க.
1: எங்களுடைய வாழ்த்து வந்து சேரட்டும். நன்றிங்க.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: அவங்க எங்க கிட்ட பாக்குறவங்களா சொல்றீங்க, எனக்கும் ஆசையாதான் இருக்கு வானொலியில பேசணும்னு, ஆனா எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்படின்னா என்ன செய்யணும்னா, எங்களுக்கு நீங்க மின்னஞ்சல் அனுப்பணும், storybox.minnal@gmail.com. சரி, என்ன அனுப்பணும் அப்படின்னா, ஒரு சின்ன அறிவிப்பு. உங்களுடைய பாணியில நீங்க எப்படி அறிவிப்பு பண்ணுவீங்களோ அந்த சின்ன குரல் பதிவையும், அதே வேளையில சில இடையிடலாம் பேசுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் என்ன பேச போறீங்க அப்படிங்கிற அந்த எழுத்து படிவத்தையும் எங்களுக்கு நீங்க எழுதி அனுப்பணும், மின்னஞ்சல் அனுப்பணும். அனுப்பும்போது மறக்காம உங்களுடைய பெயரையும் கைபேசி எண்ணையும் அனுப்பி வைங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 2:15 ஒரு நேரின் குரல்ல நிறைய பேர் வந்து கலந்துகிட்டே இருக்காங்க. அதனால நீங்களும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உடனடியாக அனுப்பி வச்சிருங்க, நாங்க உங்களை அழைக்க காத்துக்கிட்டே இருக்கோம்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.
1: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம். அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரில் ஒருவராகவும் இறை நம்பிக்கையாளர்களின் தாயாகவும் இருக்கின்றார்கள். அவர்களின் குடும்பம் உன்னதமான குடும்பம் என்று போற்றப்படுவதற்கு முக்கிய காரணம் அவர்களின் சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் இஸ்லாத்தின் தூண்களாக விளங்கியதே ஆகும். நபிகளாரின் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியான உம்மு ஃபதல் அவர்களின் கணவராவார்கள். அவர்களின் மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறும் பொழுது குர்ஆன் விரிவுரையாளர்களில் மிகச் சிறந்தவரும் மிக நேர்த்தியானவரும் ஆவார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. காலித் பின் வலீத் அவர்களும் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியின் மகனாவார். இப்படிப்பட்ட பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்தான் அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்னை அவர்கள் நபி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்களின் உம்ராவின் போது நபி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை மனம் செய்து கொண்டார்கள். மிகச்சிறந்த ஞாபக சக்தியை பெற்றிருந்த காரணத்தினால் இறைத்துதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் நபி மொழிகளை நன்கு மனனமிட்டிருந்தார்கள். 76 நபி மொழிகளை அறிவித்திருக்கின்றார்கள். அன்னை அவர்கள் பெண்கள் சம்பந்தமான வினாக்களுக்கு விடையாக பல ஹதீஸ்களை அறிவித்து உள்ளார்கள். சஹீஹ் புகாரி நபிமொழி தொகுப்பில் அன்னையின் மூலம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு நபிமொழியில் ஒருவர் இறைத்துதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், இறைத்துதர் அவர்களே, வெண்ணெய் கட்டியில் எலி விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். அதற்கு எலியையும் அது விழுந்த இடத்தையும் சுற்றில் உள்ள பகுதியில் உள்ளவற்றை எரிந்துவிட்டு மீதி உள்ளவற்றை உண்ணுங்கள் என்று கூறினார்கள் நபி அவர்கள். முஸ்னத் அபு யாலா, முஸ்லிம், அபு தாவூத் மற்றும் நஸஈயில் அன்னையின் பெயரை கொண்டு ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி ஆவார்கள். உங்களது ஒருவரது பாத்திரத்தில் ஈ விழுந்துவிட்டால் அதை அவர் அதிலேயே முக்கி அமிழ்த்தட்டும், பிறகு அதை வெளியே எடுத்துவிட்டு அந்த பானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏனெனில் ஈயின் 2 இறக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் உள்ளது என்று அறிவித்திருக்கின்றார்கள். இதை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 2 ஹதீஸ்களில் முதலாவதாக கூறியது எலி பற்றிய ஹதீஸ். அதாவது எலி வெண்ணெய் கட்டியில் விழும்போது வெண்ணெய் என்பது திடப்பொருள், எனவே அது விழுந்த இடத்தில் இருக்கும் அதை மட்டும் நீக்கிவிட்டு மற்றவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த ஹதீஸ் குடிக்கக்கூடிய பானங்களில் விழக்கூடிய ஈ பற்றிய ஹதீஸ். இது நமக்கு கேட்பதற்கு வித்தியாசமாக இருக்கின்றதல்லவா? ஏனென்றால் பானம் திரவப்பொருள். திரவப்பொருளில் ஒரு ஈ விழுந்துவிட்டால் நாம் மிகவும் அருவறுக்கத்தக்க செயலாக அதை நினைப்போம். ஆனால் அல்லாஹுவின் தூதர் இவ்வாறு அறிவித்திருக்கிறார்கள், அதன் 2 இறக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் உள்ளது என்று. பொதுவாக ஈயானது அசிங்கமான சுகாதார கேடான இடங்களிலும் கழிவுப் பொருட்கள் தேங்கும் இடங்களிலும் அதிகம் இருக்கும். ஈ கிருமி தாக்குதலுக்குரிய இடங்களில் வசித்தாலும் கிருமிகளினால் ஈக்கள் இறப்பதில்லை. அமெரிக்காவின் கர்னல் பல்கலைக்கழகம் 6 பெண் ஈக்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு 15,345 ஜீன்களை பிரித்து வகைப்படுத்தினார்கள். வீட்டு ஈயின் நோய் எதிர்ப்பு ஜீன்கள் மிக அதிக அளவில் இருப்பது ஆய்வாளர்களை ஆச்சரியப்படுத்தியது. மேலும் ஈயினால் சுமார் 100 வகையான நோய் கிருமிகள் பரவுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் ஈக்களின் உடலிலே அல்லாஹ் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை வைத்திருப்பதால் தான் அவை பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளால் தாக்கப்படுவதில்லை. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஈயின் நோய் எதிர்ப்பு ஜீன் மற்றும் விஷமுறிவு ஜீன்களை தனியாக பிரித்தெடுப்பதன் மூலமாக மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களை தடுப்பதற்கும் கூட இந்த மருந்தை பயன்படுத்த முடியும். மற்றும் சுகாதார கேடான இடங்களில் உருவாகும் கிருமிகளை கட்டுப்படுத்தவும் இவை பெரிதும் பயன்படும் என்று கூறுகின்றார்கள். ஈயின் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க அந்த ஜீன்கள் மனிதர்களுக்கு பயன்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் இன்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அன்று சொன்னது இன்று அறிவியல் அறிஞர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது அல்லவா? நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு சுவனமலர்கள் நிகழ்ச்சியை செவிமடுப்போம்.

0: நல்லது நேயர்களே, ஈ பற்றிய கேள்விப்படாத வித்தியாசமான அறிவியல் முடிவை பற்றி நாம் கேள்விப்பட்டோம் அல்லவா? மற்றும் ஒரு செய்தியாக அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் காலையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்பட்டார்கள். அதே போன்றே மாலையிலும் பதட்டமாகவும் கவலையாகவும் காணப்பட்டார்கள். மறுநாளும் அவர்கள் கவலை தோய்ந்த முகத்துடனே காணப்பட்டார்கள். அப்பொழுது, உங்களை கவலைப்பட செய்தது என்ன என்று மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வினவினார்கள். அதற்கு, வானவர் தலைவர் ஜிப்ரயீல் அலைஹி வஸலாம் அவர்கள் என்னை வந்து சந்திப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் வருவதாக கூறி சென்ற நேரம் கடந்தும் இன்னும் வரவில்லை. இவ்வாறு என்றுமே நிகழ்ந்ததில்லை என்று கூறினார்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த படுக்கைக்கு கீழாக நாய்க்குட்டி ஒன்று படுத்திருந்தது. அதை பார்த்த பொழுதுதான் நபி அவர்கள் அதை விரட்டி விடும்படி கூறினார்கள். அந்த நாய்க்குட்டியை அப்புறப்படுத்திவிட்ட பின்பு அது படுத்து இருந்த இடத்தை தண்ணீரை கொண்டு கழுவி விடப்பட்டது. தண்ணீரை கொண்டு 7 முறை கழுவி விட்ட பின்பு உடனே ஜிப்ரயீல் அலைஹி வஸலாம் அவர்கள் வருகை தந்துவிட்டார்கள். பின் ஜிப்ரயீல் அலைஹி வஸலாம் அவர்களிடம் தாங்கள் கூறி சென்ற நேரத்திற்கு வராததன் காரணம் என்ன என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, அதற்கு ஜிப்ரயீல் அலைஹி வஸலாம் அவர்கள், நாயும் உருவப்படங்களும் எங்கே இருக்கின்றனவோ அங்கு வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று பதிலளித்தார்கள். நபி அவர்கள் எதை கூறினாலும் அதை கேட்டு அதன்படியும் அதற்கு மேலாகவும் அமலை செய்பவர்களாக இருந்தார்கள் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி அவர்களின் இந்த சம்பவத்தின் காரணமாக அன்னை அவர்கள் நாய் மற்றும் உருவங்கள் பொறித்த எதையும் வீட்டிற்குள் சேர்ப்பதில்லை. நாமும் இக்காலத்தில் நம் சொந்த பந்தங்கள், நம் உறவினர்கள் அல்லது நாமே நினைவாக எடுத்துக்கொண்ட எத்தனையோ புகைப்படங்களில் நம் வீட்டின் நுழைவாயிலில் மாட்டி வைத்து அழகு பார்க்கின்றோம். எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கின்றனவோ அந்த வீட்டில் வானவர்கள் நுழைவதில்லை. பரக்கத்துடைய மலாய்க்கத்துமார்கள் நுழைவதில்லை. ரஹ்மத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் நம் வீட்டிற்குள் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நாய் மற்றும் உருவப்படங்களை நாம் வைப்பதை தவிர்க்க வேண்டும். நபி அவர்களின் வாக்கை அப்படியே ஏற்று நடக்கக்கூடியவர்களாக அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், நான் என் உம்மத்துக்கள் மேல் அக்கறை இல்லாதவனாக இருந்திருந்தால் என்னுடைய உம்மத்துக்களை தினமும் ஐவேளையும் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கும்படி ஏவியிருப்பேன் என்று கூறினார்கள். அதாவது, என்னுடைய உம்மத்துக்களின் நேரம் மற்றும் அவர்களுடைய வேலைப்பழுவின் காரணமாக நான் சொல்வது அவர்களுக்கு சிரமமாக இருக்குமோ என்று நினைத்தே நான் அவர்களை தினந்தோறும் ஐவேளையும் அல்லது ஒளி செய்யும் பொழுதெல்லாம் மிஸ்வாக் செய்யும்படி நான் ஏவவில்லை என்ற அடிப்படையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை கேட்டதில் இருந்து அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிஸ்வாக் செய்வதை தன் வாழ்நாள் முழுவதும் தொடர் படியாக செய்து வந்தார்கள். கேட்ட அன்றிலிருந்து அவர்கள் வஃபாத் வரையிலும் எப்பொழுதெல்லாம் ஒது செய்வார்களோ அப்பொழுதெல்லாம் மிஸ்வாக் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், பல் ஈறுகளில் இருந்து இரத்தம் வந்துவிடும் அளவுக்கு அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அந்த அளவிற்கு கணவருக்கும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 51ஆம் வருடம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக இருந்த நேரத்தில் மரணமடைந்தார்கள். மக்காவில் வைத்து அன்னை அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அவர்கள் மனம் நிலை கொள்ளாமல் எதையோ நினைத்து ஏங்குவதை பார்த்த அவர்களின் உறவினர்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை மைமுனா அவர்களை மனம் முடித்த அந்த மக்கத்து புறவெளிக்கு சரஃப் என்ற இடத்திற்கு அன்னை அவர்களை அழைத்துச் சென்ற பொழுது அன்னை அவர்களின் உயிர் அவ்விடத்தில் பிரிந்தது. எந்த இடத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து திருமண வாழ்வை மேற்கொண்டார்களோ அந்த இடத்திலேயே அன்னை அவர்களின் உயிர் பிரிந்தது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை ஏற்க அன்னை அவர்களுக்கு ஜனாசா தொழுகை, இறுதி தொழுகை நிறைவேற்றப்பட்டு கண்ணியமான முறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களின் மறுமை வாழ்வை பிரகாசமாக வைத்திருப்பதைப் போல அல்லாஹ் நம்முடைய வாழ்வையும் சிறப்பாக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கின்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
4: இந்த அளவுல இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம் நாளைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு இசையும் இசையும் நிகழ்ச்சியில நாம சந்திப்போம். அடுத்து தீரா இசையில உங்களை சந்திக்க காத்திருக்காரு தேவிகன் தாமரை செல்வன். தொடர்ந்து இணைந்திருங்கள். உண்மையிலே பார்க்க போனா அருமையான பாடல்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்காரு. ஏன்னா எப்போதுமே தீரா இசை அப்படின் போது 80களின் இனிய பாடல்களை தானே உங்களுக்கு வழங்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாம நாளை சந்திக்கலாம்.
5: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் UNRWAவுக்கு மலேசியா $1 பில்லியன் நிதி உதவி வழங்க உள்ளதாக விஸ்மா புத்ரா அறிவித்துள்ளது. இந்த நிதி உதவி 2026 முதல் 2030 ஆண்டு வரையிலும் கட்டம் கட்டமாக வழங்கப்படும் என வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச் சேவைக்கான தேர்வு வழிமுறைகள் தற்போதைய சூழலுக்கேற்ப இருப்பதை உறுதி செய்ய பொதுச்சேவை நுழைவு மதிப்பீடு PSEE முறைகளை பொதுச்சேவை ஆணையம் SPA தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. இதன் மூலம் சிறந்த தகுதியுடையவர்களை அடையாளம் காண இயலும் என அதன் தலைவர் டாக்டர் டாக்டர் அஹமத் ஜைலானி முகமது யூனோஸ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தலைமுறை மாற்றங்கள், தற்போதைய தேவைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த மாற்றங்கள் செய்யப்படுவதாக அவர் விளக்கினார். மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனம் AKPS ஜனவரி முதல் மே வரையிலும் 140.86 மில்லியன் டிங்கின் மதிப்பிலான கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2 மடங்கு அதிகம் என அதன் தலைமை இயக்குநர் டத்தோசிரி முகமது சுஹைலி முகமது ஜைன் தெரிவித்தார். நாட்டின் முதன்மை நுழைவாயில்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் மூலமாக இது சாத்தியமாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டார். மியான்மரில் 5 ஆண்டுகளுக்கு முன் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியிலிருந்து எழுந்த மோதலில் கொல்லப்பட்டவர் எண்ணிக்கை 100,000 கடந்துள்ளது. ஆட்சி கவிழ்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் பாதுகாப்பு படைகளால் முடக்கப்பட்டன. ஆனால் மக்களாட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஆர்வலர்கள் கெரில்லா குழுக்களை உருவாக்கி இன்னும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதாக கண்காணிப்பு அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இவ்வாரம் தொடங்கி ஸ்பெயினை வாட்டும் வெப்ப அலைக்கு பலியானவர் எண்ணிக்கை 1028 பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இக்காலகட்டத்தில் உயிரிழந்த 408 பேரை விட இந்த எண்ணிக்கை 2 மடங்காக உள்ளது. விளையாட்டு கிராண்ட் பிரி மோட்டார் பந்தயம், இதனை செப்பாங் பன்னாட்டு பந்தய தளத்தில் நடத்துவதற்கான ஒப்பந்தம் 2031 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி தெரிவித்தார். அடுத்த ஆண்டு தொடங்கும் புதிய ஒப்பந்தத்திற்கான அனுமதி அமைச்சரை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னலின் தீரா இசையில உங்க எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்பவுமே மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த மாலை நேரம் நமக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கட்டும். அது என்னன்னு தெரியல, எப்போதுமே இந்த சாயங்கால நேரம் வரும்போது நமக்கு அப்படியே உடம்பு மனசு எல்லாம் ரொம்ப லேசாகும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை 8 மணி வரைக்கும் அடுத்த 4 மணி நேரத்திற்கு கொடுக்க உங்கள் அபிமான தீரா இசை தயாராயிருச்சு. இளமை புதுமை இனிமை மின்னலுடைய தீரா இசை அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு தனி சுகம். அப்படிப்பட்ட நேரம் தான் இது. 8 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க முழுக்க முழுக்க பங்கெடுக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. 6 மணிக்கு மேலே உறவுகள் தொடர்கதையும் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பேச போறோம், என்ன பாட்டெல்லாம் ரசிக்க போறோம் அப்படின்னு தெரியணும்னா நீங்க எங்க கூட இணைந்திருங்கள். உங்களோடு பேசிக்கொண்டிருப்பது தெய்வீகன் தாமரை செல்வன். நிறம் மாறாத பூக்கள் படத்துக்காக பாடல் உங்களுக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பறவைகளோட பாடல் ஆரம்பிக்கும். வாங்க அப்படியே பறந்துட்டே ரசிச்சுட்டே இருக்கலாம். என்ன சொல்றீங்க?

நிறம் மாறாத பூக்கள் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் அதுவும் அழகான ஒரு பாடலோடு இன்றைய தீரா இசை தொடங்கி இருக்கின்றது. 4 மணிக்கு மேல ஆரம்பிக்கிற தீரா இசையில ஒரு பாடல் வரும், பாடல் எங்கேயோ நிற்கும், அங்கிருந்து நீங்க தொடங்கி சும்மா நமக்குள்ள ஒரு விளையாட்டு. அதுல நீங்க இன்னைக்கு பங்கெடுக்கணும்னா எங்களுக்கு கூப்பிடுங்க. சுழிய 3228255733 அல்லது 4768 மலேசிய வாசுதேவன் ஜானகி பாடிய புதிய வார்ப்புகள் படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. வானிலை இப்போ எப்படி ஆகுதுன்னா, சொல்றத செய்ய மாட்டது, செய்யறத சொல்ல மாட்டது. ஒரு பெரிய சின்ன கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறதுல வானிலையை விட யாரும் அடிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. வான் மேகங்களே சொல்லுங்களேன், எப்பதான் மழை வரும்?

எஸ் ஜானகி பாடிய பாடல் பட்டுவண்ண ரோசாவாம். இந்த பாட்டை எப்படிங்க மறக்க முடியும்? இந்த கன்னி பருவத்திலே படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் தான் அது. கே பாக்யராஜ் இந்த பெயரை தமிழ் சினிமா என்றும் மறக்காது, அழிக்கவும் முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஜாம்புவான், அவருடைய கதையில் உருவாகியது தான் இந்த படம். பிவி பாலகுரு அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க, அவர் நடிச்சும் இருந்தார் பாக்யராஜ் அவர்கள், ராஜேஷ் வடிவுக்கரசியோடு சேர்த்து. ராஜேஷ் தான் இந்த பாட்டில் வருவார், ஆனால் இந்த படத்துடைய கதை வந்து பாக்யராஜ் தான் அதை வந்து உருவாக்கி இருந்தார். இன்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நபராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு. இந்த மாதிரி இழப்புகள் வரும்போது இந்த இசையால் இணைந்தோம் அப்படின்ற மாதிரி, இந்த படத்தால் திரையால் சினிமாவால் இணைந்தோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களை மறுமலர்ச்சியை கொண்டு வந்த ஒரு பெருமை இந்த சினிமாவுக்கு இருக்கு. அந்த மாதிரி தான் என்னைக்கும் அதை அழிக்க முடியாது, இவரையும் நம்ம வாழ்க்கையை விட்டு அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பங்கை வகிக்கிறதுக்கிறாரு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள்லாம் ரொம்ப ஏங்கி அழுகிறதெல்லாம் அதுதான். அவருடைய பயணம் செஞ்சிட்டாரு, வாழ்க்கையில் சின்ன சின்ன சில ஏற்றங்கள் மாற்றங்களுக்கு அந்த படங்கள் காரணமாக இருந்திருக்கு. இந்த நபர் தானே அதுக்கு பின்னால் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் எவ்வளோ உரிமையோடு அவங்க வந்து இந்த திரை நட்சத்திரங்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்றது புரிய வருது. நீங்களும் நாங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது தீரா இசை. நீங்கள் கூப்பிடுங்க ஒரு பாட்டு, அந்த பாட்டு எங்கே நிற்கிதோ அங்கிருந்து நீங்கள் தொடங்கணும். அதே எண்கள் தான் சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்கள்கிட்ட பேசணும்னு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன். நீங்கள் கூப்பிடலனா எப்படி? மலேசிய வாசுதேவன் சுஜாதா பாடிய பாடல் தான் அடுத்து வருது, நீ இல்லாத போது.

0: எல்லா இசையை கேட்டுட்டு இருக்கோம். நீங்க கூப்பிட்டா நாங்க சொல்ற அந்த பாடல் எங்க நிக்கிதோ அதை நீங்க அங்கிருந்து பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம கூட பேச சர்வேஸ்வரி வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசுவோம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கான பாடல் தயாரா இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. தெரிஞ்ச பாட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணிக்கோங்க. ஒன்று

0: சர்வீஸ் என்ன காத்து தான் வர மாதிரி இருக்கு. அப்புறம் அவ்வளவுதான் வருது, கொஞ்சம் கொஞ்சம் காத்து வேற வந்துச்சு. சரி சரியா வந்திருக்கா இல்லையான்னு கேக்கணுமா?
1: ஆமா, ஐயோ
0: எல்லாரும் கேக்க

அப்புறம் வருவாயா சர்வேஸ்வரி? அப்படித்தான், அதுதான் போட்டியே. கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.

0: இந்த மாதிரி பாடல்கள், இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஜூலை 3 மணி அளவில் Day 1 the Commune Lifestyle Mall கூலாயில Level 1 மண்டபத்துல நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் FM ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:45. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:45.
4: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை July 4th அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் Level 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.
1: நீங்க ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த கலப்படம் நிகழ்ச்சி உங்களுக்காக மீண்டும் ரொம்ப அழகா அரங்கேறவிருக்கிறது. வாங்க, வரக்கூடிய சனிக்கிழமை ஜோஹர் கூலாயில் இருக்கக்கூடிய த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில Level 1 முதல் மாடியில தான் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. ஒளிப்பதிவு நல்லா இருக்கும், அதை வந்து நீங்க அனுபவிக்கணும். இப்போ யார் அப்படின்னு பார்க்கலாம். விஜய் நினைக்கிறேன். ஜோஹர்ல இருந்து பேசுறீங்களா? உங்க ஊருக்கு நாங்க வருமே. வரீங்களா இல்லையா? நீங்க கண்டிப்பா நான் கேப்பேன் அங்க வந்துட்டு அன்னைக்கு பங்கெடுத்த விஜய் எங்க
2: அப்படின்னு.
1: அடுத்த என்ன பாட்டு வருதோ அந்த பாட்டு தான் பாடணும். அப்ப சரி விஜய், உங்களுக்கான பாடல் கேளுங்க.
3: கண்ணே உம்மனம் கண்டது என்மனம் காதல் கொண்டது, காதல் கொண்டது கண்ணே உம்மனம் கண்டது என்பேனோ கொண்டது கண்ணே
2: கண்டதுக்காக கண்ணே உண்மணி வேணு. ஆமா ஏதோ இதோ
1: நீங்க ஒரு பாட்டு எழுதுவீங்களோ?
2: ஆமா அதே மாதிரிதான் கண்டுபிடிச்சுதான் அந்த வரிகள் வர மாட்டேன்.
1: தாஜ்மஹாலி.
2: தாஜ்மஹாலி வருங்க. எப்போதும் பாடுற பாட்டு, ஆனா நம்ம ரேடியோ வரும்போது தவிக்கிறோம்.
1: அதானே, நீங்க சொல்லுங்க அது என்னன்னு தெரியல. நீங்க பாட்டு ஒளியேற்றும் போது பின்னாலேயே பாடுறோம், ஆனா டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல.

0: நீ தாவி தாவி
1: என்ன
0: தங்க நிலாவே,
1: ஐயோ என்னை விட்டு வந்தது என்ன.
0: சனிக்கிழமை இந்த பாட்டு தான் பாட போறீங்க நீங்க? சரி விஜய், உங்களை சனிக்கிழமை நாங்க அங்க சந்திக்கிறோம், கண்டிப்பா வாங்க.
1: கண்டிப்பா,
0: அப்படியே சொல்லுங்க, கூலாய் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லுங்க.
1: அனைத்து கூலாய் மக்களும் கண்டிப்பாக வாங்க, அந்த நம்ம தெய்வீகனுக்காகவும் மற்றும் மின்னல் எஃப்எம் கண்டிப்பா வாங்க.
0: எனக்காக நீங்க இவ்வளவு பேசிட்டீங்க, கண்டிப்பா உங்களை அங்க சந்திக்கிறோம்.
1: உங்களை வந்து ரொம்ப பிடிச்சதே இந்த உறவுகள் தொடர்கதை.
0: நன்றி விஜய்,
1: நன்றி, பாய்.

0: வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள உதவும் மைண்ட்ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட்ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
1: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்ல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட்ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 முதல் 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட்ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட்ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட்ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட்ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைண்ட்ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
2: மைண்ட்ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 01 09 07 219 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
0: அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைண்ட்ஆப்ஸ் இ-டியூஷன்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1901719 நீங்களும் நாங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலமில் தீரா இசை மணி. இப்போ 453 இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிங்க. நாங்க வந்து கிண்டரா தமிழ் பள்ளி மாணவர்களுடைய ஒரு 2-3 மணி நேரம் செலவு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த புதன்கிழமைகள்ல ஆரம்ப பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா 4-5 ஆண்டு 6 ஆண்டு மாணவர்களுக்கு புற பாட நடவடிக்கை, கோகோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நடவடிக்கை வந்து நம்ம படிக்கும் போதெல்லாம் முன்பெல்லாம் சனிக்கிழமை இருந்தது. இப்போ வந்து வார நாட்கள்ல 1 மணிக்கு மேல அதை வைக்கிறாங்க. 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் பிள்ளைங்க வந்து இந்த புறப்பாட நடவடிக்கைகள்ல பங்கெடுக்கிறாங்க. இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்படி வானொலி அறிவிப்புகள் இருக்கு, பிள்ளைங்க எப்படி தைரியமா பேசணும், எதெல்லாம் கத்துக்கணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து நிகழ்ச்சியை வழி நடத்துறது, அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னெல்லாம் பேசினா கருத்துக்கள் அதுல முன்வைக்கப்படணும், இந்த மாதிரி கூறுகளை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வழிகாட்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக எங்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் பேசினது. அந்த குறும்பு சுட்டி இதெல்லாம் நிறைஞ்சுதானுங்க பிள்ளைங்க. அவங்க கிட்ட பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. சில பிள்ளை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னே அப்படியே கட கட கட கடன்னு எடுத்து விடுறாங்க. நம்ம வழக்கமா சொல்றதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு கற்பனை திறன் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. உங்க பிள்ளைங்களும் ஒருவேளை பங்கெடுத்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நாங்க பாராட்டுகள் சொன்னோம்னு சொல்லுங்க. உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கும் வரலாம். ஹெலோ மின்னலுக்காக காத்திருங்க.

0: லிங்கம்ஸ். செயற்கை நுண்ணறிவுக்கு ஏற்ப ஆள்பலத்தை தயார்படுத்த வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். போடி டீசல் கூடுதல் ஒதுக்கீடு, 30,000-க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களுக்கு அங்கீகாரம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். செயற்கை நுண்ணறிவு AI யுகத்தில் தேர்ச்சி பெற தேவையான திறன்கள் நிபுணத்துவத்துடன் ஆள்பலத்தை தயார்படுத்துவதற்கான முனைப்புகளை மலேசியா துரிதப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பத் துறையில் ஏற்பட்டுள்ள விரைவான முன்னேற்றங்கள் பல்வேறு தொழில்துறைகளின் சூழலை மாற்றி அமைத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. இதன் மூலம் நாட்டின் கல்வி மற்றும் பயிற்சி சூழல் அமைப்பு அதற்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்துக் கொள்வது மிக அவசியம் என்று அவர் கூறினார். மனிதருக்கும் இயந்திரங்களுக்கும் இடையிலான எதிர்கால தொடர்புகளை உள்ளடக்கிய செயற்கை நுண்ணறிவு நிர்வாக சட்ட வரைவை அரசாங்கம் இறுதி செய்து வருவதாக நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இலக்கவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் தீவிரமடைந்து வரும் இணைய குற்றச்செயல் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் நாட்டின் திறனை வலுப்படுத்த 2026 இணைய குற்றச்செயல் சட்டவரைவை ஏற்றுவது மிக முக்கியம் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமன் சயீத் ஹமிடி தெரிவித்தார். தற்போதைய சட்டங்களில் உள்ள குறைபாடுகளை நீக்கவும் தடுப்பு, கண்டறிதல், செயலாக்கம் ஆகிய அம்சங்களை வலுப்படுத்தவும் நாட்டின் சட்ட அமைப்பு இணைய வழி சவால்களுக்கு ஏற்றதாக இருப்பதை உறுதி செய்யவும் இது ஏற்றப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். போடி டீசல் ஒதுக்கீட்டை 200 லிட்டரிலிருந்து 300 லிட்டருக்கு பெறுவது தொடர்பில் 30,000-க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்றுள்ளனர். அதிக அளவில் எரிபொருளை பயன்படுத்துவோரின் தேவையை நிறைவு செய்ய இந்நடவடிக்கை வழிவகுக்கும் என்று 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். புறநகரங்களில் உள்ள சிறு வணிகர்கள், வியாபாரிகள், சேவை வழங்குநர் ஆகியோரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இந்த முனைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர்கள் வழக்கமான ஒதுக்கீட்டிற்கு அப்பால் கூடுதல் டீசலை பயன்படுத்துவதை டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா சுட்டிக்காட்டினார். மலேசியா தனது இறையாண்மைமிக்க தற்காப்பு திறனை அதிகரிக்கவும் அதன் மூலம் வெளிநாட்டு வளங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் உள்நாட்டு தற்காப்பு தொழில்நுட்ப திறன்களை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளது என்று அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூர்டேன் தெரிவித்தார். நாட்டின் தற்காப்பு தேவையை நிறைவு செய்ய மலேசியா தனித்து செயல்பட ஏதுவாக இந்த வியூக நடவடிக்கை மிக அவசியம் என்று அவர் கூறினார். அத்துடன் வட்டார நிலைத்தன்மைக்கு பங்களிப்பதும் அதிலடங்கும். மேலும் தற்காப்பு இறையாண்மை திறன்களை மேம்படுத்துவது தென்கிழக்காசிய வட்டாரத்தில் பாதுகாப்பு நிலைகளை வலுப்படுத்த மலேசியாவுக்கு மறைமுகமாக உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 5 நிலவரப்படி வளர் சம்பள கொள்கையில் பங்கேற்ற 4025 தனியார் துறை முதலாளிகளுக்கு 64.7 மில்லியன் நிங்கின் மதிப்பிலான ஊக்கத்தொகையை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. மடானி பொருளாதார கட்டமைப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த முனைப்பின் மூலம் 51,363 உள்ளூர் தொழிலாளர்கள் நன்மை அடைந்துள்ளனர். இது திறன்மிக்க தொழிலாளர்களை வலுவூட்டுவதையும் அவர்களின் ஊதிய விகிதத்தை கட்டம் கட்டமாக உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 1960 கூட்டரசு தலைநகர் சட்டத்தில் திருத்தங்கள் பரிசீலிக்கப்படுவதற்கு முன்னதாக தொடக்க கட்ட நடவடிக்கையாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL நிர்வாக சீரமைப்புகளை செயல்படுத்துமாறு கூட்டரசு பிரதேச துறைக்கு அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளது. 2025 டிசம்பர் 1 தொடங்கி இவ்வாண்டு மார்ச் 31 வரை மலேசிய பன்னாட்டு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் UIAM மேற்கொண்ட ஆய்வின் முடிவுகளை அமைச்சரவை பரிசீலித்ததை தொடர்ந்து இந்த முடிவு எட்டப்பட்டதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். DBKL நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் எதிர்காலத்தில் நகர நிர்வாகம் பொருத்தமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதை உறுதி செய்யவும் கூட்டரசு பிரதேச துறையும் DBKL இணைந்து தற்போது மாற்றத்திற்கான திட்டத்தை உருவாக்கி வருகின்றன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போர் ஆன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: மியான்மரில் உள்நாட்டு போருக்கு வித்திட்ட 5 ஆண்டுகளுக்கு முந்தைய ராணுவ புரட்சிக்கு பிறகு அங்குள்ள எல்லா தரப்பினரும் தொடர்புடைய மோதல்களில் 100,000-க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 2021 பிப்ரவரிக்கு பிறகு மோதல் கண்காணிப்பு அமைப்பு ஆம் கான்ஃபிளிக்ட் லொகேஷன் அண்ட் ஈவென்ட் டேட்டா ACLED தயாரித்த வன்முறை குறித்த அறிக்கைகளின் அடிப்படையில் மோதல் தொடர்பில் 100,114 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அந்த அமைப்பின் மூத்த ஆய்வாளர் சன் மொன்தான் தெரிவித்தார். உயிரிழந்தோர் அல்லது காயமடைந்தோர் எண்ணிக்கை குறித்த அதிகாரப்படியான தரவுகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த உள்நாட்டு போர் ஆசியாவிலேயே மிகவும் இரத்த களரிமிக்க மோதலாக கருதப்படுகிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் நாட்டின் ராணுவத்தை மேலும் வலுப்படுத்தி நவீனப்படுத்துவதோடு ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் உள்ள ஊழலை முற்றிலும் ஒழிக்கப் போவதாக சூளுரைத்துள்ளார். பெய்ஜிங்கில் நடைபெற்ற கட்சியின் 105வது ஆண்டு விழாவை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர் வலுவான ராணுவத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். தேசிய பாதுகாப்பையும் ஆயுதப்படைகளின் நவீனமயமாக்கலையும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கட்சி உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். அமெரிக்கா கட்டமைப்பு உடன்பாட்டை முன்னெடுத்து வரும் நிலையிலும் ஹெஸ்புல்லாவிடமிருந்து வரும் அச்சுறுத்தல் ஒழிக்கப்படும் வரை தென் லெபனானில் தங்கள் படைகள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தி வருவதை தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹெஸ்புல்லா அப்பகுதியில் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டு லெபனான் ஆயுதப்படைகள் அந்த வட்டாரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பின்னரே ராணுவம் மீட்டுக் கொள்ளப்படும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்தார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து நாளை நடைபெறும் பெல்ஜியத்துடனான ஆட்டத்தில் செனகல் தனது வேகத்தை தக்க வைத்துக் கொள்வதில் உறுதியுடன் உள்ளது. பிரான்ஸ் நோர்வே அணிகளிடம் தோல்வியடைந்த பிறகு குழு இறுதி ஆட்டத்தில் ஈராக் அணிக்கு எதிராக 5-0 என வென்றது தனது அணியின் தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளதாக தலைமை பயிற்றுநர் பவுனா தியாஃப் கூறினார். மேலும் எடிசா கயான் கொண்டுள்ள அனுபவம் செனகலின் மத்திய பகுதியை வலுப்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வேளை மெக்சிகோவை தங்களது 2வது இல்லம் என விவரித்த ஈரான் அந்நாட்டிற்கு நன்றி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு செல்வதற்கு விசா சிக்கலையும் கட்டுப்பாடுகளையும் எதிர்கொண்ட போதிலும் தனது அணிக்கு அன்பான வரவேற்பும் கனிவான விருந்தோம்பலும் அளித்த தியோவானா நகர மக்களுக்கு தலைமை பயிற்றுநர் அமீர் கை நோய் நன்றி தெரிவித்தார். மற்றொரு அறிக்கையில் ஈரான் கார்பந்து கூட்டமைப்பும் மெக்சிகோவின் விருந்தோம்பலை பாராட்டியது. இதனிடையே வரும் வெள்ளிக்கிழமை கேப் வெர்டேவுடனான ஆட்டத்தில் அர்ஜென்டினாவை 100வது முறையாக வழிநடத்துவதன் மூலம் நடப்பு வாகையாளரின் தலைமை பயிற்றுநர் லியோனல் ஸ்காலோனி மேலும் ஒரு வரலாற்று சாதனை படைக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். இதுவரை 99 ஆட்டங்களில் ஸ்காலோனி 72 வெற்றிகளை பதிவு செய்ததுடன் 9 தோல்விகளை மட்டுமே சந்தித்துள்ளார். இது தவிர 2021 கோப்பா அமெரிக்கா பட்டத்தையும் 2022 உலக கிண்ணத்தையும் பெற்று தந்துள்ளார். செயற்கை நுண்ணறிவுக்கு ஏற்ப ஆள்பலத்தை தயார்படுத்த வேண்டும் பிரதமர் வலியுறுத்தல். பொடி டீசல் கூடுதல் ஒதுக்கீடு 30,000-க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களுக்கு அங்கீகாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரவேலு. வணக்கம்.

கமல் ரசிகர்கள்லாம் அப்படியே மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏ இந்த பாட்டு எங்க பாட்டு அப்படின்றது பொதுவாகவே இது நடக்கும். கமல் இல்ல சூப்பர் ஸ்டாருடைய பாடல்கள் வரும்போது அந்த மாதிரி அழைப்புகள் வர்றது அது ஒரு ஜாலியான விட்டுருந்தாடு. தீராயிசையை கேட்டுட்டு இருக்கீங்க மணிப்போ 5:15. நம்ம வழக்கமாகவே புதன்கிழமைகள்ல ஆரோக்கிய குறிப்புகள்லாம் கேட்டுட்டு இருப்போம் இல்லையா. போன வாரம் வந்து நம்ம கண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வார நிகழ்ச்சியில நம்முடைய சிறுநீரகங்கள் பத்தி பேச போறோம். சிறுநீரகங்கள் அப்படின்னு அதுல நுள்ளுக்கு நுழையும் போது நிறைய இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா சிறுநீர் கழித்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம், வேலை நேரத்துல அதை மறந்துட்டு அடக்கி வச்சுட்டு இருப்போம். இங்க அறிவிப்பறையில இருக்கிற நாங்க கூட இந்த தவறுகளை பல நேரங்கள்ல செய்வோம். சில பேர் அதுல ரொம்ப சரியா இருப்பாங்க, இல்ல நான் போயிட்டு வந்துடும், நிறைய தண்ணி குடிக்கிறோம் இல்லையா. அப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம சிறுநீரை அடக்க கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. சிறுநீரக நிபுணராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜமுனா கிட்ட சில குறிப்புகள்லாம் கேட்டிருக்கோம். அவங்க அதை பத்தி நம்ம கூட சொல்ல போறாங்க. நெஃப்ரோலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களே. இந்த பாடலுக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்க போறோம். நீங்க எங்க இருந்தாலும் எங்க கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். ஷாவுல் அமீர் ஏ ரஹ்மான் இசையில் பாடிய பாடல் அடுத்து வந்துட்டு இருக்கு. ராசாத்தி நல்லா இருக்கீங்களா?

0: இசையில் ஆரோக்கிய விவரங்களுடன் சிறுநீரக சிகிச்சை நிபுணர் நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் ஜமுனா ராதாகிருஷ்ணா.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் தெய்வீகன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சிறுநீரை நீண்ட நேரம் அடக்கி வைத்திருப்பதால் ஏற்படும் விளைவுகள். இது ரொம்ப காமனான ஒரு டாபிக் இல்லையா? பலர் வந்து இத பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஆமா தானே, எவ்வளவு சிறுநீர் வெளியாகனுச்சு, என்ன கலர்ல இருந்துச்சு, ஏதாவது ரத்தம் இருந்துச்சா, நுரைகள் தென்பட்டுருச்சா, இத பத்தி நம்ம யாருமே வந்து ரொம்ப டீட்டெயிலா யோசிக்கிறது இல்ல. பொதுவாக ஒரு ஆரோக்கியமான நபர் வந்து 3-4 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறுநீர் கழிப்பது இயல்பானது. 6-8 மணி நேரத்துக்கு மேலாக அடிக்கடி சிறுநீரகை அடக்கி வைப்பது வந்து ஒரு நல்ல பழக்கமே கிடையாது. இது தவிர பாத்தீங்கன்னாக்கா, அடிக்கடி இந்த சிறுநீர் நிரம்பிய நிலையில் இருப்பதால இந்த சிறுநீர் பையோட தசை, டெட்ரூச மசல்னு சொல்லுவோம், இது வந்து பலவீனமா அடையலாம். அன்னைக்கு பலூனை எப்பயுமே ஊதியே வச்சிருக்கும் போது அந்த பலூன் எப்படி வந்து அப்படியே அதோட தன்மையை இழக்குதோ அதே போலதான் நம்ம சிறுநீர் பையும். சோ இதனால வந்து சிறுநீர் வந்து முழுமையாக வெளியேறாம இருக்கிறது, அந்த ஓட்டம் பலவீகமாக இருக்குது. டாக்டர் சிறுநீர் வருது ஆனா ரொம்ப ஸ்லோவா வருதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சிறுநீர் கழித்த பிறகும் சிறுநீர் வந்து முழுமையாக வெளியாகாம இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இது பேர் வந்து யூரினரி ரிட்டென்ஷன் சொல்லுவோம். நாளடைவில் வந்து அவங்களுக்கு வந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வே குறைய ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் வயசான காலத்திலேயோ பல நாட்களுக்கு இருந்து கேட்டிட்டு டியூப் போட்டு வெளியேற்க வேண்டிய தருணம் ஏற்படலாம். இதோட ஆப்போசிட் அவுட்கம் என்னன்னாக்கா சிறுநீர் கட்டுப்பாட்டின்மை. நாளடைவில் சிறுநீர் தானாக கசிவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கலாம். பெரும்பான்மையா இது நீங்க வந்து பெண்கள்கிட்ட பார்க்கலாம். சிறுநீரகத்தை வந்து அடக்கி வைக்கிறது 6 மணிக்கு மேல வரைக்கும் அடக்கி வச்சிருப்பாங்க. கேட்டாக்கா டாய்லெட் சுத்தமா இருந்தா நான் போறது இல்ல, வீட்டுக்கு போற வரைக்கும் நான் அடக்கி வச்சுக்குவேன் சொல்லுவாங்க. இதனுடைய பின் விளைவுகள் என்ன? சிறுநீர் நீண்ட நேரம் பையில் தங்குவதால் கிருமிகள் பெருகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. சோ உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதனால சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு, காய்ச்சல் இது மாதிரி ஏற்படலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு MyNaps eTuition. தொடர்புக்கு 0309072919.
3: மாண்டானி உங்களுக்காக.
4: மலேசிய பொருளக பற்று அட்டை டெபிட் கார்டு பயனர்கள் இன்று முதல் பணப்பொறிகளில் கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். 14,000 ATM இயந்திரங்களில் பணம் எடுக்க இனி ஒரு ரிங்கிட் செலுத்த தேவையில்லை.
3: மடானி உங்களுக்காக.
5: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
6: July 4, 3 PM, ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
5: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
6: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீக மோகன்
5: கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: இதை உங்களுக்கு கொண்டு வருவது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கார். ஆசிரியர் விஜய் அங்கீகரிக்கப்பட்ட மனோவியல் நிபுணர்.
1: தொடர்புக்கு 0192-90-90-544 அல்லது rakan.edu.my 0192-90-90-544.
2: வணக்கம் நேர்களே, ஒவ்வொரு வருடம் மாதிரியும் இந்த வருடமும் எஸ்பிஎம் பரீட்சையில டியூஷன் ரக்கான் மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மேத்தமேட்டிக், பிஎம், சஜாரா, இங்கிலீஷ் இந்த பாடத்துல எல்லாம் சிறந்த முறையில தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதாவது இந்த பாடத்துல ஏபி எடுத்திருந்திருக்காங்க எஸ்பிஎம் தேர்வுல. இந்த நன்றி நிச்சயமாக எங்களோட ஆசிரியர் குழுவுக்கு தான் போய் சேரும். எங்களோட மாணவர்களை வந்து சிறந்த முறையில வழி நடத்தி இந்த தேர்ச்சி பெறத்துக்கு எங்களோட ஆசிரியர்கள் முக்கியமான பங்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் மாணவர்களுக்கு பரீட்சை நடத்தி அந்த தாள்லாம் திருத்தி பெற்றோர்களுக்கு நாங்க அந்த ரிசல்ட் வந்து தெரிய வைக்கிறோம். இந்த ரிசல்ட்ட மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் தெரிய வைக்கிற மூலமா நம்ம மாணவர்கள் வந்து இன்னும் புஷ் பண்ணி சிறந்த தேர்ச்சி பெறத்துக்கு நாங்க பாடுபடுறோம். அதே சமயத்துல மாணவர்கள்ட்டையும் வந்து வளர்ச்சி நம்ம வந்து பார்க்க முடியுது. சுலபமா புரிஞ்சு படிக்கிறதுக்கு நோட்ஸும் கொடுக்கறோம். மாணவர்களுக்கு அன்பு, அரவணைப்பு, கவனிப்பு நம்ம கொடுக்கற மூலமா மாணவர்களுக்கு வந்து நாங்க நம்பிக்கை ஊட்டி கொடுக்கறோம். முக்கியமா எஸ்பிஎம் மாணவர்களுக்கு நாங்க நாளைக்கு படிச்சனா இன்றைக்கு ஒரு நாள் முன்பு நாங்க சிறப்பு கிளாஸ் நாங்க நடத்தி அவங்களுக்கு தன்முனைப்பை கொடுத்து எந்த டாபிக், எந்த இந்த கேள்வி அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவங்ககிட்ட வலியுறுத்தி சொல்லி அவங்களும் நாங்க தயார் நிலைமையில கொண்டு போய் சேர்க்கிறோம். பெற்றோர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாணவரோட வெற்றி வந்து ஆசிரியர் கையில தான் இருக்கின்றது. நீங்க வந்து ஒரு நல்ல ஆசிரியர் கிட்ட போயிட்டு உங்க பிள்ளைய சேர்த்து விட்டீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து மாணவர்கள் சிறந்த முறையில போதிச்சு அவங்களை வெற்றி பாதையில கூட்டி போறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதுதான் டியூஷன் ரக்கான்ல நடக்குது. அதனாலதான் டியூஷன் ரக்கான்ல படிக்கிற மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற முடியுது. நாங்க 1ஆம் புள்ளியிலிருந்து 5ஆம் படிவம் அதாவது ஃபார்ம் 5 வரைக்கும் நாங்க வகுப்பு நடத்துறோம். நாங்க ஆன்லைன் கிளாஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸும் இரண்டுமே நாங்க நடத்துறோம். பெற்றோர்களே, காத்துக்கிட்டு இருக்காதீங்க, எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்க டியூஷன் ப்ரோக்ராம் உங்க பிள்ளைங்களை சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போறதுக்கு நாங்க பாடுபடுறதுக்கு தயாரா இருக்கின்றோம். வெற்றி நிச்சயமாக உங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க உறுதியாக இருப்போம். தாராளமா நம்பி நீங்க அனுப்பலாம். எஸ்பிஎம் பரீட்சைக்கு வந்து நாங்க ஒரு நாள் முன்ன கூட சிறப்பு வகுப்புலாம் நாங்க கொடுத்து மாணவர்கள் வந்து நாங்க வழி நடத்துறோம். எங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணும் போது அவங்க நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். நம்பி எங்கிட்ட அனுப்பி விடுங்க. வணக்கம்.
0: இதை உங்களுக்கு கொண்டு வந்தது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கான்.
1: தொடர்புக்கு 0192-90-90-544 அல்லது rakan.edu.my 0192-90-90-544.

இந்த பாட்டில் வரக்கூடிய வரிகள் எப்போதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் உயிரொன்று இல்லாமல் உடலிங்கு நிலையேது, உயிர் என்ன பொருள் என்று அலைப்பாய்ந்து திரியாதே. அப்புறம் ரொம்ப அழகாக ஒன்று வரும், வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது, ரகசியம் காண்பதே மிக அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். இதை எப்போதுமே வழக்கமாக நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, எங்க தேடல் இருக்கோ அங்கே தான் அதற்கான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எதையோ தேடி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அடிக்கடி யாராவது உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்காங்க, நான் ஏன் ரொம்ப தேடுறீங்க அப்படின்னா, வாழ்க்கையின் தேடல் தான் நம்ம வாழ்க்கையை மேலே கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய வழியாக இருக்கு. அப்படிப்பட்ட தேடல் தான் இன்னைக்கு உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. அதனால உங்களுக்கே நீங்க ஒரு சாபாஷ் சொல்லிட்டு உங்களுடைய காலர் ரிலீஸா தூக்கி விட்டுட்டு வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கிற நீங்க எதையோ இன்னைக்கு சாதிச்சிருக்கீங்க அப்படின்ற மனநிறைவோடு போக போறீங்க. தீரா இசை அப்படிப்பட்ட பாடல்களை மனசுக்கு நிம்மதியா உங்களுக்காக வழங்க காத்துட்டு இருக்கு. 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதை வரப்போது ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இன்றைய உறவுகள் தொடர்கதையை நிச்சயமா நீங்க கேட்கணும். எங்கிருந்தோ ஒரு குரல் வந்ததுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எங்கிருந்தோ இருந்து ஒரு குரல் வருகின்றது, வரப்போகின்றது உங்களுக்காக. அந்த குரல் என்ன சொல்ல போகின்றது அப்படின்றத கேட்க காத்திருங்கள், அதை சொல்ல நாங்களும் காத்திருக்கின்றோம். மனு சொன்னலதா பாடுறாங்க, அந்த இல்ல வானம் என்ன சொல்லுது, தந்தனத்தும் போடுதா இல்ல மழை வரப்போகுதுன்னு சொல்லுதா இல்ல வெயில்னு சொல்லுதா, நீங்க பார்த்துட்டு எங்ககிட்ட சொல்லுங்க.

0: அப்படியே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: தொழில்நுட்பத்துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர்டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
5: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109 7219 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. மின்னலாசனின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா

ஜோடி படத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல். உனிமேனன் ஜானகி பாடி இருந்த பாடலை கேட்டுட்டு இருந்தோம். தீரா இசையை கேட்டுட்டு இருக்கோம். 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர் கதை, அதுக்கு நீங்க தயாரா காத்துட்டே இருப்பீங்க. இதற்கிடையில இந்த ஸ்கேம், ஏமாற்று மோசடி சம்பவங்கள் பற்றி ஒவ்வொரு நாளும் வந்துட்டே இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு AI பற்றி நிறைய எல்லாம் பகிர்ந்துக்கிறோம் இல்லையா. இந்த AI மூலமா உங்களை வந்து ஏமாற்று மோசடிகள்ல சிக்க வைக்கிறவங்களும் வந்துட்டாங்க. நம்ம தான் ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க 56 வயது இவர் ஓய்வு பெற்றவர். இவர் 914,000 விங்கிட்ட ஏமாந்திருக்காரு. அவருடைய ஓய்வூதிய பணம் எல்லாம் போட்டு வச்சிருந்திருக்காரு. அவருக்குன்னு சில திட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அதை வந்து நம்ம கொஞ்சம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது யாருக்கோ இது தெரிஞ்சு இந்த படத்தை எப்படி வேட்டையாடுறதுன்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. இப்போ அது வந்து புகார் செய்யப்பட்டிருக்கிறது. புகார் செய்யப்பட்டுட்டு பிறகு அதுக்கான விசாரணைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையின் வழி தெரிவிச்சிருக்கிறாங்க. June 30 நேத்து தான் அவர் வந்து இதை புகார் செய்திருக்காரு. December 22 கடந்த ஆண்டிலிருந்து இவர் வந்து தெரியாத ஒரு நபர் கமில் அப்படின்றவர்கிட்ட தான் இந்த பணத்தை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் அவரை சேர்த்து அங்கிருந்து தான் ஆரம்பத்தில் 300 வெள்ளியை நீங்கள் முதலீடு பண்ணுங்க போதும்னு சொல்லி இன்னைக்கு 900,000 வெள்ளி வரைக்கும் இங்கே ஏமாற்றப்பட்டிருக்கிறது. 32 வித்தியாசமான வெவ்வேறு வங்கி கணக்குகளில் இந்த பணத்தை வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன நிலவரம்னு தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு வந்து விவரங்கள் வேணும் அப்படின்றதையும் அவர் வந்து நண்பர்கள்கிட்டலாம் கேட்டுட்ருக்காரு. ஆனால் என்னென்னா நம்ம கொஞ்சம் தெளிவை அதிகரிச்சுக்கணும். இப்படி யாருக்கிட்ட போய் நம்ம கொடுக்குறோம், தெரியாதவங்க கிட்ட போய் கொடுத்து மாட்டிக்கிறது ரொம்ப தப்பு. இன்னைக்கு எங்க இருக்காங்க அப்படின்னு தேட முடியல. அதனால காவல்துறையினர் PDRM தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தெளிவா இருங்க, தயவு செய்து நீங்க முதலீடுன்ற பேர்ல யாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர் கதையில நம்ம பேசலாம். இப்போ உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடுறாங்க. இது தீரா இசை, சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். புவிசார் அரசியல் பதற்றங்கள், மேற்காசிய மோதல்களால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ள வேளை, பெட்ரோலிய பொருட்களுக்கான மானிய செலவாக இவ்வாண்டு 40 பில்லியன் ரிங்கிட்டை அரசாங்கம் ஏற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ரூ.95 பெட்ரோல் டீசலுக்காக அரசாங்கம் குறைந்தது 800 மில்லியன் ரிங்கிட் மானியத்தை ஏற்றதாக நிதியமைச்சர் கூறியது. மலேசியா எதிர்காலத்தில் ஏவுகணை உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கு முன் அடுத்த 2 ஆண்டுகளில் ராக்கெட் உற்பத்தியை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோசரி முகமது காலி நொர்டின் கூறினார். உள்ளூர் வெளிநாட்டு நிறுவனங்களை உள்ளடக்கிய வியூக ஒத்துழைப்பின் மூலம் இந்த இலக்கை எட்ட முடியும் என அவர் தெரிவித்தார். நவீன பொது போக்குவரத்து அமைப்பை வழங்குவதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாடு, ஷா ஆலம் 3 இலக ரயில் LRT 3 சேவைக்கு சான்று பகருவதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தின் இஸ்மாயில் கூறினார். கம்போடியாவில் முதன்மை மீன் இனப்பெருக்க பகுதிகளில் நடைபெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு பிரதமர் ஹன்மனட் ஊராட்சி அதிகாரிகளுக்கு புதன்கிழமை உத்தரவிட்டார். மீன் வளங்களை பாதுகாப்பதற்கும் நாட்டின் நீர்வாழ் சூழலமைப்பின் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த மாத இறுதியில் பிரிட்டன் பிரதமராக பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படும் ஆண்டி பன்ஹம் தற்காப்புத்துறையில் ஏற்பட்டுள்ள $6.2 பில்லியன் நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட அரசு செலவினங்களை மேலும் குறைப்பது அல்லது வரிகளை உயர்த்துவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரதமர் கெஸ்தாமர் அறிவித்துள்ள தற்காப்பு திட்டம் விமர்சனங்களை தூண்டியுள்ளது. நிறைவாக 2026 ஃபீஃபா உலக கிண்ணம். 32 அணிகள் சுற்றில் மெக்சிகோவிடம் 2-0 என தோற்றதை தொடர்ந்து அணிக்கு அளித்த வாக்குறுதியின்படி இலக்கை அடைய தவறியதை ஒப்புக்கொண்ட செபஸ்டியன் எக்வாடோர் அணியிடமிருந்து விடைபெற்றுள்ளார். உலக கிண்ணம் முடிந்ததும் எக்வாடோர் உடனான தனது ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் என்று அந்த அர்ஜென்டினா பயிற்றுநர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

மின்னலின் தீரா இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மணி போ ஆறாகி 4 நிமிடங்கள். தீரா இசையில் இனி வருவது உறவுகள் தொடர்கதை. உறவுகள் தொடர்கதை ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு இல்லையா? இந்த அங்கம் இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழலை உங்களிடம் விட்டு செல்ல போகிறது அப்படின்னு காத்திருக்கக்கூடிய அந்த மனதிற்காக இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள மெல்ல நுழைவோம். அடுத்து உங்களுக்காக 12B படத்திலிருந்து பாடல் காத்துட்டே இருக்கு. இந்த பாடலுக்கு பிறகு நம்ம பேச போறோம். என்ன பேச போறோம், யார் இன்னைக்கு பேச போறாங்க அப்படின்ற கதையெல்லாம் தெரிஞ்சுக்க அவளோடு காத்திருங்கள். இன்றைய உறவுகள் தொடர் கதையை நிச்சயமா நீங்க மிஸ் பண்ணிட கூடாது. பூக்களை தொடுத்து உடுத்திருப்பேன் அன்பே, புன்னகை புரிந்தால் கலைத்திருப்பேன் அன்பே. வாங்க கேட்கலாம் பூவே வாய் பேசும் போது அழகான விசிலோடு உறவுகள் தொடர்கதையை ஆரம்பிப்போம்.

0: கே பாக்யராஜ் அவர்களுடைய திரைப்படம் தான் சொக்கத்தங்கம். இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் தான். அந்த பாடல் அவருடைய நினைவை நிறைய வகையில கொண்டு வந்துட்டு இருக்கும். நிச்சயமா திரைப்படங்களின் வழி வாழ்க்கைக்கு எத்தனையோ சூழல்கள்ல நல்ல கருத்துக்களை முன் வைத்திருந்தார். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். இது உறவுகள் தொடர்கதை. இன்றைய உறவுகள் தொடர்கதையை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு நமக்கு வந்திருக்கும் அழைப்பு எங்கிருந்தோ ஒரு குரல். என்ன கதை கேட்க நீங்கள் தயார் என்றால் உறவுகள் தொடர் கதையின் கதவு இப்படி திறக்கின்றது.
1: என் பேர் ராஜேந்திர அண்ணாலைக்கு சென்றேங்க.
0: சொல்லுங்க, நீங்க யார தேடிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து எங்க அம்மா எங்க அப்பா என் ஃபேமிலி தேடிட்டு இருக்கேன்.
0: ஏன் அவங்களை நீங்க சந்திக்கலையா? தொடர்பு எப்படி இல்லாம போனுச்சு?
1: ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு எனக்கும் எங்க அப்பாவுக்கு மூணாம் வருத்தம் வந்து நான் அவங்களை விட்டு பிரிஞ்சிட்டேன். அதோட தசை மாதிரி வாய்ப்பு மாதிரி வேற மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். இப்ப வந்து நான் வெளியே வந்து இப்ப நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பேராக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு திருப்பி எங்க அம்மாவோட கொண்டைக்கு வேணும், நம்பர் வேணும். நான் இங்கேருந்து அவங்க போய் இப்ப அவங்களை பார்க்க முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு கொண்டே பண்ணேன்.
0: இப்போ 10 வருஷமா நீங்க அவங்கள எப்பயுமே தேடி போகலையா?
1: போகல.
0: ஏனே?
1: நான் தெரியல.
0: உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு இந்த 10 வருஷத்துல?
1: அதுக்கப்புறம் நான் கேலுக்கு போய் அங்க இருந்து அப்படியே பாதிக்கு அடிமையாகி அதனால அந்த 10 வருஷம் பாதிலே இருந்துட்டேன்.
0: உங்க சொந்த ஊர் எங்கண்ணே?
1: சொந்த ஊர் சிரம்பான்.
0: கேல இருந்து ரொம்ப பக்கம் தானே சிரம்பான். எந்த நொடியிலயும் நீங்க அவங்கள போய் பாக்கணும்னு உங்களுக்கு தோணலையா?
1: தோணிக்கினா இருந்த சூழ்நிலை எல்லாம் நான் போய் பாக்கல. நான் அவங்கள ஏன்னா பாதிலே அடிமையா இருந்தேன், ஜெயிலு இப்படி இருந்தேன். அதோட அவங்க போய் பாக்கல.
0: சரி அண்ணே, இப்போ நீங்க இன்னும் தண்டனை ஜெயில் அப்படின்னு இருக்கீங்களா இல்ல உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்ப நான் ஜெயில இருந்து வெளியாகி எனக்கு இந்த வேலை கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு இப்ப இங்க இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அதனாலதான் திருப்பி எங்க அம்மா அப்பா கூட நான் சேர்ந்து ஆசைப்படுறேன்.
0: வாய்ப்பு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, என்ன செய்ய சொல்லிருக்காங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பேரோடு கொடுத்து எஸ்டேட்ல வேலை கொடுத்திருக்கீங்க. எஸ்டேட்ல வேலை செஞ்சுக்கிட்டு எங்கேயும் நான் வெளியே போக முடியாது. ஒரு தண்ணி அடிக்க முடியாது, போதை அடிக்க முடியாது, போதை பொருள் எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஒரு தப்பான காரியமும் செய்ய முடியாது. அதனால நானும் ஒரு 3 மாசமா இது இப்படியே இருக்கேன்.
0: சரி, எவ்வளவு காலம் நீங்க இங்க இருக்கணும்? குறிப்பிட்ட காலம் ஏதாவது குடுத்திருக்காங்களா? இல்ல
1: குடுத்திருக்காங்க. மொத்தம் 8 மாசம். 3 மாசம் இருந்துட்டவங்க ஒரு 5 மாசம் இருக்குண்ணே.
0: இதுக்கு முன்னுக்கு நீங்க எங்க இருந்தீங்கண்ணே? காலத்தை குறைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு?
1: அந்த மாதிரி தான் கொடுத்து எனக்கு இப்ப வெளியே வேலை கொடுத்திருக்காங்க. நான் வெளியே தங்கி வெளியே வேலை
0: செய்யறேன். சரிண்ணே, சரி புரியுது. சரிண்ணே, உங்களுடைய அம்மா அப்பா உங்க கூட பிறந்தவங்க அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே.
1: எங்க அம்மா பேரு வசந்தி, எங்க அப்பா பேரு சந்திரன்.
0: இந்த 10 வருஷமா எங்க இருக்கீங்கன்னு தெரியாததுனால அவங்களாலயும் உங்களை கண்டுபிடிக்க முடியல.
1: முடியலண்ணா அவங்களுக்கும் எனக்கு. இப்ப நான் எங்க இருக்கேன், நானும் அவங்கள்ட்ட நான் காட்டிக்கல நான் எங்க இருக்கேன். ஏன்னா நான் அவங்க கூட இருந்தப்ப நான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். தனியா வந்த பிறகு எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும், இதோட நம்ம வாழ்க்கை பிடிதான் அப்படின்னு இருந்துட்டேன், பாதிலே இருந்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு இந்த பிஞ்சால வாய்ப்பு கொடுத்ததுனால ஒரு மனுஷனா அவங்களுக்கு
0: யாராவது கேட்டு இருந்தா நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: நான் எங்க அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இப்ப இங்க அங்க வர வாய்ப்பு முடியாது. எனக்கு கால் பண்ணா போதும், அவங்க குரல் கேட்டா போதும். அம்மா அப்பா, நான் அப்பு பேசுறேன். நான் செஞ்ச தப்பு எல்லாம் மன்னிச்சிருங்க. நான் இந்த தண்டனை முடிஞ்சு திரும்பி உங்ககிட்டயே நான் வந்துடுறேன். எனக்கு ஒரு பதிவு செய்யுங்க. எனக்கு கால் பண்ணா போதும்பா. இந்த 11 மாசம் முடிஞ்சனா வந்துடுவேன்.
0: உங்களோட கூட பிறந்தவங்களா இருக்காங்கல்ல, நிச்சயமா நீங்க வீட்டை விட்டு வெளியேறும் போது அந்த சூழல் சரியா இல்லல்ல. நீங்களே சொன்னீங்க நீங்க அவ்வளவு சேட்டெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு.
1: என்னோட அக்கா தங்கச்சி நம்பிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனா இதுக்கு வந்துட்டு ஒரு 3 மாசம் செஞ்சு உங்ககிட்ட நான் வந்துடுவேன்.
0: இதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சியில நான் ஒண்ணு கேக்கணும் அப்படின்னு, இதுல வந்து உறவுகள் தொடர்கதை அப்படின்னா என்ன தப்பு என்ன பிரச்சனையும் ஒருத்தவங்க மன்னிப்புன்னு கேக்கும் போது என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது அவங்கள சேர்த்துக்கணும் அப்படின்றத வலியுறுத்திட்டு இருக்கோம். இப்ப எவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, உங்களுடைய அந்த சிறை வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை உங்களுக்கு எதுன்னு சொல்லி கொடுத்துச்சு?
1: நம்ம தமிழ் மக்கள் வந்து முக்காவாசி தமிழருங்க தான் கூட, அதனால இந்த தப்பு பண்ணாம இந்த வேலை எல்லாம் கிடைச்சி வேலை செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போயிருந்தா இந்த மாதிரி வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா சிறை வாழ்க்கை ரொம்ப கொடூரமான வாழ்க்கை, ரொம்ப உணர்ந்தேன். ஏன்னா அந்த ஜெயில நான் பட்ட கஷ்டம், ஒரு சின்ன அறையில படுக்கிறதுக்கு கஷ்டம், உட்காருக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
0: இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களே?
1: இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை வேணும்னு அப்படின்னா திருப்பி அம்மா அப்பாட சேரணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல வந்து என்ன மாரி போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு வந்து என்ன சொல்றேன்னா, பழக்கத்துல வந்து எவ்வளவோ விஷயம் இருக்கு, எவ்வளவோ அழகான விஷயம்லாம் இருக்கு. நம்ம அடிமையா இருந்து போதை ஜெயிலு வாழ்க்கை இருந்துமா, அது வாழ்க்கை இல்ல. இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது அவங்கள உணர்ந்து அவங்க மன்னிப்பு கேட்டு குடும்பத்துக்கு வந்தாங்க, குடும்பத்துல அவங்க தயவு செஞ்சு ஏத்துக்கீங்க, திருப்பி அவங்க மேல அந்த பழிய போட்டு நீங்க அப்படி தாண்டா போக, திருப்பி அந்த வழிக்கு தாண்டா போக அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள அந்த திருப்பி அந்த வழிக்கு அனுப்பிடாதீங்க.
0: சரிண்ணே, இந்த வார்த்தைகள் உங்க குடும்பத்துடைய மனநிலையும் மாற்றும், நம்ம சமுதாயத்துல உங்க மேலெல்லாம் இருக்கிற பார்வையையும் மாற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். உங்க குடும்பத்திட்ட இருந்து அழைப்போ தொடர்பு வரும்போது நாங்க கண்டிப்பா உங்களை தொடர்பு கொள்ள காத்துட்டு இருக்கோம், சரிங்களா? நீங்க இதெல்லாம் உணர்ந்து பேசுறீங்க இல்லையா, அதுல நீங்க எவ்வளவு மாற்றத்தை வாழ்க்கையில எதிர்பார்க்க காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. எல்லாம் சரியா வரும், மனசை தளர விட்டுறாதீங்க. நீங்க உங்க வேலையை நல்லபடியா செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, தோட்டப்புற வாழ்க்கை சரியா செய்யுங்கண்ணே, எல்லாம் சரியாகும். சரியா,
1: ரொம்ப தேங்க்ஸ்.
0: நன்றிண்ணே, நன்றிண்ணே.

0: உறவுகள் தொடர்கதை, ஒரு கண்ணீரோடு நிறைந்த கதையாக இன்றைக்கு நம்மோடு பேசிய சிறையில் தன் வாழ்க்கையை கடந்த 5 வருடங்களாக கழித்து கொண்டிருக்கும் ராஜேந்திரனின் கதையை கொண்டு வந்தது. இதையடுத்து இன்றைக்கு உடனடியாக மலேசிய சிறைத்துறையுடைய முன்னாள் துணை ஆணையர் டாக்டர் கௌசல்யா தேவி சாது அவர்கள் நம்மோடு தொடர்பில் இருக்கிறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழும் போது ஒருத்தர் சிறைச்சாலைக்கு செல்கின்றார், அங்கிருந்து வெளியேறும் போது அவரை மீண்டும் நல்ல மனிதராக்குவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லும் போது, எங்க எப்படி எங்க சில தவறுகள் நடக்கும் போது மீண்டும் அவங்க அதே வழிக்கு போறாங்க, இதை பற்றி எல்லாம் பேசுறதுக்காக தான் டாக்டர் கௌசல்யா தேவி அவர்களை தொடர்பு கொண்டிருக்கின்றோம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். கேட்டீங்களா முதல்ல அந்த சிறை வாசத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்ன கதையே?
1: ஆமாம், நானும் கேட்டேன். முத நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, குற்ற செயல் வந்து ஒரு நபர்னால மட்டும் காரணம், அவரு மட்டும் காரணம் இல்ல, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவரோட குடும்ப சூழ்நிலை, சுற்றுச்சூழ்நிலை, பொருளாதார தாக்கம், நண்பர்கள் தாக்கம், அவரோட சிச்சுவேஷன்ல போதை பொருள் தாக்கம், இவ்வளவு காரணம் இருக்கும் போது அது ஒரு சமூக பிரச்சனை தான், அது வந்து ஒரு தனி மனிதரோட பிரச்சனை இல்ல. அப்ப சமூகம் வந்து அவருக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கணும். சமூகம் சொல்லும் போது சமுதாயமும் கண்டிப்பா அவங்க அவங்களோட குடும்பமும். சரி, இவர் வந்து இப்ப வந்து பெரூல்ல வெளியாயிருக்காரு. ஒரு சிறைவாசி பெரூல்ல வெளியாகிறது ரொம்ப சாதாரண வாய்ப்பு இல்ல, ஏன்னா அது வந்து நிறைய ப்ரோசஸ் இருக்கு. அவங்க வந்து அந்த மறுவாழ்வு, சிறையில மறுவாழ்வு ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது தேர்ச்சி பட்டிருக்கணும். அப்புறம் வேலை வாய்ப்பு இருக்கணும், நிறைய சைக்காலஜிக்கல் செய்வாங்க. கடைசியாக அந்த பரோல் போர்ட் வந்து ஒரு ஜட்ஜு, அதுல போலீஸ் ஆபீசர்ஸ், பிரிசன் ஆபீசர்ஸ், வெல்ஃபேர் ஆபீசர்ஸ் எல்லாரும் அப்ரூவல் கொடுத்தா தான் ஒரு சிறைவாசி வந்து பரோல்ல ரிலீஸ் பண்ண முடியும். இவ்ளோ தாண்டி வரும்போது அவர் வந்து ஒரு நல்ல மலை நிலையில இருப்பாரு, நான் வந்து வாழ்க்கையில மாறணும்ட்டு வெளியே வரும்போது அந்த பெரிய தாக்கம் அவர் வந்து எப்ப தெரியுங்களா, அந்த செகண்ட் பிரிசன், அந்த சமுதாயம். நான் சமுதாயம் சொல்லும் போது ரொம்ப தூரம் போவாதம்னு அவங்களோட குடும்பத்தினர், குடும்பத்தினர் வந்து கண்டிப்பாக அவங்க நிறைய கோத்ரூ பண்ணிருக்காங்க, நிறைய சேலஞ்சஸ், அவர் சொன்ன மாதிரி நிறைய சேட்டைகள் செஞ்சிருப்பாரு. ஆனா நம்மளே நம்மளோட வாரிசுங்களை மறுபடியும் ஏத்துக்காம இருந்தா நீங்க யாரு அவங்களை திருப்பி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க மத்தவங்கள? ஏன்னா சிறை வந்து சிறைச்சாலை வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்கள வெளியாக்குறாங்க. இவங்களும் நல்ல ஒரு மாற்றம் வந்து, சரி நம்மளும் கொஞ்சம் மாறுவோன்ட்டு வெளியே வரும்போது அவங்களோட முக்கியமான சப்போர்ட் அவங்க எதிர்பார்க்கறது வந்து ஃபேமிலி. அப்ப ஃபேமிலியே அவங்களை ஏத்து காட்டினா அவங்களோட வாழ்க்கை வந்து மறுபடியும் அந்த சிறைக்கு தான் வரணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற அதர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபேமிலி சப்போர்ட் வந்து நிறைய கொடுக்கல, ஏன்னா முக்கியவாசிய இவங்க வந்து வேலை வாய்ப்பு இருக்காது, சரியான ஒரு ஒரு ஒரு தங்குறதுக்கு இடம் இருக்காது, சாப்பாடு இருக்காது. அப்ப இவங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் தான் தெரியும், அந்த குற்றம் செய்யறது அவங்க தெரியும். சோ ஆனா இவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட், அந்த ஃபேமிலி சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ், அந்த செகண்ட் சான்ஸ். நம்ம வந்து மத்ததுக்கு எவ்வளவு பேருக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறோம், ஏன் சிறைவாசி வெளியே வரும்போது நம்ம அந்த செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டோம்? அவங்களும் மாறுவாங்க, அவங்களும் சாதாரண மனிதர் தான். அவங்களுக்கும் அந்த அந்த வாய்ப்புகள், அந்த வேலை வாய்ப்புகள், அந்த குடும்பத்துல மறுபடியும், ஏன்னா நிறைய ஆய்வுகள் செஞ்சது, உள்ளூர்லயும் சரி வெளிநாட்டிலயும் சரி ஆய்வு செஞ்ச ஒரு ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னா, மத்த ஃபேக்டர்ஸோட இந்த குடும்பத்தோட சப்போர்ட் அது இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் வந்து அந்த குற்றத்துக்கு போறதுக்கு செய்யாம இல்ல, ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா என்னோட குடும்பம் இவ்வளவு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு, இவ்வளவு ஆதரவு கொடுத்தது, நான் ஏன் திருப்பி குற்றத்துக்கு போகணும்
0: அவங்களை எப்படி பார்ப்பாங்க? இவ்வளவு நாள் நமக்கு மேல வச்சிருந்த ஒரு மரியாதையும் நம்ம மேல வச்சிருந்த ஒரு இதுவும் குறையுமோ அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ சமுதாயம் இதை எப்படி எடுத்துக்கணும்? அப்படி ஒருத்தவங்க நம்மளை சார்ந்து ஒரு குடும்பத்துல இப்படிப்பட்ட சூழலை எதிர்கொள்றாங்கன்னா எப்படி இருக்கணும் டாக்டர்?
1: அந்த ஸ்டிக்மான்னு சொல்றீங்கல்ல, அது கண்டிப்பா இருக்கும். அது வந்து நம்ம அது வந்து எப்படி

0: மாத்தணும், நம்மளோட அந்த சிறுவாசியில இருந்து வெளியே வர நம்மளோட சப்போர்ட் கொடுக்கறோம்ல, அந்த அது மூலியமா நம்ம வந்து கண்டிப்பா அந்த ஸ்டிக்மா, அந்த அவர் நல்ல ஒரு தொழிலுக்கு போயிட்டு நல்ல வழியில இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த சமுதாயத்தோட எண்ணமும் மாறும்.
1: அப்படின்னா இது எல்லாம் குடும்பத்துக்கிட்டதான் இருக்கு, அவங்க முத ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள அந்த சிறைவாசியே விடணும்.
0: ஏன்னா நம்ம வந்து சமுதாயம் ஏத்துக்கல, சமூகம் நம்மளே குடும்பத்தினர் ஏத்துக்க மாட்டோமே, அப்புறம் நீங்க எப்படி சமுதாயம் மத்தவங்களை ஏத்துக்க சொல்றீங்க? முத நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருந்துட்டு நம்ம முத அவங்கள திருப்பி, இட்ஸ் நாட் ஈஸி, ஐ நோ இட்ஸ் நாட் ஈஸி, ஆனா நம்மளே அந்த அந்த அந்த சேலஞ்ச் எடுத்தாட்டினா அவங்களுக்கு வாய்ப்பு நம்மளே கொடுக்காம இருக்கோம்ல, அப்புறம் எப்படி நம்ம வந்து மத்தவங்களை வந்து குறை சொல்ல முடியும்?
1: சரி டாக்டர், இப்போ நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி, எத்தனை ஆண்டுகள் உங்களுடைய இந்த வாழ்க்கை வந்து சிறைச்சாலை சார்ந்த துறையில இருந்தது டாக்டர்?
0: நான் வந்து சிறையில வந்து 1992 இருந்து 20-23 31 வருஷம் சிறையில இருந்தேன். நிறைய நிறைய சிச்சுவேஷன் பார்த்தாச்சு, ஆனா ஃபேமிலி தான் நான் பார்த்ததுக்கு ஒரு ஒரு சக்சஸ் தான், அதனால அது வந்து ஃபேமிலினாலதான்.
1: ஏதாவது ஒரு சம்பவமோ இல்ல ஏதோ ஒரு சிறை கைதி என்னைக்குமே உங்க மனசுல இருந்து மறைய மாட்டாங்க இல்ல இந்த சம்பவம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க டாக்டர்?
0: ஏன்னா நம்ம வந்து நான் வந்து நிறைய எடுகேஷன்ல இன்வால்வ் பண்ணிருந்தேன். சோ நம்ம வந்து பிள்ளைங்க சிறு வயசு பிள்ளைங்க பிள்ளைங்கன்னா 21 பிலோ நிறைய வந்து படிப்பு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க எல்லாம் அந்த படிச்சு அந்த டிப்ளமா எடுத்து டிகிரி எடுத்து மாஸ்டர்ஸ் எடுத்து இப்ப வந்து ஒருத்தர் PhD எடுக்கிறாரு, அவரோட இன்டர்வியூல எல்லாம் வந்து என்னோட பேரு சொல்லுவாரு, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மன நிறைவு. அதெல்லாம்
1: அப்புறம் உங்ககிட்ட நிறைய பேசுவாங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய ஒன்று நீங்க இந்த இடத்துல சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட சொன்னது
0: அவங்களோட அவங்களோட பயமே அவங்களோட சேலஞ்சே என்ன தெரியுங்களா, சிறையில இருக்கும் போது இல்ல அந்த அந்த விடுதலை பண்ணி காலு வெளியே எடுத்து வைக்கிறாங்க தெரியுங்களா சிறையில இருந்து, அவங்களோட பயமே அங்கதான்.
1: உறவுகள் தொடர்கதை இன்றைக்கு அதை எடுத்துரைப்பதற்கு காரணமா இருந்த அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ராஜேந்திரனுக்கும் அதை தொட்டு பேசி உங்களுக்கும் ரொம்ப நன்றி டாக்டர்.
0: வணக்கம், நன்றி.
1: உறவுகள் தொடர்கதை இன்றைக்கு ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கின்றது, பேசியிருக்கின்றது. தொடர்ந்து பேசுவோம். ராஜேந்திரனுடைய குடும்பத்தினர் சீக்கிரம் அவர் அணுகணும் அப்படின்னு காத்திருக்கின்றோம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.
1: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? பினாங் பயாலப்பா CSDC வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01109072919
0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.

0: தொட்டி ஜெயா படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் முதல்ல ஒருத்தர் பேசினார். தன்னுடைய குடும்பம் தன்னை தேடி வரணும்ன்ற எதிர்பார்ப்பு சிறை வசத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய குரல் இடம்பெற்றது. கணேஷ் கூப்பிட்டிருக்காரு, பேசலாம்.
1: டாக்டர் பேசியிருந்தேன், நான் கேட்டேன். நான் கொஞ்சம் ஸ்டீலிங் பேக்ரவுண்ட், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பிரிசனர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். ஐ திங்க் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த ஃபேமிலி வந்துட்டு ப்ராப்ளி அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இல்ல, அவங்களுக்கு அந்த மனப்பக்குவமா இருக்கட்டும், இல்ல அவங்க ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கட்டும், எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதை மேனேஜ் பண்றதுக்கு ஆரம்பத்திலே அது இல்லாத வசதிதான் நிறைய பேர் அன்பார்ச்சுனேட்லி ஜெயிலுக்கு போறாங்க. அண்ட் நிறைய பேர் ரிப்பீட் ஆஃபெண்டர்ஸா இருக்காங்க. நம்ம டேட்டா எல்லாம் சொல்லுது பாருங்க. நீங்க நிறைய கேசஸ் நீங்க பாக்கலாம். இவங்க 10 கேசஸ் வச்சிருக்காங்க, 11 கேசஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு. சோ ஐ திங்க் ஃபேமிலின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை தவிர இன்னும் வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும் சப்போர்ட் பண்றதுக்கு நான் நினைக்கிறேன்.
0: இதை சார்ந்து நீங்க உங்களுடைய வேலையெல்லாம் இருக்கிறதுனால நீங்க இவ்வளவு இது சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா. இதை தாண்டி ஒரு சக மனிதரா உங்களை சார்ந்த யாரோ ஒருத்தர் இப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, திரும்பி வரும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துக்கோ இருக்குமா கணேஷ்?
1: இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுவோம் தேவிக. நம்ம ஃபேமிலியிலேயே ஒரு பிரச்சனை உள்ளவங்க திரும்பி நம்ம வர்றது, இந்த பிரச்சனை தொடருமா, அவங்க திரும்பி அவங்களால நமக்கு ப்ராப்ளம் வருமா, இதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும். நம்ம ரொம்ப இமோஷனல் சொசைட்டி பாருங்க. நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப இமோஷனல் சொசைட்டி. சோ நம்ம இமோஷனலா யோசிச்சு நம்ம பேசுறோம் ஒண்ணு. ரெண்டாவது, வெளியே கண்ணாடி வீட்டு வெளியே இருந்து பார்த்து பேசுறப்போ அது ஒரு வேற ஒப்பீனியன். நம்ம உள்ளுக்கு இருக்கிறப்போ எனக்கு உண்மையிலே நிறைய கேசஸ் தெரியும். இந்த ஃபேமிலியோட இது ரொம்ப கஷ்டம், நம்ம சொல்ல முடியாது. ஏத்துக்கணும், ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. தேவிகன்,
0: நீங்களா இருந்தா கணேஷ்?
1: அகைன் தேவிகன், சப்போர்ட் இருக்கும், பட் எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் என்னால இப்ப நிர்ணயிச்சு சொல்ல முடியாது. அந்த ஒரு when you come to the bridge அப்பதான் நமக்கு தெரியும், ஓகே இது என்னால பண்ண முடியும், இதனால பண்ண முடியாது.
0: அவர் சொன்னதும் அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றது. நீங்க இத பத்தி இல்ல என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்முடைய காணொளியில போய் சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உறவுகள் தொடர்கதை.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 2 9 1 9. உறவுகள் தொடர்கதையை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ரொம்ப நிறைய பேர் இது நல்லபடியா அந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளணும், அவரை போய் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒன்று, அந்த குடும்பத்திற்கு இவர் என்ன நிலையில இருக்கிறாருன்றது எதுவுமே தெரியாது. இன்னைக்குதான் இதை சொல்லியிருக்கிறாரு, இது இந்த குடும்பத்தை போய் சேரணும். சரிங்களா, அது சேர்ந்து அவங்க ஒன்னு சேரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பை உறவுகள் தொடர்கதை முன்வைக்கின்றது. இப்போ சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்கிறது குடும்பத்தினரின் உறவினர்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்கு. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவங்க போறது கிடையாது. மலேசிய இந்து தர்ம மாமன்றம் ஒவ்வொரு வாரமுமே இதை வந்து ஒரு பழக்கமாக ஒரு வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய செயலாளர் ஹரிபிரகாஷை தொடர்பு கொண்டிருக்கின்றோம். என்ன நிலவரம், என்னெல்லாம் பேசுவாங்க, என்ன எதிர்பார்ப்புகளை அங்கிருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில மேலே வரணும்னு காத்துட்ருக்கிற அந்த இதயங்கள் முகங்கள் சொல்கின்றன அப்படின்றத கேட்கலாம்.
1: ஒவ்வொரு வாரமும் வந்து திங்கட்கிழமை வந்து அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சிறைசாலைக்கு போயிட்டு அவர் சந்தித்த ஒரு அனுபவம் இருக்குது.
0: அங்கே இருக்கக்கூடிய சூழல் இதெல்லாம் நம்ம ஏறக்குறைய புரிஞ்சு வச்சிருக்கோம், தெரிஞ்சு வச்சிருக்கோம். அங்கே இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு குடும்பத்தின் மேலே இல்லை அவங்களுடைய உறவுகள் மேலே என்னவா இருக்கு ஹரி?
1: என்ன ஒவ்வொரு முறையும் போறப்ப ஒவ்வொரு கண்ல வந்து அவர் ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் பார்க்க முடியுது. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வாரமும் வருவாங்களா, யாரும் வருவாங்களா, வந்து பாப்பாங்களா என்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருப்பாங்க. தற்செயலா ஒரு வாரம் போடி கூட மறுவாரம் போறப்ப அந்த சின்ன குழந்தை ஏங்கி இருப்பாங்களே, நம்ம பாப்போம், நம்ம வீட்டுக்கு போறப்ப இல்ல ஓடி வருவாங்க அப்பா அப்பா அப்பான்னு. அந்த மாதிரியான ஒரு தருணத்தை வந்து நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். அது ரொம்ப சொல்றதுக்கு ரொம்ப இயல்பா இருக்கும். அந்த வயதினர்கள் அந்த எதிர்பார்ப்பை பாக்குறப்ப மனம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த சிச்சுவேஷன் வந்து அங்க வந்து நம்ம பார்க்க முடியும்.
0: வீட்டுல இருக்கிறவங்க அவங்களை வந்து பாக்குற விசாரிக்கிற சூழல் இருக்கா இல்லையா?
1: நான் இது சந்திச்ச கைதிகள்ட்ட ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பெற்றோர்கள் அல்லது அவங்களுடைய உறவினர்கள் வந்து பாக்குறாங்க. மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய உடைய பெற்றோர்கள் வந்து பாக்குறது இல்ல, முற்றிலுமா உறவினர்கள் வர்றது இல்ல அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க.
0: இப்போ நீங்க அவங்களுடைய குடும்பத்தை தொடர்பு கொண்டு பேசினதோ இல்ல அங்க வரக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசின சூழல் இருக்கா?
1: இருக்குது. எதற்கு நான் போய் பாக்கணும், தப்பு செஞ்சிட்டானே அப்படின்னு சில பெற்றோர்கள் சொன்ன காரணமும் உண்டு. ஆனா நான் ஒவ்வொரு வாரம் கைதிகளை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நான் பாக்குறப்ப நான் பெற்றோர்கள் சொல்லுவேன், இவர் வந்து நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்கேன், நம்ம ஒவ்வொரு வாரமும் போறதுனால அந்த மாற்றம் நம்ம பார்க்க முடியும். எனக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, அதை உணர்த்ததுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. என்ன நடக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை கொடுக்காம அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சில பெற்றோர்கள்ட்ட பேசி சிலர் போய் பார்த்ததும் உண்டு.
0: நீங்க பாக்குற இந்த கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட இதெல்லாம் தாண்டி?
1: கடந்த ஆண்டு தீபாவளி அப்ப நம்ம போயிருந்தோம், இங்க உள்ளவர்களோட கொண்டாடும் பொழுது கைதிகள் சொல்லியிருந்தாங்க, என்னோட குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்றேன், என் குடும்பம் வந்து இப்ப தீபாவளி டைம்ல கூட வந்து பாக்கல, என்ன வந்து சந்திக்கல, அப்படி ரொம்ப வந்து வருத்தமா தெரிவிச்சாங்க. பட் இருந்த போதும் அவங்களுக்கு குடும்பம் தான் வரல, நாங்க இங்க இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்து நம்ம வந்து அதை கொண்டாடி இருந்தோம். ஒவ்வொரு வாட்டியும் விசேஷ நாள்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு மன கஷ்டமா இருக்கும், ஏன்னா வந்து பாக்கலையே, அதனால ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புல வந்து காத்துக்கொண்டு இருப்பாங்க.
0: கேட்டுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நம்ம பேசுற இப்ப இந்த விவரம் ஒரு தொடர்புடையதாக இருக்கும் இல்லையா?
1: நம்ம சிறைசாலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குற்றவாளி என்ற மாதிரி நம்ம முத்திரையை வந்து பதிச்சிட கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு அறியாமையில அவங்க தவறு செஞ்சுட்டாங்க. ஏன்னா உலகத்தில் பிறக்கும் பொழுது எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல தவறு செஞ்சிருப்போம், மாட்டாத இருக்கும் நம்ம வந்து நல்லவர்கள், மாட்டி கொண்டாள் அப்படின்னு நம்ம கெட்ட வகையில் அப்படி ஒரு முத்திரையை கொடுத்துருவோம். சிறைசாலைக்கு போயிட்டு வரவங்க நம்ம வந்து அரவணைக்கணும், அந்த தப்பை அவங்க செய்யாம இருக்கணும் அப்படின்னா அவங்களை அரவணைக்கணும், அவங்களுக்கு அன்பை கொடுக்கணும், அவங்க சரியான வழிகாட்டியை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சரியா வந்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய சக்சஸ் ஸ்டோரி நம்ம பார்த்திருக்கோம், சரியான முறையில வந்திருக்காங்க. அவங்களை மன்னிச்சிருவோம், அவங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்வோம், அவங்க கூட நம்ம தொடர்ந்து பயணிச்சோம் அப்படின்னா கட்டாயமா அவங்களும் இந்த சமுதாயத்துல நம்ம கூட சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும்.

எங்கே செல்லும் இந்த பாதையை இன்றைக்கு பேசின நம்முடைய உறவுகள் தொடர்கதையில ராஜேந்திரன், அவர் அப்பு அவரை அப்படிதான் கூப்பிடுவாங்க வீட்டில். அவருடைய குரல் ஒரு கனத்த இதயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எத்தனையோ பேர் அவருக்காக இப்போ வேண்டிட்டு இருப்பீங்க, வேண்டியிருப்பீங்க, எல்லாம் சரி ஆகணும்னு நினைப்பீங்க இல்லையா? உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் கை கூடணும். அவர் நினைச்சபடி அவர் நவம்பர்ல வெளியான பிறகு குடும்பத்துக்கூட போய் சேரணும்னு எல்லாரும் பிரார்த்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்தியலுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். கடந்த திங்கட்கிழமை முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்த ஷா ஆலாம் 3வது இலகு ரயில் திட்டத்தை தொடர அனுமதி அளித்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா தமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளார். 2022 பிரதமராகவும் நிதி அமைச்சராகவும் பதவியேற்ற பின் இதற்கு முன் ரத்து செய்யப்பட்ட 5 நிலையங்களின் மறு நிர்மாணிப்புக்கு அவர் இணங்கியதை சுல்தான் ஷராஃபுடின் சுட்டிக்காட்டினார். மீனவர் சிறப்பு வீடமைப்பு திட்டத்தை செயல்படுத்த இவ்வாண்டு 10 மில்லியன் ரிங்கிட்டை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் வாழ்க்கை தரத்தையும் சமூக பொருளாதாரத்தை உயர்த்தவும் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரிய தலைவர் முகமது ஃபாயிஸ் ஃபஜில் குறிப்பிட்டார். மாநில மேம்பாடு நிலைத்தன்மையற்று இருப்பதால் மாநில மக்கள் கட்டாய வெளியேற்றத்திற்கு தள்ளப்படுகின்றனர் என்ற சில தரப்பினரின் கூற்றை ஜோஹர் மந்திரி பசார் டத்வானா ஃபிஸ்காசி மறுத்துள்ளார். மாறாக ஒவ்வொரு மாவட்டத்தின் வளர்ச்சியும் விரிவான திட்டமிடலினால் வழிநடத்தப்படுவதாக அவர் வலியுறுத்தினார். லெபனான், சிரியா, காசா பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் அமைத்து கொண்ட பாதுகாப்பு பகுதிகளில் அவை தொடர்ந்து நிலைத்திருக்கும் எனவும் அவற்றை திரும்ப பெறுவது குறித்த கால வரையறை நிர்ணயிக்கவில்லை என்றும் இஸ்ரேலி வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். ஜிஹாதிகள் அமைப்புகளிடமிருந்து தமது குடிமக்களையும் சமூகத்தையும் பாதுகாக்க இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும் நோக்கில் அதிபர் இமானுவேல் மக்ரோன் தாய் தந்தை இருவருக்குமான புதிய ஊதியத்துடன் கூடிய விடுப்பு திட்டத்தை அதிகாரப்படியாக அறிமுகப்படுத்தியுள்ளார். 2024 பிரான்சில் கருவளவின்மை உட்பட வீழ்ச்சியடைந்து வரும் பிறப்பு விகிதத்தை எதிர்த்து போராட இந்த முக்கிய திட்டத்தை மெக்ரோன் வெளியிட்டுள்ளார். விளையாட்டு பூப்பந்து. ஆஸ்திரேலியா மெல்பர்னில் நாட்டின் கலப்பு இணையினர் தோ இவேக்கு வலது முட்டி அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக மலேசிய பூப்பந்து சங்கம் BAM தெரிவித்துள்ளது. மே மாதம் சிங்கப்பூர் பொது பூப்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றில் அவருக்கு தசையில் காயம் ஏற்பட்டது. தற்போது அவர் முழு ஓய்விலும் சிகிச்சையிலும் கவனம் செலுத்தி வருகிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:29. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:29.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு
4: என்ன
5: பாடல் இன்றைக்கு? அஞ்சலிக்கு அஞ்சலி பாட்டா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல பேசி.
4: நீங்க
5: மகிழ்ச்சி பொங்குமே.
4: கண்டிப்பா கண்டிப்பா, முக்கியமா அதை டிராவல் பண்ணும்போது கேக்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும்.
5: அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் உங்களுக்காகவே இன்னைக்கு வருது கேளுங்க.
4: ரொம்ப நன்றி தேவிக்கு. தேங்க்யூ.

0: என்னவோ என் நெஞ்சிலே இசை வந்து துளைத்தது, இசை வந்த பாதை வழி தமிழ் மெல்ல நுழைந்தது, இசை வந்த திசை பார்த்து மனம் குழைந்தேன், தமிழ் வந்த திசை பார்த்து உயிர் கசிந்தேன். அஞ்சலி, உங்களுக்காக அந்த பாடல் வந்தது. நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த பாட்டு, டூயட் படத்துல இருந்து வந்தது. இப்போ யாரு பாட்டு கடையில நம்ம கூட பேசுறதுக்காக? டியாலினி வந்திருக்காங்க. எங்கிருந்து பேசுறீங்க டியாலினி? கூலாயில இருந்து பேசுறீங்களா? உங்களதான் நாங்க தேடிட்டு இருந்தோம்.
1: ரொம்ப நன்றி. என்ன தேடுறீங்க?
0: இல்ல, உங்க ஊர்ல தானே நம்முடைய கலப்படம் அது வந்து அறிமுகம் காணவிருக்கின்றது.
1: தொடங்குது
0: நம்முடைய கொண்டாட்டம், கூலாய் வரைக்கும் வரப்போகுது. சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா அண்ணே, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா செய்றீங்க. உங்களோட தமிழ் உச்சரிப்புக்கு நான் மிகப்பெரிய அடிமை.
0: கூப்பிடுங்க பாப்போம்.
1: குலாய் மக்கள் அனைவரும் இந்த கலப்படம் அறிமுக நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா வந்து கலந்து கொள்ளுங்க.
0: இப்படிக்கு தியா,
1: இப்படிக்கு தியாலினி,
0: உங்களுக்கான பாடல் வருது. நன்றி
1: நன்றி நன்றி அண்ணே.

ஒளிப்பதிவு நடைபெற உள்ளது. மன்மதா ஃபியூஷன் பேண்ட் இவங்களுடைய இசை மேற்பார்வையிலே தான் நம்ம நாடு கலைஞர்கள் சிறப்பாக அவங்களுடைய இசை கச்சேரியை நடத்த போறாங்க. வாங்க, கார்த்திகன் வாசு, சுகன்யா, நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி இவங்களுடைய படைப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களை மகிழ்ச்சி படுத்த போது. ஒரு உரம் வரப்போறோம், ஜோஹர்ல இருந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம்.

0: எப்படி நெரிசல் எல்லாம் முடிஞ்சதா?
1: என்னது
0: அறிவுப்பறை கூடுதலா? நன்றி நன்றி லோகேஷ், பிடிச்சிருக்கா இன்னைக்கு நிகழ்ச்சி எல்லாம்?
1: இன்னைக்கு பிடிச்சிருச்சு. இன்னைக்கு உறவு தொடர்கதையில ஒரு இத பத்தி பேசிருந்தீங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப
0: உங்களுக்கான பாட்டுக்கான நேரம், பாட்டு கடையில என்ன பாடல்?
1: எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து இன்னைக்கு நான் கேக்குற பாட்டு வந்து அழகர் படத்துல ஜாதி மல்லி பூ சேரமே அந்த பாட்டு வேணும்.
0: ஓ, அழகான வரிகள், அதுக்கேத்த மாதிரி அழகான இசை அதுக்குள்ள.
1: ஆமா, எனக்கு அது பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, எங்க போயிடாதீங்க, அமைதியா கேளுங்க. அந்த பாட்டுக்குள்ள ஒரு பெரிய அமைதி நிறைஞ்சிருக்கு,
1: கண்டிப்பா
0: வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி
1: நன்றி நன்றி, வணக்கம்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0301-7219. நீங்களும் நாங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டுக்கடை. இன்னைக்கு பாட்டுக்கடையில அடுத்ததா யாரு வந்திருக்காங்க வாடிக்கையாளர்னு கேக்கலாம்.
1: வணக்கம் தேவிதான், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: மழை வெயில்னு மாத்தி மாத்தி வருது, யார பார்த்தாலும் சளி காய்ச்சல் இருமல் இருக்காங்க. உங்க உடம்புல நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். யார் பேசுங்க?
1: பனி கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது.
0: பனி கொட்டுதா? எங்க இருக்கீங்க நீங்க?
1: நான் கோலியம்ல இருந்து பேசுறேன்.
0: கோலியம்ல பனி கொட்டுதா?
1: ஆமா.
0: என்ன சொல்லுங்க, நாங்களும் வரோம், சூடு தாங்க முடியல. சரி, யார் பேசுறீங்கன்னு சொல்லவே இல்ல.
1: ஓகே, நான் கவிதா பேசுறேன், கோலியம்ல இருந்து.
0: கவிதா, கோலியம், கே கே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நான் வந்து ஒரு விஜயோட ஃபேனு. சோ எனக்கு யூத் 10ல இருந்து சக்கரை நிலவை பாட்டு போடுங்க.
0: உங்களுக்கு தெரியுமா எனக்கு அந்த பாட்டு எவ்வளவு பிடிக்கும்னு?
1: ஓ, உங்களுக்கு பிடிக்கிறதுனால தான் நான் அதை எடுக்க.
0: என்ன இன்னைக்கு வரவங்க எல்லாம். சரி கவிதா, உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பனி கொட்டுது, நீங்களா கூலிம்ல எந்த தாமான்னு
1: சொன்னீங்கன்னா? ஓ, ஹைடெக் பக்கம்.
0: ஓ, ஹைடெக்ல பனி கொட்டுது.
1: ஆமா ஆமா, வாங்கல பாக்கலாம்.
0: சரி சரி, கொட்டுற பனியில நனைஞ்சிட்டே இருங்க, சளி பிடிச்சிருப்போது பாத்து.
1: ஓகே ஓகே,
0: நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: புனிதா பேசுறேன்.
0: வணக்கம்லே, வணக்கம் இருக்கு.
3: வணக்கம்,
0: எங்க இருந்து புனிதா?
3: சுபாங்கலேந்து.
0: நீங்களும் சுபாங்கா? இப்பதான் ஒருத்தவங்க சுபாங்கலேந்து பேசிட்டு வச்சாங்க.
3: ஓ, நாங்களும் சுபாங்கல. இன்னைக்கு சுபாங்கரவங்களுக்கு நேரம்.
0: ஓ, சுபாங்கரவங்க நேரம். வேலை முடிஞ்சிருதா?
3: வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம்.
0: வீட்டு போயிட்டு வீடு சுபாங்களா? வேலையும் சுபாங்கா?
3: இல்ல, வேலை பிஜி, வீடு சுபாங்.
0: பரவாயில்ல, அந்த ஃபெடரல் ஹைவேல இப்படி ஏறி இறங்கினா வந்துரு போது வீடு. என்ன பாடல் இருக்கு உங்களுக்கு?
3: எனக்கு இல்ல, நான் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச பாட்டு கேட்க போறேன்.
0: அவருக்கு என்ன பாட்டு பிடிக்கும்?
3: தன்னுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, அந்த பாட்டு.
0: அப்ப அப்படியே ஆண்ணுக்கு பாடுற மாதிரி மாத்துங்க கொஞ்சம்.
3: ஆண்ணுக்கு
0: தன்னுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணப்பா.
3: கண்ணப்பா,
0: அவர் பேர் என்ன?
3: அவர் பேர் ரவீந்திரன்.
0: ரவீந்திரன், இன்னைக்கு என்ன சமையல்?
3: இன்னைக்கு சமையல் இல்ல, இன்னைக்கு கடையில வாங்க சாப்பாடு தான்.
0: அதுக்குதான் இந்த பாட்டா?
3: அதுக்குதான் இந்த பாட்டா. ஐஸ் வைக்கிற அளவுக்கு நமக்கு பாட்டு கொடுத்தாதான் அவருக்கு சமாதானம் ஆகுவாரு.
0: பேக் பண்ணிட்டு போற மாதிரியா இல்ல அவர் வாங்கிட்டு வந்துருவாரா?
3: இல்ல, வாங்கிட்டு போற மாதிரி.
0: ஒரு ரெண்டு பேரும் பாத்து போங்க உங்க பயணத்துல. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா கண்ணப்பா சரியா வரட்டும்.
3: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி.
0: நன்றி, பாத்து போங்க.
3: ஓகே, பை.

0: பேசின புனிதாவுக்காகவும் அவங்களுடைய கணவருக்காகவும் அந்த பாடல் வந்தது. அடுத்தது யார்?
1: கௌரி பேசுறேன்.
0: கௌரி, என்ன பாட்டு
1: இன்னைக்கு? ஓகே, இன்னைக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி, எனக்கு ஜூலை மாதம் வந்தால் அந்த பாட்டு வேணும்.
0: ஜோடி சேரும் மனசு. கௌரி, எப்போதும் இன்னல் கேக்குறீங்க இல்லையா? நீங்க ஆனந்த தேன்காற்றா இருக்கும் போது, அதுக்கு முன்னால இருந்து கேட்டு இப்ப தீரா இசை வரைக்கும் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு இந்த பாட்டு கடை எவ்வளவு பிடிச்சிருக்கு?
1: கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு தேவிகன். பொதுமக்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறீங்கல்ல, அவங்களுக்கு என்ன பிடிச்ச பாட்டுன்னு நீங்க ஒளிபரப்புறதுக்கு. ஏன்னா இது எப்போதுமே நீங்க தான் ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இன்னைய நாள்ல இந்த பாட்டை ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஆனா இந்த டைம்ல அந்த 7 to 8 வரைக்கும் வந்து மத்தவங்களுக்கும் பிடிச்சிருக்கு தேவிகன் அந்த பாடல்.
0: அப்ப முன்பெல்லாம் கோபப்பட்டீங்களா இங்க மேல?
1: அப்படிலாம் கிடையாது, இது ஒரு இந்த திட்டம் நல்லா இருக்கு.
0: சும்மா சும்மா நீங்களா கோபப்படுவீங்களா? அதெல்லாம் அன்பான கோபமா இருக்கும். சரி, கௌரிக்காக எல்லாருக்காகவும் ஜூலை மாதம் வந்தது, காலைகள்லாம் போட்டோம், நல்லது மட்டும் நடக்கட்டும். வாங்க அந்த பாட்டு கேட்கலாம்.
1: நன்றி தேவிகா.
0: நன்றி கௌரி.

0: கௌரிக்காக ஜூலை மாதம் வந்தால் பாடல் வந்தது. இன்றைக்கு ஜூலை 1, 6 மாதம் முடிஞ்சிருச்சு. அரை ஆண்டு முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்தலை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். பாட்டுக்கடையில் நிறைவா யாரு?
1: நானு அனிதா, இப்போ புந்தோங்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க தங்கையே, புந்தோங்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: உங்க அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஓ, ரொம்ப நன்றி. எப்போதும் மோகனும் போகணும்
1: சொல்லுவாங்க.
0: அரே, அந்த ரவுண்ட் அபவுட் தாண்டும் போது மலை எவ்வளவு அழகா இருக்கும். அப்படியே வாங்க எல்லாரும் புந்தோங்கும் அப்படின்னு. சரிமா, என்ன பாட்டு அனிதாக்கு?
1: இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிறந்த நாள்.
0: சரி,
1: அவருக்கு வந்து அண்ணாமலை படத்துல இருந்து அந்த வெற்றி நிச்சயமா
0: அந்த பாட்டா
1: அவருக்காக.
0: ஜூலை 1 இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படியே ஒரு வேட்கையோட இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு பாட்டு கடையில.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ.

அந்த ஒரு ஞாபகத்தோடு இன்றைய தீரா இசை ஒரு நிறைவுக்கு வருகின்றது. அடுத்தது காற்றின் மொழி, இரவு 8 மணிக்கு மேல உங்களோட பேசுறதுக்காக பிரவீன் குமார் காத்துட்டு இருக்காரு. நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இன்னைக்கு தீரா இசையில வந்த அங்கங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். குறிப்பா உறவுகள் தொடர் கதையில இன்னைக்கு பேசின கதை உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை புரிய வச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்றைய இந்த தீரா இசைக்கு நிறைவை தந்து விடை பெறுவது தெய்வீகன் தாமரை செல்வன். உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. ஒரு நல்ல பாட்டு சுனிதா ராவ் குரல்ல வருது. நல்ல தூங்கி எழுதுறீங்க. இரவு வணக்கம்.

வணக்கம், சலாம். மலேசியா மடானி, மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பெல்ஜியத்தின் துணை பிரதமர் மேக்ஸிம் ரிவார்ட் அந்நாளை தொடங்கி மலேசியாவிற்கு 2 நாள் அலுவல் பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். அந்நாட்டின் வெளியுறவு, ஐரோப்பிய விவகாரங்கள், மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சருமான ரிவார்ட் இப்பயணத்தின் போது துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுஃபை சந்திப்பார் என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள், மது போதையில் வாகனம் ஓட்டும் வழக்குகளை கையாள்வதற்கான முனைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் புக்கிடாமான் போக்குவரத்து குற்ற புலனாய்வு செயலாக்கத்துறை JSPT ஓட்டுநர்கள், நிறுவனங்கள் உட்பட வர்த்தக வாகனங்களை உள்ளடக்கிய ஒரு விவரக்குறிப்பு அமைப்பை மேம்படுத்தும். சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களும் அவர்கள் புரியும் குற்றங்களுக்கு பொறுப்பேற்க செய்வதை உறுதி செய்யும் நோக்கத்தை இது கொண்டுள்ளதாக JSPT இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது அஸ்புல்லாலி குறிப்பிட்டார். இம்மாதம் 17ஆம் நாள் தொடங்கி 20 வரை 4 நாள்களுக்கு நடத்தப்படும் யூனிதி மர்டேகா விழாவில் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் பங்கேற்பர் என இலக்கிடப்பட்டுள்ளது. குவாலாலம்பூர் காவற்படை ஏற்பாட்டில் முதன்முறையாக 16 அமைச்சர்களுடன் இணைந்து தலைநகர் மர்டேகா சதுக்கத்தில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குவாலாலம்பூர் காவற்படை தலைவர் டத்தோ ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். போலந்து நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பிக்னியோ கெபின்ஸ்கி மீது அந்நாட்டு அரசு வழக்கறிஞர்கள் குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அவர் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய போது அதிகார முறைகேட்டில் ஈடுபட்டதாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் துறைமுகத்தில் எக்வாடரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பதப்படுத்தப்பட்ட தூனா மீன்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ கொக்கைன் போதைப்பொருளை பறிமுதல் செய்துள்ளதாக ரஷ்ய உளவு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துறைமுகத்தில் மீன்கள் ஏற்றப்பட்டிருந்த சரக்கு கொள்கலனை சோதனையிட்ட போது இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு, உலகக்கிண்ண கார்பந்து. இதன் நவுகாட் சுற்றில் வெற்றிகளுப்பில் சிறார் அனைவரும் உறங்க செல்வது உறுதி செய்யப்படும் என இங்கிலாந்து நிர்வாகி தாமஸ் துஷல் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஜனநாயக கொங்கோ குடியரசுக்கு எதிரான ஆட்டம் சவால் மிக்கதாக இருக்கும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

எப்போதும் செவ்வாய்க்கிழமைகள்ல உங்ககிட்ட பேசிட்டு வியாழக்கிழமைகள்ல மீண்டும் பேசுவேன். ஆனா நடுவுல ஒரு நாள் இருக்க புதன்கிழமைன்னு சொல்லி இன்று காற்றின் மொழியில் மீண்டும் உங்களோடு பேச உரையாட நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை நிறைய தொகுத்து எடுத்து வைத்துள்ளோம். இன்னைக்கு டிக்டாக் நேரலையும் இருக்கு, நிறைய பேச போறோம், பாடல்கள் கேட்க போறோம், தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகின்றோம். முதல் ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்கள் தொடக்க பாடல் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்களோட அந்த மெல்லிய குரலில் கொண்டு வராங்க. இது

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44.

யாசின் நிசார் மற்றும் ஹரிப்ரியா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. காற்றின் மொழியில் தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று தான் சொல்லியிருந்தோம் என்னென்ன ஆட்டங்கள், உலகக்கின் ஆட்டங்கள் இன்று நடைபெறுது, யார் யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஆட்டங்களை வெல்வதற்குன்னு. நேற்று சொன்னது எல்லாமே பளிச்சிருச்சுங்க. ஆமா, ஐவரி கோஸ்டை 3-0, ஐவரி கோஸ்டை 2-1 அப்படின்னு வீழ்த்தினாங்க. பிரான்ஸ் ஸ்வீடனை 3-0, அதோடு மெக்சிகோ ஈக்வடரை 2-0 அப்படின்ற கோல் கணக்கில் வீழ்த்திருக்காங்க. இது என்னன்னா, எல்லா உலக கிண்ணங்கள்லயும் அந்த பெரிய பெரிய கார்பந்தாட்ட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நிறைய எதிர்பார்ப்பாங்க அவங்க அணி ரசிகர்கள். இவங்க வந்து ரொம்ப நல்லா விளையாடுவாங்க இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உலக கிண்ணம்னு வந்துட்டாலே நிறைய எதிர்பாராதது நடக்கும் இல்லையா, நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். ஆனா இந்த உலக கிண்ணங்கள் அப்படி இல்லை. பிரான்சின் நட்சத்திர ஆட்டக்காரர் எம்பாப்பி, அதோடு நார்வேயின் நட்சத்திர ஆட்டக்காரர் எர்லிங் ஹாலன், இவங்க இருவரும் வந்து நேற்று வந்து கோல்களை புகுத்திருக்காங்க. அதோட அந்த கோல்டன் பூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தங்க காலனி விருது, உலக கிண்ணம் முடியும் போது இந்த தொடர்ல அதிகமான கோல்களை புகுத்தியவர் எவர் அப்படின்ற அந்த போட்டியில் இவங்க இரண்டு பேரும் முக்கிய வேட்பாளர்களா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட இணைந்து லியோனல் மெஸ்ஸியும் இருக்காரு. ஆனா அர்ஜென்டினாவுடைய அந்த 32 குழு சுற்று ஆட்டம் இன்னும் சில நாட்கள்ல வந்து நடைபெற போகின்றது இல்லையா. ஆக பார்ப்போம் யாருதான் அந்த விருதை வெல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொகுப்பில் அடுத்த பாடலை சிந்துரி விஷால் கொண்டு வராங்க. இதோ

ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீவர்த்தினி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. காற்றின் மொழியில் தெலுங்கு திரைசை பாடல்கள். சரி, இந்த தெலுங்கு திரைப்படங்கள் வெளியாவது ரொம்ப ஒரு பரபரப்பான காலகட்டம், எல்லா தெலுங்கு சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு விருந்தாக அமையும் ஒரு காலகட்டம். என்னன்னு தெரியும், இந்த சங்கராந்தி திருநாள் தான் அன்று இல்லையா? ஆனால் அந்த திருநாளுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே இந்த படங்கள்லாம் அந்த நாளில் வரப்போதுங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளிவந்த வண்ணமாகவே இருக்கும். அடுத்த வருடம் நம்ம பார்த்தோம்னா வந்து வெங்கி அட்லூரி, அனில் ரவிப்புடி, வெங்கி அட்லூரி வந்து லக்கி பாஸ்கர் இயக்கியவர், அனில் ரவிப்புடி இருக்கார் இல்லையா, இவருடைய இயக்கத்தில் வெங்கடேஷ் மற்றும் நண்டமுடி கல்யாண்ராம் இவங்க நடிக்கும் திரைப்படம், நடிகர் சிரஞ்சீவியோட திரைப்படம், அதோட நடிகர் நாகார்ஜுனாவோட திரைப்படம், நண்டமுடி பாலகிருஷ்ணாவோட திரைப்படம்னு நிறைய திரைப்படங்கள் இந்த நாளில் வெளியாக போகின்றது அப்படின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் பார்த்தோம்னா நம்ம மாஸ் மகாராஜா ரவி தேஜா இருக்கார் இல்லையா, அவரும் நடிகர் ஸ்ரீ விஷ்ணு இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு திரைப்படம் நடிக்க உள்ளதாகவும், அந்த திரைப்படத்தை இயக்குனர் ஹசித் கோலி இவர் இயக்க உள்ளதாகவும் தகவல்கள் வந்துள்ளன. கண்டிப்பா இவங்க இருவருமே வந்து இந்த பொழுதுபோக்கு நகைச்சுவை திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு பெயர் போனவங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால அந்த ஒரு வகையில தான் இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக இவ்வளவு படங்கள் வெளிவருதா, கடைசி கட்டத்தில் ஏதாவது திரைப்படங்கள் அந்த ஒரு போட்டியிலிருந்து விலகலாம், ஆனா இந்த திரைப்படங்கள் வருது அப்படின்ற அந்த ஒரு தகவலே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தெலுங்கு திரைசை தொகுப்பில் அடுத்த பாடல் கார்த்திக் மற்றும் சுமங்கலி கொண்டு வராங்க.

0: இன்றைய வணக்கம்
1: என்ன சொல்றாரு
2: எனக்கு
0: இணைந்திருங்கள்.

0: மதானி உங்களுக்காக.
1: மலேசிய பொருளக பற்று அட்டை டெபிட் கார்டு பயனர்கள் இன்று முதல் பணப்பொறிகளில் கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். 14,000 ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க இனி ஒரு ரிங்கிட் செலுத்த தேவையில்லை.
0: மதானி உங்களுக்காக.

மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் திப்பு மற்றும் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. நம்ம சமூக ஊடகங்கள்லாம் பாக்குறீங்களா, இந்த காணொலிகள்லாம் நிறைய, இந்த கலப்படம் தொடர்பான காணொலிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நிறைய சுவாரஸ்யமான அங்கங்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியில, கலப்படம் நிகழ்ச்சியில இடம்பெறவும் உள்ளது. எப்ப நடைபெறுது இந்த நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, July 4 இந்த சனிக்கிழமைங்க கூலாயில், ஜோஹர் கூலாயில் நீங்க எல்லாரும் திரளா வந்து கலந்து கொள்ளணும். கண்டிப்பா நண்பர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள்னு யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. அந்த அளவிற்கு சுவாரஸ்யம் நிறைந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். பொழுதுபோக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நம்ம மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் உங்களுக்காக நம்ம அங்க கொண்டு வரோம், கொண்டு அங்க வராங்க. மக்களோடு மக்களாக, மக்களுக்காக நம்ம மடானி அரசாங்கத்தின் உதவிகள் இருக்கு இல்லையா, நிறைய உதவிகள், அதனுடைய அணுகுமுறைகள், சேவை விவரங்கள், அதையெல்லாம் வந்து நீங்க அங்க பெறலாம். நாடி மடானி தேசிய தகவல் பரவலாக்க மையம் சமூகத்துக்கு வலுவூட்டும் ஒரு மையம்னே சொல்லலாம். இந்த அரசு தகவல்களை உடனுக்குடன் உங்களிடம் வந்து அந்த ஒரு மையம் சேர்த்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சட்டமன்றம் ஒரு நாடி அப்படின்ற இயக்கத்திலும் நீங்க பங்கு பெறலாம். அதோடு சேர்த்து நம்ம மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு இருக்காங்க இல்லையா, மித்ரா, அவங்களுடைய முகப்பும் வந்து உங்களுக்காக இடம்பெற உள்ளன. உயர்வு மடானி, கல்வி மடானி, ஆரோக்கிய மடானி, இந்த மாதிரி மித்ராவின் பல திட்டங்கள் குறித்து நீங்க அங்க தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக அதிகாரிகளே அங்க வருவாங்க, அவங்க கிட்ட இருந்து விளக்கங்களை நீங்க பெறலாம். சரிங்க, இந்த வாரம் சனிக்கிழமை குழாய் பக்கம் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க, உங்களை அங்க சந்திக்கிறோம். அடுத்த பாடல் மீண்டும் ஸ்ரேயா கோஷல் தான் கொண்டு வராங்க. நிறைய பாடல்கள் கொண்டு வராங்களா ஸ்ரேயா கோஷல் இன்னைக்கு, கேட்கலாம். இதோ தொல்லி பிரேமா, தொல்லி பிரேமா அப்படின்ற திரைப்படத்துக்காக.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப்ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
2: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகே சுதன்யா. மின்னலாசமின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்திருக்கேன்.
1: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
2: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
1: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
2: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
1: அவங்க
2: செலவே சரியா இருக்குங்க.
1: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: அன்வார் சிந்தனை தொகுப்பு நூல் வருங்கால தலைமுறையினருக்கு சிறந்த வழிகாட்டி பிரதமர் நம்பிக்கை. இணைய பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பாகும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தனது வாழ்வியல் சிந்தனைகள், கண்ணோட்டங்கள், அனுபவங்களை தொகுத்து உருவாக்கப்பட்டுள்ள ககாசான் அன்வார் இப்ராஹிம் டலாம் பிரடாபான் புடாயா பங்சா என்ற புதிய நூல் வருங்கால தலைமுறையினரின் தேசியம், தனிமனித நட்பண்புகளை கட்டி எழுப்புவதில் மிகச்சிறந்த வழிகாட்டியாக திகழும் என பிரதமர் டதோசி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலாயா பல்கலைக்கழகத்தின் மொழியியல் நிபுணர் பேராசிரியர் முனைவர் சலீனா ஜஃபார் எழுதியுள்ள இந்நூலின் கையெழுத்து பிரதியை தாம் நேரில் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்நூலின் உள்ளடக்கத்தை செம்மைப்படுத்துவதில் முதன்மை ஆலோசனை குழு நிபுணராக பங்களிப்பு வழங்கிய தேசிய மொழி அறிஞர் நிறைநிலை பேராசிரியர் டத்தோ டாக்டர் நிக் சஃபியா அப்துல் கரீமின் பங்களிப்புக்கும் பிரதமர் நன்றி கூறினார். கடந்த திங்கட்கிழமை முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்த ஷா ஆலாம் 3வது இலக ரயில் திட்டத்தை தொடர அனுமதி அளித்த பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா தமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளார். 2022 பிரதமராகவும் நிதி அமைச்சராகவும் பதவியேற்ற பின் இதற்கு முன் ரத்து செய்யப்பட்ட 5 நிலையங்களின் மறு நிர்மாணிப்புக்கு டதோஸ்ரீ அன்வார் இணங்கியதை சுல்தான் ஷராஃபுடின் சுட்டிக்காட்டினார். முன்னர் ரத்து செய்யப்பட்ட 5 நிலையங்களையும் மீண்டும் நிர்மாணிக்க தயாராக இருப்பதுடன் மக்களின் வசதியை அதிகரிக்கும் வகையில் நிலையங்கள் உட்பட LRT 3 தடங்களை சுற்றி மலிவு விலை வீடுகளை கட்டுவதற்கும் முன்மொழியப்பட்டுள்ளது. நாட்டின் இணைய பாதுகாப்பு எப்போதும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது தொழில்நுட்ப வல்லுநர்களின் பொறுப்பு மட்டுமல்ல, மாறாக அது ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு பொறுப்பாக மாறியுள்ளது. சவால்கள் நிறைந்த இன்றைய இலக்கவியல் யுகத்தில் இணைய பாதுகாப்பு தற்போது நாட்டின் பாதுகாப்பு, பொருளாதார நிலைத்தன்மை, மக்களின் நல்வாழ்வு ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது என தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் தலைமை இயக்குநர் டத்தோ ராஜா நூர் ஷிர்வான் ஜைனல் அபிடின் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாட்டின் இலக்கவியல் உருமாற்றத்தை பாதுகாப்பு உள்ளடக்கிய நிரந்தர முறையில் செயல்படுத்துவதை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கம் உறுதியாக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில மேம்பாடு நிலைத்தன்மையற்று இருப்பதால் மாநில மக்கள் கட்டாய வெளியேற்றத்திற்கு தள்ளப்படுகின்றனர் என்ற சில தரப்பினரின் கூற்றை ஜோஹர் மந்திரி பசார டத்தோ நாஃபிஸ் காசி மறுத்துள்ளார். மாறாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வளர்ச்சிகள் விரிவான திட்டமிடலால் வழிநடத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜோஹர் பொருளாதார உருமாற்ற திட்டம் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்தின் தனித்துவமான சமூக பொருளாதார அம்சங்களுக்கும் சமமான முக்கியத்துவம் அளித்து அதன் மேம்பாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். மீனவர் சிறப்பு வீடமைப்பு திட்டத்தை செயல்படுத்த இவ்வாண்டு 10 மில்லியன் ரிங்கிட்டை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. நாடு முழுவதுமுள்ள மீனவர்களின் வாழ்க்கை தரத்தையும் சமூக பொருளாதாரத்தை உயர்த்தவும் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரிய தலைவர் முகமது ஃபாயிஸ் ஃபர்ஜேல் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு புதிய வீடுகளை நிர்மாணிப்பது, தகுதியானவர்களின் வீடுகளை சீரமைப்பது ஆகியவை இதில் அடங்கும் என்றார் அவர். இந்த நிதி ஒதுக்கீட்டில் நாடு முழுவதுமுள்ள 344 மீனவர்களின் வீடுகளை சீரமைக்க 6.8 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதி பயன்படுத்தப்பட்டு வரும் வேளையில் 36 புதிய வீடுகளை நிர்மாணிக்க 3.1 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என அவர் விவரித்தார். பெல்ஜியம் துணை பிரதமர் மேக்ஸிமின் பிரிவாட் நாளை முதல் மலேசியாவுக்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொள்ள உள்ளார். அந்நாட்டின் வெளியுறவு, ஐரோப்பிய விவகாரங்கள், மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சருமான பிரிவாட் தனது பயணத்தின் போது துணை பிரதமர் டதோசரி ஃபடிலா யூசுஃபை சந்திப்பார். இந்த சந்திப்பின் போது மலேசிய பெல்ஜியம் இடையிலான தற்போதைய இருதரப்பு உறவுகளின் நிலை குறித்து மறு ஆய்வு செய்யப்படும். மேலும் புதிய துறைகளில் இவ்விரு நாடுகளின் மதிப்பு, குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அரிய கனிமங்கள், ஹலால் துறைகள் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய இரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். இரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: ஈரான் அமெரிக்கா இடையே அண்மையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை தொடர்ந்து அவ்வட்டாரத்தில் பதற்றத்தை தணிக்கவும் அமைதி பேச்சுகளை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தவும் டோஹாவின் சமரச பேச்சாளர்கள் முன்னிலையில் இரு நாடுகளும் மறைமுக பேச்சுகளை நடத்தவுள்ளன. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட தங்களின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க தங்களது அதிகாரிகளை அனுப்பவுள்ளதாக இருதரப்பும் தெரிவித்துள்ளன. எனினும் அமெரிக்காவுடன் எவ்வித நேரடி சந்திப்புகளும் நடைபெறாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் நிலையில் நடத்தப்படும் இந்த விவாதங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நுணுக்கமான விவகாரங்களில் கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் சுவிட்சர்லாந்தில் எட்டப்பட்ட முன்னேற்றத்தின் அடிப்படையில் அது அமையும். போலந்து நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பிக்னியூ கெபென்ஸ்கி மீது அந்நாட்டு அரசு வழக்கறிஞர்கள் குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அவர் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய போது அதிகார முறைகேட்டில் ஈடுபட்டதாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய புகாரை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கெபென்ஸ்கி தனது அதிகார வரம்பை மீறி செயல்பட்டாரா அல்லது நீதிமன்ற செயல்பாடுகளை பாதிக்கும் வகையில் தனது கடமைகளை செய்ய தவறினாரா என்பதை அந்த விசாரணை தீவிரமாக ஆராயும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் துறைமுகத்தில் எக்வாடரிலிருந்து சட்டபூர்வமாக இறக்குமதி செய்யப்பட்ட பதப்படுத்தப்பட்ட தூணா மீன்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 500 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளதாக ரஷ்ய உளவு நிறுவனம் FSB தெரிவித்துள்ளது. அத்துறைமுகத்தின் மீன்கள் ஏற்றப்பட்டிருந்த சரக்கு கொள்கலனை சோதனையிட்ட போது இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இது லத்தீன் அமெரிக்காவிலிருந்து ரஷ்யாவிற்கு பெரும் அளவிலான போதைப் பொருளை கடத்தும் பன்னாட்டு போதைப் பொருள் கடத்தல வலையமைப்பின் ஒரு பகுதி என FSB கூறியுள்ளது. மேலும் இக்கும்பலை இயக்கி வந்ததாக சந்தேகிக்கப்படும் ரஷ்ய நாட்டினரையும் அது கைது செய்துள்ளது. அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் அதன் 4வது தரவு மையம் ஜெர்மனி நகரில் நிறுவப்படும் என அறிவித்துள்ளது. வட ரைன் வெஸ்ட்ஃபாலியா மாநிலத்தில் உள்ள கிரீன்பிராட்ஸ் என்ற பகுதியில் ஓரிடத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2030 தொடக்கத்தில் அந்த தரவு மையம் செயல்பட தொடங்கும். முன்னதாக ஃப்ராங்க்ஃபர்ட் பகுதியில் உள்ள அந்நிறுவனத்தின் தளத்தை விரிவுபடுத்தவும் 2024 தொடங்கப்பட்டு 3 திட்டங்களுக்கும் 3.65 பில்லியன் டாலரை மைக்ரோசாப்ட் முதலீடு செய்துள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து அதன் நாக் அவுட் சுற்றில் வெற்றிகளைப்பில் சிறார் அனைவரும் உறங்கச் செல்வது உறுதி செய்யப்படும் என இங்கிலாந்து நிர்வாகி தாமஸ் துஷல் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஜனநாயக கொங்கோ குடியரசுக்கு எதிரான ஆட்டம் சவால் மிக்கதாக இருக்கும் என்ற எச்சரிக்கையையும் அவர் வெளியிட்டுள்ளார். இங்கிலாந்து நேரப்படி மாலை 5 மணிக்கு அந்த ஆட்டத்தை அந்நாட்டு மக்கள் காணலாம். இந்நிலையில் தமது அணியினர் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவர் என்ற உறுதியையும் தாமஸ் வழங்கியுள்ளார். அன்வார் சிந்தனை தொகுப்பு நூல் வருங்கால தலைமுறையினருக்கு சிறந்த வழிகாட்டி, பிரதமர் நம்பிக்கை. இணைய பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பாகும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1971 இன்றைய நாளில் பிரதமர் துன் அப்துல் ரசா தலைமையில் தேசிய ஒற்றுமை மன்றத்தின் முதல் கூட்டம் கொல்லம் போர் துங்கு அப்துல் ரஹ்மான் மண்டபத்தில் நடைபெற்றது. நிரந்தர உறுப்பினர்கள் 48 பேரில் 42 பேர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தேசிய ஒற்றுமை மன்றத்தின் பெயர் தேசிய ஒற்றுமை ஆலோசனை மன்றம் என மாற்றப்பட்டது. அதேபோல் மாநில மாவட்ட நிலைகளில் செயல்பட்ட முஹிபா மன்றங்களின் பெயர்கள் முறையே மாநில மாவட்ட நல்லிணக்க குழுக்கள் என மாற்றப்பட்டன. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாளர் நியமனம் தொடர்பான சிக்கல்கள், அவற்றுக்கும் புதிய பொருளாதார கொள்கைக்குமான தொடர்பு, உட்புற பகுதிகளில் வாழும் மக்களிடையே கம்யூனிஸ்ட் செல்வாக்கு குறித்த புகார்கள் ஆகியவை இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. மேலும் நாட்டின் முக்கிய இனங்களின் அடிப்படையில் அரசு துறைகளில் உள்ள பதவிகளின் புதுப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்களை வழங்குமாறு தேசிய ஒற்றுமை துறைக்கு கூட்டம் அறிவுறுத்தியது. தேசிய ஒற்றுமை தொடர்பான விவகாரங்களை ஆராய்வதும் ஒற்றுமைக்கு இடையூறாக உள்ள சிக்கல்களை விவாதிப்பதும் தேசிய ஒற்றுமை வலுப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை அரசாங்கத்திடம் முன்வைப்பதும் இம்மன்றத்தின் முக்கிய பொறுப்புகளாகும்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம். அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரில் ஒருவராகவும் இறை நம்பிக்கையாளர்களின் தாயாகவும் இருக்கின்றார்கள். அவர்களின் குடும்பம் உன்னதமான குடும்பம் என்று போற்றப்படுவதற்கு முக்கிய காரணம் அவர்களின் சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் இஸ்லாத்தின் தூண்களாக விளங்கியதே ஆகும். நபிகளாரின் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியான உம்மு ஃபதல் அவர்களின் கணவர் ஆவார்கள். அவர்களின் மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறும் பொழுது குர்ஆன் விரிவுரையாளர்களில் மிகச் சிறந்தவரும் மிக நேர்த்தியானவரும் ஆவார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. காலித் பின் வலீத் அவர்களும் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியின் மகனாவார். இப்படிப்பட்ட பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்தான் அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்னை அவர்கள் நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்ராவின் போது நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் செய்து கொண்டார்கள். மிகச்சிறந்த ஞாபக சக்தியை பெற்றிருந்த காரணத்தினால் இறைத்துதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபி மொழிகளை நன்கு மனனமிட்டிருந்தார்கள். 76 நபி மொழிகளை அறிவித்திருக்கின்றார்கள். அன்னை அவர்கள் பெண்கள் சம்பந்தமான வினாக்களுக்கு விடையாக பல ஹதீஸ்களை அறிவித்து உள்ளார்கள். சஹீஹ் புகாரி நபிமொழி தொகுப்பில் அன்னையின் மூலம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு நபிமொழியில் ஒருவர் இறைத்துதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், இறைத்துதர் அவர்களே, வெண்ணெய் கட்டியில் எலி விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். அதற்கு எலியையும் அது விழுந்த இடத்தையும் சுற்றில் உள்ள பகுதியில் உள்ளவற்றை எரிந்துவிட்டு மீதி உள்ளவற்றை உண்ணுங்கள் என்று கூறினார்கள் நபி அவர்கள். முஸ்னத் அபு யாலா, முஸ்லிம் அபு தாவூத் மற்றும் நஸஈயில் அன்னையின் பெயரை கொண்டு ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி ஆவார்கள். உங்களது ஒருவரது பாத்திரத்தில் ஈ விழுந்துவிட்டால் அதை அவர் அதிலேயே முக்கி அமிழ்த்தட்டும், பிறகு அதை வெளியே எடுத்துவிட்டு அந்த பானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏனெனில் ஈயின் இரண்டு இறக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் உள்ளது என்று அறிவித்திருக்கின்றார்கள். இதை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இரண்டு ஹதீஸ்களில் முதலாவதாக கூறியது எலி பற்றிய ஹதீஸ். அதாவது எலி வெண்ணெய் கட்டியில் விழும்போது வெண்ணெய் என்பது திடப்பொருள், எனவே அது விழுந்த இடத்தில் இருக்கும் அதை மட்டும் நீக்கிவிட்டு மற்றவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த ஹதீஸ் குடிக்கக்கூடிய பானங்களில் விழக்கூடிய ஈ பற்றிய ஹதீஸ். இது நமக்கு கேட்பதற்கு வித்தியாசமாக இருக்கின்றதல்லவா? ஏனென்றால் பானம் திரவப்பொருள். திரவப்பொருளில் ஒரு ஈ விழுந்துவிட்டால் நாம் மிகவும் அருவறுக்கத்தக்க செயலாக அதை நினைப்போம். ஆனால் அல்லாஹுவின் தூதர் இவ்வாறு அறிவித்திருக்கிறார்கள், அதன் இரண்டு இறக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் உள்ளது என்று. பொதுவாக ஈயானது அசிங்கமான சுகாதாரக்கேடான இடங்களிலும் கழிவுப் பொருட்கள் தேங்கும் இடங்களிலும் அதிகம் இருக்கும். ஈ கிருமி தாக்குதலுக்குரிய இடங்களில் வசித்தாலும் கிருமிகளினால் ஈக்கள் இறப்பதில்லை. அமெரிக்காவின் கர்னல் பல்கலைக்கழகம் 6 பெண் ஈக்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு 15,345 ஜீன்களை பிரித்து வகைப்படுத்தினார்கள். வீட்டு ஈயின் நோய் எதிர்ப்பு ஜீன்கள் மிக அதிக அளவில் இருப்பது ஆய்வாளர்களை ஆச்சரியப்படுத்தியது. மேலும் ஈயினால் சுமார் 100 வகையான நோய் கிருமிகள் பரவுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் ஈக்களின் உடலிலே அல்லாஹ் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை வைத்திருப்பதால் தான் அவை பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளால் தாக்கப்படுவதில்லை. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஈயின் நோய் எதிர்ப்பு ஜீன் மற்றும் விஷமுறிவு ஜீன்களை தனியாக பிரித்தெடுப்பதன் மூலமாக மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களை தடுப்பதற்கும் கூட இந்த மருந்தை பயன்படுத்த முடியும். மற்றும் சுகாதார கேடான இடங்களில் உருவாகும் கிருமிகளை கட்டுப்படுத்தவும் இவை பெரிதும் பயன்படும் என்று கூறுகின்றார்கள். ஈயின் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க அந்த ஜீன்கள் மனிதர்களுக்கு பயன்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் இன்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அன்று சொன்னது இன்று அறிவியல் அறிஞர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது அல்லவா? நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு சுவனமலர்கள் நிகழ்ச்சியை செவிமடுப்போம்.

நல்லது நேயர்களே, ஈ பற்றிய கேள்விப்படாத வித்தியாசமான அறிவியல் முடிவை பற்றி நாம் கேள்விப்பட்டோம் அல்லவா? மற்றும் ஒரு செய்தியாக அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் காலையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்பட்டார்கள். அதே போன்றே மாலையிலும் பதட்டமாகவும் கவலையாகவும் காணப்பட்டார்கள். மறுநாளும் அவர்கள் கவலை தோய்ந்த முகத்துடனே காணப்பட்டார்கள். அப்பொழுது, உங்களை கவலைப்பட செய்தது என்ன என்று மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வினவினார்கள். அதற்கு, வானவர் தலைவர் ஜிப்ரயில் அலைஹி வஸலாம் அவர்கள் என்னை வந்து சந்திப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் வருவதாக கூறி சென்ற நேரம் கடந்தும் இன்னும் வரவில்லை. இவ்வாறு என்றுமே நிகழ்ந்ததில்லை என்று கூறினார்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த படுக்கைக்கு கீழாக நாய்க்குட்டி ஒன்று படுத்திருந்தது. அதை பார்த்த பொழுதுதான் நபி அவர்கள் அதை விரட்டி விடும்படி கூறினார்கள். அந்த நாய்க்குட்டியை அப்புறப்படுத்திவிட்ட பின்பு அது படுத்து இருந்த இடத்தை தண்ணீரை கொண்டு கழுவி விடப்பட்டது. தண்ணீரை கொண்டு 7 முறை கழுவி விட்ட பின்பு உடனே ஜிப்ரயில் அலைஹி வஸலாம் அவர்கள் வருகை தந்துவிட்டார்கள். பின் ஜிப்ரயில் அலைஹி வஸலாம் அவர்களிடம் தாங்கள் கூறி சென்ற நேரத்திற்கு வராததன் காரணம் என்ன என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, அதற்கு ஜிப்ரயில் அலைஹி வஸலாம் அவர்கள், நாயும் உருவப்படங்களும் எங்கே இருக்கின்றனவோ அங்கு வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று பதிலளித்தார்கள். நபி அவர்கள் எதை கூறினாலும் அதை கேட்டு அதன்படியும் அதற்கு மேலாகவும் அமலை செய்பவர்களாக இருந்தார்கள் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி அவர்களின் இந்த சம்பவத்தின் காரணமாக அன்னை அவர்கள் நாய் மற்றும் உருவங்கள் பொறித்த எதையும் வீட்டிற்குள் சேர்ப்பதில்லை. நாமும் இக்காலத்தில் நம் சொந்த பந்தங்கள், நம் உறவினர்கள் அல்லது நாமே நினைவாக எடுத்துக்கொண்ட எத்தனையோ புகைப்படங்களை நம் வீட்டின் நுழைவாயிலில் மாட்டி வைத்து அழகு பார்க்கின்றோம். எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கின்றனவோ அந்த வீட்டில் வானவர்கள் நுழைவதில்லை. பரக்கத்துடைய மலாய்க்கத்துமார்கள் நுழைவதில்லை. ரஹ்மத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் நம் வீட்டிற்குள் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நாய் மற்றும் உருவப்படங்களை நாம் வைப்பதை தவிர்க்க வேண்டும். நபி அவர்களின் வாக்கை அப்படியே ஏற்று நடக்கக்கூடியவர்களாக அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், நான் என்

0: இருந்தால் என்னுடைய உம்மத்துக்களை தினமும் ஐவேளையும் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கும்படி ஏவியிருப்பேன் என்று கூறினார்கள். அதாவது என்னுடைய உம்மத்துக்களின் நேரம் மற்றும் அவர்களுடைய வேலை பளுவின் காரணமாக நான் சொல்லுவது அவர்களுக்கு சிரமமாக இருக்குமோ என்று நினைத்தே நான் அவர்களை தினந்தோறும் ஐவேளையும் அல்லது ஒளி செய்யும் பொழுதெல்லாம் இஸ்வாக் செய்யும்படி நான் ஏவவில்லை என்ற அடிப்படையில் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை கேட்டதில் இருந்து அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிஸ்வாக் செய்வதை தன் வாழ்நாள் முழுவதும் தொடர் படியாக செய்து வந்தார்கள். கேட்ட அன்றிலிருந்து அவர்கள் வஃத் வரையிலும் எப்பொழுதெல்லாம் ஒது செய்வார்களோ அப்பொழுதெல்லாம் மிஸ்வாக் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் பல் ஈறுகளில் இருந்து இரத்தம் வந்துவிடும் அளவுக்கு அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அந்த அளவிற்கு கணவருக்கும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 51 வருடம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக இருந்த நேரத்தில் மரணமடைந்தார்கள். மக்காவில் வைத்த அன்னை அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அவர்கள் மனம் நிலை கொள்ளாமல் எதையோ நினைத்து ஏங்குவதை பார்த்த அவர்களின் உறவினர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை மைமுனா அவர்களை மனம் முடித்த அந்த மக்கத்து புறவெளிக்கு சரஃப் என்ற இடத்திற்கு அன்னை அவர்களை அழைத்து சென்ற பொழுது அன்னை அவர்களின் உயிர் அவ்விடத்தில் பிரிந்தது. எந்த இடத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து திருமண வாழ்வை மேற்கொண்டார்களோ அந்த இடத்திலேயே அன்னை அவர்களின் உயிர் பிரிந்தது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை ஏற்க அன்னை அவர்களுக்கு ஜனாசா தொழுகை இறுதி தொழுகை நிறைவேற்றப்பட்டு கண்ணியமான முறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களின் மறுமை வாழ்வை பிரகாசமாக வைத்திருப்பதைப் போல அல்லாஹ் நம்முடைய வாழ்வையும் சிறப்பாக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: நினைத்தேன்.
1: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. உங்களுக்காக மீண்டும் கலப்படம் ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். எஸ்பி சரண் மற்றும் சுமங்கலி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, ஃபீஃபா உலக கிண்ணத்தின் 32 குழு சுற்று ஆட்டங்கள் இன்றும் பார்த்தோம்னா, அதாவது நாளை இன்று அதிகாலை தொடங்கி நள்ளிரவு தொடங்கி 3 ஆட்டங்கள் நடைபெற உள்ளது. முதல் ஆட்டம் பார்த்தோம்னா இங்கிலாந்திற்கும் கொங்கோ நாட்டிற்கும் இட்ஸ் கம்மிங் ஹோம் அப்படின்ற இந்த ஒரு வாசகத்தை நீங்கள் சமூக ஊடகங்களில் நிறைய பார்த்துருக்கலாம். மீண்டும் வீட்டுக்கு வருகின்றது அப்படின்னு என்னென்ன பார்த்தோம்னா, இந்த இங்கிலாந்து இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து இந்த கார்பந்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கார்பந்து உருவாகுவதற்கு முக்கியமான சில ஒரு நாடுகளில் முக்கியமான நாடு அப்படின்னு இங்கிலாந்து சொல்லலாம். ஆனா வந்து அவங்க 1966 ஆண்டிற்கு பிறகு மீண்டும் வந்து உலக கிண்ணத்தை வெல்லவே இல்லை. அந்த ஒரு வருடத்துல தான் அந்த ஒரு கிண்ணத்தை வென்றிருந்தாங்க. அதனால வந்து வருது வருதுன்னு நிறைய வருடங்களா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வருடமும் அதுதான் சொல்றாங்க. இங்கிலாந்திற்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இந்த குழு சுற்றில் ஒரு சுலபமான அணின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து கொங்கோ நாட்டை வந்து அவங்க எதிர்கொள்றாங்க. இந்த ஆட்டம் நள்ளிரவு 12 அதோட அதிகாலை 4 பெல்ஜியம் செனகல் நாட்டை வந்து எதிர்கொள்றாங்க. பெல்ஜியம் வந்து ஒரு பலம் பொருந்திய அணி, ஆனாலும் வந்து செனகலும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காங்க இந்த உலக கிண்ணத்துல. அதுவும் வந்து ஆவலா காத்துட்டு இருக்கிற ஒரு ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதோடு நாளை காலை 8 அமெரிக்கா USA அவங்க போஸ்னியா நாட்டை எதிர்கொள்றாங்க. இந்த ஒரு ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறுவதால் சொந்த நாட்டிலேயே விளையாடுவதால் கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம் இல்லையா அந்த நாட்டுக்கு. இந்த ஆட்டத்தை வந்து USA தான் வெல்வாங்க அப்படின்னு அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த சில வருடங்களில் இவங்களுடைய ஆட்டங்கள் வந்து உலக கிண்ணத்துல பெரிதளவிற்கு பேசப்படவில்லை என்றாலும் இந்த முறை சொந்த நாட்டில் ஆடுவதால் இந்த உலக கிண்ண ரசிகர்களின் அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஆவல் இந்த ஒரு நாட்டுக்கும் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரி, பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த உலக கிண்ணம் தொடர்பான தகவல்களை RTM-இன் அனைத்து வானொலி நிலையங்களிலும் நீங்க செவிமடுக்கலாம். ஒரே உணர்வு, 1 மில்லியன் கரவொலி. அடுத்த பாடல் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற திரையிலிருந்து இதோ.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

அடை மழை காலம் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம் ஹரிஹரன் அவருடைய குரலில். சரிங்க, இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் உருவெடுத்து நிறைய வந்துட்டு இருக்கு. நம்ம பேசும்போது இந்த வார்த்தைகள் குறிப்பிட்டுட்டே இருக்கும். அதில் இன்னொரு வார்த்தை இன்ஃப்ளூயன்சர் போலவே என்னன்னா ஸ்ட்ரீமர். இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்பவே பிரபலமா இருக்கு. ஸ்ட்ரீமர் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் மேல் நாடுகள்ல, முக்கியமா அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல, ஐரோப்பா நாடுகள்ல ரொம்பவே பிரபலமா இருக்கு. இவங்க யார் ஸ்ட்ரீமர் அப்படின்னு பார்த்தோம்னா நேரலையா அவங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை வந்து நமக்கு வந்து நேரலையா இணையத்துல வந்து காண்பிச்சுட்டே இருப்பாங்க. முக்கியமா பொழுதுபோக்கு, இசை, கல்வி, பயணம், அவங்களோட அன்றாட நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி உள்ளடக்கங்களை நமக்கு நேரலையா வழங்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட பார்த்தோம்னா உலக கிண்ணத்தில் இப்ப உலகம் முழுவதும் ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீமர் ஐ ஷோ ஸ்பீட் அப்படின்னு இவரை வந்து சொல்றாங்க. இவர் வந்து ரொம்ப நகைச்சுவையா, ரொம்ப ஆக்ரோஷமா அவருடைய நேரலையில் அவரை பின்தொடர்பவர்கள் கூட அவர் வந்து தொடர்பு கொண்டுட்டே இருப்பார். அந்த வேலையில பார்த்தோம்னா அந்த நேரலையில் நம்ம கருத்துக்களை கூட தெரிவிக்கலாம். ஆக இதுதான் வந்து மேல் நாடுகளில் வளர்ந்து வரும் ஒரு முக்கிய கலாச்சாரமா மாறிட்டு இருக்கு. ட்விட்ச் அப்படின்ற இந்த ஒரு இணையதளம் இருக்கு. இது ஒரு செயலியாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த ஒரு செயலியில, இந்த ஒரு இணையதளத்துல தான் அதிகமான ஸ்ட்ரீமர்களை நம்மளால பார்க்க முடியும். அவங்களோட உள்ளடக்கங்களையும் நம்ம அங்க பார்க்கலாம். யாருக்கு தெரியும், கூடிய விரைவில் நம்ம மின்னலில் கூட ஒரு ஸ்ட்ரீம் நேரலை வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கின்றது. சரிங்க, அடுத்த பாடல் மீண்டும் ஒரு நம்ம மண்ணின் மைந்தர்களின் பாடலை தான் கேட்க போகின்றோம். ஷர்மிளா மற்றும் ஆர் சிவா கொண்டு வராங்க யாது மாகி. இது

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 2026 இணைய குற்றச்செயல் சட்ட வரைவு இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இணைய குற்றங்கள் தொடர்பான 61 பிரிவுகளை கொண்டுள்ள இந்த சட்ட வரைவு 48 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு பெரும்பான்மை ஆதரவோடு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் எந்தவோர் அதிகார தரப்புக்கும் வரம்பற்ற அதிகாரங்களை வழங்கவில்லை என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் அமிடி தெளிவுபடுத்தினார். லெபனானுக்கான மலேசிய தூதர் அன்வர் உட்ஜீர் தொடர்பு அமைச்சர் டத்தோஃபாமி ஃபடிலே இன்று மரியாதை நிமித்தம் சந்தித்தார். இரு நாடுகளுக்கான உறவை தொடர்ந்து வலுப்படுத்தவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் பன்னாட்டு அரங்கில் நாட்டின் நலன் சார்ந்த நிலவரங்களை ஆராயும் நோக்கில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக டத்தோஃபாமி தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். மலேசிய, தாய்லாந்து, வேளாண் மீன் தயாரிப்புகள் சார்ந்த ஏற்றுமதி தடைகள், சந்தை அணுகல் உள்ளிட்ட பல்வேறு வர்த்தக சிக்கல்களுக்கு தீர்வு காண மலேசியாவும் தாய்லாந்தும் ஒப்புக்கொண்டுள்ளன. இரு நாடுகளுக்கு இடையே உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட வேளாண் உணவுத்துறையை வலுப்படுத்தும் முயற்சியாக அந்நாட்டு அமைச்சருடன் நடத்தப்பட்ட சந்திப்பில் இவ்விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். 8 மாதங்களுக்கு முன் 643 பேரின் உயிரை பறித்த சூறாவளியால் அறிவிக்கப்பட்ட அவசர காலத்தை இலங்கை அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் அந்நாட்டை தாக்கிய டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் மேற்கொள்ள அந்த அவசர காலம் நீட்டிக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் நலிண்டா ஜயாதிசா குறிப்பிட்டார். ஜனநாயக கொங்கோ குடியரசில் பரவியுள்ள இபோலா தொற்று 10,000 மேற்பட்ட வேலைகளுக்கு மறுட்டலை விடுத்துள்ளதோடு ஆப்பிரிக்காவிற்கு 3.6 மில்லியன் டாலர் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. இத்தொற்று 985 மக்களை வறிய நிலைக்கு தள்ளி சமூக பொருளாதார நெருக்கடியை தூண்டும் என அது கூறியது. விளையாட்டு. உலக கிண்ண கார்பந்து சிறந்த 16 பட்டியலில் இணைவதற்கான 3 ஆட்டங்கள் நாளை நடைபெறும். நள்ளிரவு 12 மணிக்கு இங்கிலாந்து ஜனநாயக கொங்கோ குடியரசுடன் பொருதும். ஜி குழு நிலையில் அதிகாலை 4 மணிக்கு பெல்ஜியம் செனிகலை சந்திக்கும் நிலையில் காலை 8 மணிக்கு அமெரிக்கா போஸ்னியா ஹெர்சகோவினாவை எதிர்கொள்ளும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் மட்டும் இணையவில்லை, உங்களோட டிக்டாக் நேரலையிலும் இணைந்தாச்சு. நம்ம நேயர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இன்று 10க்குள்ள நம்பர் 1 சொல்லுங்க. அங்கம் உங்களுக்காக 10 பாடல்களை நம்ம தொகுத்து எடுத்து வைத்துள்ளோம். என்ன மாதிரி பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 பாடல்களும் 10 இசையமைப்பாளர்களால் இசையமைக்கப்பட்ட பாடல்கள். இப்போ உள்ள இசையமைப்பாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த கோட் ஆல்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க சமூக ஊடகங்கள் அப்படின்னு. என்னன்னு பார்த்தோம்னா, கோட்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அவங்க இசையமைத்ததுலேயே ஆக சிறந்த ஒரு திரைப்பட பாடல்கள். அதாவது அந்த ஒரு திரைப்படம் என்ன திரைப்படம், அதிலிருந்து ஏதாவது ஒரு பாடலை உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்யலாம் அப்படின்னு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, டிக்டாக் நேரலையில் நீங்கள் இணைந்தவுடன் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளும் கேட்போம். யாராவது கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல்களை ஒளிபரப்புவோம். ஆனால் டிக்டாக் நேரலையில் மட்டும்தான். சரியா, நம்ம ஆரம்பத்திலே கேட்டிருந்தோம் ஏதாவது ஒரு எண்ணம் சொல்லுங்க அப்படின்னு. நம்ம நேயர்கள் எல்லாம் 5 அப்படின்ற எண்ணம் சொல்லியிருந்தாங்க. 5ல யார் இருக்காங்கன்னா, நம்ம தலைவர் ஏ ஆர் ரஹ்மான் அவரது இசையில் வினை தாண்டி வருவாயா திரையில் இருந்து ஒரு பாடல் இதோ.

ஏழு அப்படின்ற எண்ணில் இருந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். ஜி வி பிரகாஷ் இசையமைத்தது ஆடுகளம் திரையில் இருந்து. சரிங்க, அடுத்த எண் இரண்டு அப்படின்னு நம்ம நேயர்கள் எல்லாம் விரும்பி கேட்டிருந்தாங்க. இரண்டுல உள்ளவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா. இவர் இசையமைத்த சிறந்த ஒரு திரைப்படமா, நிறைய திரைப்படம் இருக்க, எப்படி ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு திரைப்படம் தான். ஆனா சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் இந்த ஒரு திரைப்படத்தை பற்றி, இதன் பாடல்களை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசிட்டு இருப்பாங்க இப்போதும். அதனால இந்த ஒரு திரைப்பட பாடலை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். யுவன் சங்கர் ராஜா குரலிலேயே இந்த பாடலை கேட்க போறோம். கூடவே தன்வியும் சேர்ந்து இந்த பாடலை கொண்டு வராங்க. இதோ

ஹிப் ஹாப் தமிழா அவர் இசையமைத்த திரையிலிருந்து இன்று நேற்று நாளை அந்த திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, அடுத்த ஒரு எண்ணுக்கு இன்னும் டிக்டாக் நேரலையில் ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த 10 அப்படின்ற இந்த எண்ணுக்கு 50 வாக்குகள் வந்தா ஒளிபரப்புறேன்னு நான் பேசிட்டு இருக்கும் போதே 50 வாக்குகளை அழிச்சிட்டாங்க. 10 அப்படின்ற எண்ணில் உள்ள பாடல் சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசையில் குக்கு அப்படின்ற திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்கலாம். இதோ

பத்துக்கும் ஒன்றுக்கும் போட்டி, இந்த எண்களுக்கு மத்தியில் இந்த ஒன்றுக்கும் நிறைய வாக்குகள் தாங்க வந்திருந்தது. ஒன்றுல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இவர் தான் வந்து நம்ம ரசிகர்கள் மத்தியிலும் சரி, இந்த ஜென்ஜி மத்தியிலும் சரி, முதலாம் இடத்தில் உள்ளார். அதனாலேயே ஒன்று அப்படின்ற எண்ணில் வைத்துட்டோம். இவர் இசையமைத்த டியூட் அப்படின்ற அந்த திரைப்படம் இருக்கு இல்லையா, அதில் நிறைய பாடல்கள் உங்களுக்கே தெரியும், ஊரும் பிளட், சிங்காரி, இதெல்லாம் வெளிவந்த போது ரொம்ப பிரபலமாக இருந்தது, சமூக ஊடகங்களிலும் சரி ஒளிபரப்பிலும் சரி. ஆனால் நேரம் ஆக ஆக காலங்கள் அப்படி கடந்தோட இந்த இரண்டு பாடல்களை விடவும் வேறு ஒரு பாடலை அதிகமாக சிலாகிக்கிறாங்க எல்லாரும் சமூக ஊடகங்களில். அந்த டூட் படத்திலிருந்து அந்த பாடலை தான் கேட்க போகிறோம். ஒன்று அப்படின்ற எண்ணில் இருந்தது சாய் அபயங்கர். இந்த பாடலை பாடியதும் அவர் தான் கூடவே திப்பு, மோஹித் சௌஹான் எல்லாரும் இணைந்தே கொண்டு வராங்க. இதோ

நம்ம நேயர்கள் எல்லாரும் கேள்விகளுக்கு விடை அளிக்கிறாங்க டிக்டாக் நிரலையில. அதோட எங்க போறாங்கன்னே தெரியல, காணாம போயிடுறாங்க. ஆனா முதல் முறையா ஒரு கேள்விக்கு நம்ம வான்மதி சரியான விடையை அளித்து அவங்களோட விருப்ப பாடல் ஒன்றையும் கேட்டிருக்காங்க. என்ட்ரியா கொண்டு வரும் ஒரு பாடல், அந்த பாடலை கேட்டுட்டு அதன் பிறகு மீண்டும் நம்மளுடைய அந்த எண் விளையாட்டு இருக்கு இல்லையா, அதை தொடலாம். இன்னும் வந்து மூன்று எண்கள் தான் மீதம் இருக்கின்றது, அதில் 3, 4, 8. முத வான்மதி கேட்ட பாடலை கேட்டுட்டு வரலாம். கோவா திரையிலிருந்து இது.

டி இமான் இசையில் கும்கி திரையில் இருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். எட்டு அப்படின்ற எண்ணில் இருந்த பாடல். இன்னும் வந்து 3, 4 இந்த 2 எண்கள் தான் பாக்கி இருந்தது. அதனால நம்ம டிக்டாக் நேரலையில நம்ம நேயர்கள்ட்ட நானே கேட்டிருந்தேன், 3 அப்படின்ற எண்ணில் எந்த இசையமைப்பாளர் இருப்பார் அப்படின்னு கேட்டிருந்தேன். சரியா சொல்லிட்டாங்க. என்ன திரைப்படமா இருக்கும் அப்படின்னு கேட்டேன், அதையும் சரியா சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த எண்ணே ஒரு கதை சொல்லுது இல்லையா. கண்டிப்பா அவர் இசையமைத்த முதல் திரைப்படம் இது. அதுல இருந்தே ஒரு பாடலை கேட்கலாம். இதோ

நான்கு அப்படின்ற எண்ணில் இருந்த கடைசி பாடல் தாங்க அது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் அந்த ஒரு பாடலை கேட்டோம். நம்ம டிக்டாக் நேரலையில் இணைந்திருந்து நம்ம கூட இவ்வளவு நேரம் எண்களை சொல்லி கேட்டு நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். சரி, இன்னொரு இசையமைப்பாளர் இருக்காரு, ஆனால் அவரை 10 எண்களில் நம்ம அடக்கவே இல்லை. சரி, அதான் கடைசி பாடலா அவருடைய ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை உங்களுக்கு ஒளிபரப்பலான்னு சொல்லி ஷான் ரோல்டன் இசையில் குட் நைட் அப்படின்ற திரையிலிருந்து இதோ

0: ஆரம்பிக்கலாமா?
1: சிங்கப்பூர்
0: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
2: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
2: சரி, அப்ப நானும் ரேப் பண்ணிக்கிறேன்.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
3: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
3: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
3: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். உலக உடற்கட்டழகர் சகாப்தம் டெக்ஸ்டர் ஜாக்சனை நேரில் சந்தித்தது குறித்து தனது மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பகிர்ந்து கொண்டுள்ளார். ஜாக்சனுடனான சந்திப்பு தனக்கு பெரும் ஊக்கத்தை அளித்துள்ளதோடு உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று உடற்பயிற்சி செய்யும் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக முகநூல் பதிவின் வாயிலாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். லெபனானுக்கான மலேசிய தூதர் அன்வார் உட்ஜீர் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடிலை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். இருவழி உறவுகளை வலுப்படுத்தும் பணிகள், கருத்து பரிமாற்றம், நடப்பு பன்னாட்டுச் சூழலில் மலேசியாவின் பங்களிப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக டத்தோ ஃபாமி முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் சுகாதார பாதுகாப்பு செயலாக்கத்தை சிறு நடுத்தர தொழில் முனைவோர் சுமையாக கருதக்கூடாது, மாறாக நாட்டின் பாதுகாப்பான பணிச்சூழலை வலுப்படுத்தும் முனைப்பின் முதலீடாகும் என மலேசிய வேலையிட சுகாதார பாதுகாப்பு சங்க தலைவர் டத்தோ அகமது ஃபக்ருல் அன்வார் இஸ்மாயில் குறிப்பிட்டார். இவ்விவகாரம் தொடர்பில் சிறு நடுத்தர தொழில் முனைவோரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது சிக்கலாக உள்ளது என்றார் அவர். நாட்டின் 7 மாநிலங்களில் பின்னிரவு 1 மணி வரையில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்வதோடு பலத்த காற்றும் வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா கணித்துள்ளது. கடா, பேரா, கிளாந்தான், திருங்கானு, பஹாங், ஸ்லாங்கூர், சபா ஆகிய மாநிலங்களில் இந்நிலை ஏற்படும் என மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே டோஹாவில் நடைபெற்று வரும் மறைமுக பேச்சின் முன்னேற்றத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெகுவாக பாராட்டினார். அண்மைய நிலவரப்படி ஈரானின் அணுவாயுத ஒழிப்பு நடவடிக்கை மிகச்சீராக நடைபெறும் வேளை இரு தரப்புக்கும் இடையிலான பேச்சு சுமூகமாக முடிந்துள்ளதை ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தொண்டு நிறுவனம் ஒன்று பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் தரப்பினருக்கு நிதியுதவி வழங்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றஞ்சாட்டியுள்ளது. எனினும் அந்த குற்றச்சாட்டுகளை அந்த தொண்டு நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நப்லூஸ் நகரில் அமைந்துள்ள அல் தடனும் தொண்டு நிறுவனத்தின் தலைமையகத்தை யூத தரப்பு அதிரடியாக மூடியது. விளையாட்டு விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி. உலகின் முதல்நிலை விளையாட்டாளர் பெலாரோஸின் அரினா சபலென்கா 3ம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் அமெரிக்காவின் மக்கட்னி கன்ஸ்லரை 6-1, 7-6 என நேரடி செட்டில் வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று புதன்கிழமை இல்லையா, மலரும் நினைவுகளில் இடைவிடாது பழம்பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். தொடக்க பாடல் பி சுசிலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வராங்க. இதோ

0: ஹாய் வணக்கம், நான் பாரகே சுகன்யா. மினலகமின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால்ல வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்திருக்கேன்.
1: இடம் பெறுவது ஞான சுடர்.
2: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. இறைவனின் சாந்தியும் கருணையும் உங்கள் மீது உண்டாவதாக. ஒரு குளத்தில் பல வகையான வண்ண மீன்கள் வாழ்ந்து வந்தன. மீன் குஞ்சுகள் எப்பொழுதும் கரையோரம் கூடி விளையாடி கொண்டிருக்கும். அதில் சிவப்பு மீன், வெள்ளை மீன் இரண்டும் நண்பர்கள். விளையாடி கொண்டிருக்கும் போது, ஏய் சிவப்பு மீன், என்னை பிடி பார்க்கலாம் என்றது வெள்ளை மீன். என்னிடத்திலேயே சவால் விடுகின்றாயா? இப்போது பார், ஒரு நொடியில் உன்னை பிடிக்குகின்றேன் என்று விளையாடி கொண்டிருந்தது சிவப்பு மீன். அப்போது கரையில் ஒரு காகம் புழுக்களை கொத்திக் கொண்டிருப்பதை பார்த்து, ஏய் வெள்ளை மீன், அங்கே பார், அவன் எவ்வளவு கருப்பாக இருக்கின்றான். அவன் குரலை நீ கேட்டிருக்கின்றாயா? அவனை பார்த்தால் பயமாக இருக்கின்றது, வா சென்று விடலாம் என்று சிவப்பு மீன் சொன்னதும் எல்லா மீன்களும் குளத்துக்குள் வேகமாக சென்றன. அவசர அவசரமாக மீன்கள் உள்ளே சென்ற போது, பிள்ளைகளா, ஏன் இப்படி ஓடி வருகின்றீர்கள் என ஒரு பெரிய மீன் கேட்டது. கரையில் காகம் இருக்கின்றது, அதனுடைய நிறமும் அதனுடைய குரலும் எங்களுக்கு பயமாக இருக்கின்றது, அதனால் தான் நாங்கள் ஓடி வருகின்றோம் என்றன. ஓ காகமா, காகத்தினால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, உருவத்தை மட்டும் வைத்து ஒருவரை பற்றி தப்பாக நினைக்க கூடாது என்று அந்த பெரிய மீன் சொல்ல, மற்ற மீன் குஞ்சுகள், இந்த தாத்தாவுக்கு வேறு வேலை இல்லை, எப்பவுமே உபதேசம்தான், வாருங்கள் செல்லலாம் என்று அனைத்தும் புறப்பட்டு சென்றது. அடுத்த நாள் வந்தது. குளத்தின் கரையில் கொக்கு ஒன்று அமர்ந்திருந்தது. அதை பார்த்த மீன் குஞ்சுகள், அங்கே பார், வெள்ளையாக ஒன்று தெரிகின்றது, அட என்ன பறவை அது, வெள்ளையா, எவ்வளவு அழகாக இருக்கின்றது, அழகும் நீளமாக இருக்கின்றது, அதனுடைய நடையை பார். மீன் குஞ்சுகள் பேசும் சத்தம் கேட்டு குளத்தை நெருங்கியது கொக்கு. உடனே மீன் குஞ்சுகள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கின்றீர்கள், உங்களது அழகை தொட்டு பார்க்கலாமா? கொக்கு ஒரே கொண்டாட்டம், ஓ தொட்டு பாரேன். ஒரு மீன் குஞ்சு கொக்கை நெருங்க கொக்கு மீனை கவ்வியது, நன்றாக மாட்டிக்கொண்டாயா என்றது. மாட்டிய மீன், ஆ என்னை விட்டுவிடு என்று கெஞ்சியது. இதை பார்த்த மற்ற மீன் குஞ்சுகள், ஆபத்து ஓடிவிடுங்கள், ஆபத்து ஓடிவிடுங்கள் என்று குளத்திற்குள் சென்றன. அந்த கொக்கு கவ்விய மீனுடன் வானத்தில் மறைந்து சென்றது. மற்ற மீன் குஞ்சுகள், அந்த தாத்தா மீன் சொன்னது சரியானதாக இருக்கின்றது, அழகை மட்டும் பார்த்து ஒருவரோடு பழகக்கூடாது. ஆமாம் ஆமாம் என்று உறுதி எடுத்துக் கொண்டன. அன்று முதல் மற்ற மீன் குஞ்சுகள் கவனமாக இருந்தன, சந்தோஷமாக வாழ்ந்தன. பலாப்பழம் பார்ப்பதற்கு கரடுமுரடாகத்தான் தெரியும், அதன் உள்ளே இருக்கும் சுவை மதுரமாக இருக்கும். அரளி விதை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் அது விஷமானது. எனவே வெளித்தோற்றத்தை வைத்து எதையும் எடை போடக்கூடாது, எடை போடவும் முடியாது. அல்லாஹ் நம் உள்ளங்களையும் வெளித்தோற்றத்தையும் அழகாக ஆக்குவானாக. சிறந்ததையே தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலையில் சுபுகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். இனிய கனவுகளுடன் இரவு இதமாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.
2: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கி.
5: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
1: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: ராஜா சார் பாட்டு பாடலாம்.
1: இந்த படத்தானே
0: அதே தான்
1: கிடைச்சிருச்சு.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணில இருந்து 4 மணி வரை யாது ஊரே.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்

மச்சி நாவத்தில் போட்ட ஷோக்கில் போட்டேன்.

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 மணிக்கு.

0: களம். இது நம் ஊர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதா அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஏரார் 26 இணைய குற்றச்செயல் சட்ட வரைவு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இலக்கவையில் முறையில் போலியாக உருவாக்கப்படும் தரவுகள், டீப் ஃபேக்ஸ், முறையற்ற தகவல்களை பரப்புதல் தொடர்பான குற்றங்களுக்கு அது தண்டனைகளை வரையறுப்பதாக துணை பிரதமர் டாக்டர் அஹமத் சயீத் ஹமிடி தெரிவித்துள்ளார். மக்கள் வருமான முனைப்பு IPR செயல்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகும் நிலையில் ஏறத்தாழ 7787 குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக பொருளாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வறுமை ஒழிப்பு முயற்சிகளுக்கு துணை புரியும் நோக்கில் உணவு உத்தரவாத சிக்கலுக்கு தீர்வு காண்பது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, வாழ்க்கை செலவு சுமையை குறைப்பது ஆகியவற்றை அந்த முனைப்பு உள்ளடக்கியிருப்பதாக அது கூறியது. மலேசிய தாய்லாந்து எல்லை பொருளாதார மண்டலம் பேசை மேம்படுத்துவதற்கான முன்மொழிவு செய்யப்படும் முன்னர் அந்நாட்டுடன் இருதரப்பு கலந்தாய்வு நடத்தப்படும் என பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த மேம்பாட்டு முனைப்பு வட்டார இடைவெளியை குறைக்கும், அதேவேளை வேலை வாய்ப்புகளுக்கு வழிகோலும். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதிக்க கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி அமெரிக்க பேராளர்கள் ஸ்டீவ் விட்கோஃபையும் ஜெரட் கிஷ்னரையும் சந்தித்தார். அத்துடன் லெபனானில் நிலவும் சூழல் குறித்தும் அவர்கள் கலந்துரையாடினர். மேலும் போர் நிறுத்தத்தை பேணுவதற்கான முக்கியத்துவத்தையும் இரு தரப்பினரும் வலியுறுத்தினர். இலக்கவியல் தொழில்நுட்பம் சிறாரின் ஆரோக்கியத்திலும் வளர்ச்சியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோனும் உலக சுகாதார அமைப்பு WHO தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியேசஸும் கூறியுள்ளனர். அத்துடன் இலக்கவியல் தளங்கள் மீதான கட்டுப்பாடுகளை கடுமையாக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். ஈரார் 26 உலகக்கிண்ண கார்பந்து. பெல்ஜியத்திற்கும் செனகலுக்கும் இடையேயான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரு அணிகளும் 2 கோல் எண்ணிக்கையில் சமநிலையில் உள்ளன. முன்னதாக நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-1 என்ற கோல்களில் கொங்கோ ஜனநாயக குடியரசை வெற்றி கொண்டு 16 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும். சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது. வல

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சோதாக்

0: நல்லது அன்பான மின்னலுப்பும் நேர்களே, இன்றைய டீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு இடையிலே அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான மின்னலுப்பும் நேயர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஓர் எளிமையான மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் ஓர் இனிமையான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எந்த கடமையும் எந்த காரியமும் இந்த சமுதாயத்தை சிரமப்படுத்தக்கூடிய வகையில் இல்லை என்பதை திருக்குர்ஆன் வசனங்களும் நபி மொழிகளும் வரலாறுகளும் நமக்கு உணர்த்துகின்றன. அல் பக்ரா சூராவின் 185வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ரா வலா யுரீது பிக்குமுல் உஸ், அல்லாஹு தஆலா எப்போதும் உங்களுக்கு இலகுவானதைத்தான் நாடுகிறான், ஒருபோதும் உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பதை அல்லாஹு தஆலா விரும்புவதில்லை என்றும் அல்லாஹு தஆலா கூறுகிறான். மார்க்கத்தை கடைபிடிக்கும் விஷயத்தில் நாம் எந்த விதத்திலும் சிரமப்படுவதை அல்லாஹு தஆலா ஒருபோதும் விரும்புவதில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இன்னத்தீன யுஸ்ருன் வலா யுஷாதத்தீன அஹதுன் இல்லா வலபஹு, நிச்சயமாக இந்த மார்க்கம் இலகுவான மார்க்கமாகும். இந்த மார்க்கத்தை யாராவது சிரமமானதாக ஆக்கிவிட்டால் அந்த சிரமம்தான் அவரை மிகைத்துவிடும் என்றும், ஃபஸத்திது வகாரிபு வஅபஷிரு, எனவே நீங்கள் நடுநிலைமையை மேற்கொள்ளுங்கள், இயன்றவற்றை செய்யுங்கள், நற்செய்திகளை மட்டுமே சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, வஸ்தஈனு பில் கதுவத்தி வர்ரௌஹத்தி வஷைஉம் மினத்துலஜா, காலையிலும் மாலையிலும் இரவில் சிறிது நேரமும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள்.

கணியமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இதா நஅஸ அஹதுக்கும் வஹுவ யுஸல்லி ஃபல்யர்குத் ஹத்தா யதஹப அன்ஹுன் நௌம். உங்களில் ஒருவருக்கு தொழுது கொண்டிருக்கிற போது களைப்பு ஏற்பட்டு விட்டால், அதன் மூலம் உறக்கம் ஏற்படுகிற நிலைமை வருமேயானால், அவர் களைப்பு தீர முதலில் உறங்கட்டும், பிறகு அவர் தொழுகையிலே தொடரட்டும். ஏனென்று சொன்னால், அரை தூக்கத்தில் தொழுகையில் ஈடுபட்டால் அவர் பாவ மன்னிப்பு தேடுகிறாரா அல்லது தன்னைத்தானே சபித்துக் கொள்கிறாரா என்பது தெரியாமல் போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துவார்கள். நம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டோ, உணர்வுகளை காயப்படுத்திக் கொண்டோ எந்த ஒரு கடமையையும் நிறைவேற்றும்படி இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் நம்மை வலியுறுத்துவதில்லை. ஒருவருக்கு தொழுகையில் ஈடுபடும் போது தன் இயற்கை தேவையோ ஏற்பட்டுவிட்டால், அவர் உடனே முதலில் தன் இயற்கை தேவையை நிறைவேற்றிவிட்டுத்தான் தொழுகையை தொடர வேண்டும் என மார்க்க சட்டங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இதா ஹலரத் தஆமுல் அஷா வஹலரத் ஸலாத்துல் இஷா ஃபப்தஉ பில் அஷா க்வப்ல அல் இஷா. இஷா தொழுகை நேரத்திலே உங்களுக்கு பசி ஏற்படுமேயானால், முதலில் இரவு உணவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தாருங்கள், பிறகு நீங்கள் இஷா தொழுகையை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால், பசி, உறக்கம், மலஜல தேவை போன்ற நம் உடலுக்கு தேவையான அம்சங்களை அடக்கி வைத்துக் கொண்டு ஒருவர் இஸ்லாமிய கடமைகளை உளப்பூர்வமாக நிறைவேற்ற முடியாது. அவ்வாறு அவர் தொழுகையில் ஈடுபட்டாரேயானால், அவருடைய மனம் சங்கடத்தில்தான் நிரம்பி வழியும். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அல்லாஹு தஆலா அல் முஃமினூன் என்கிற அத்தியாயத்தின் ஆரம்பத்திலே கூறுகிறான், மூமின்கள் வெற்றியாளர்கள். எந்த மூமின்கள் என்று சொன்னால், தொழுகையில் யார் உள்ளச்சத்தோடு ஈடுபடுகிறாரோ அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் வெற்றியாளர்கள். அவ்வாறு இருக்கிற போது நம் உணர்ச்சிகளை உணர்வுகளை அடக்கிக் கொண்டு தொழுதால் நம்முடைய உள்ளத்திலே உள்ளச்சம் ஏற்படாது என்பதால் தான், நம் உடலின் தேவையை முதலில் நிறைவேற்றிவிட்டு பிறகு தொழுகையில் நாம் தொடர வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது.

கணித்திற்குரிய மின்னல் எஃப்எம் நேயர்களே, அபூதாவூத் எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி ஒன்றில் ஜாபிர் ரலியல்லாஹு தாலானுஹு என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை ஒரு பிரயாணத்திலே ஒரு நபித்தோழருக்கு தலையிலே காயம் ஏற்பட்டு மருந்திற்காக வேண்டி கட்டுப்பட்டிருந்தார். அப்போது அவருக்கு குளிப்பி கடமையாகி விட்டது. தன் அருகில் இருந்த தோழர்களிடத்திலே அவர் கேட்கிறார், தலையிலே காயத்திற்காக வேண்டி கட்டுப்பட்டிருப்பதால் குளிக்காமலேயே தயமம் செய்து கொள்ளலாமா என்று அவர் சட்டத்தின் சலுகையை கேட்கிறார். அங்கே குழுமியிருந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள், உம் விஷயத்திலே மார்க்கத்தில் எந்த சலுகையும் நாங்கள் பார்க்கவில்லை, எனவே நீங்கள் கடமையான குளிப்பை குளித்துத்தான் ஆக வேண்டும் என்று அறியாமையால் அவருக்கு சட்டம் சொல்லுகிறார்கள். அந்த நபித்தோழரும் கடமையான குளிப்பை குளிக்கிறார். அதன் காரணமாக அவர் இறந்தும் விடுகிறார். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. அப்போது முகத்தில் கோபம் கொப்பளிக்க, அறியாமையால் சட்டத்தின் சலுகை தெரியாமல் அவரை கொன்றுவிட்டார்களே, அல்லாஹு தாலா அவர்களை கொல்லுவானாக என்று கோபத்தில் சொல்லிவிட்டு, தங்களுக்கு ஏதாவது தெரியவில்லை என்று சொன்னால் யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அறியாமை என்கிற நோய்க்கு மருந்து கேட்டு தெரிந்து கொள்வதுதான். அவர் தயமம் செய்து கொண்டிருந்தால் போதுமானதாக இருந்திருக்குமே. அவர் தலைக்கு கட்டு போட்டுவிட்டு அந்த காயத்தின் மீது தன் கையால் தடவி பிறகு மற்ற பகுதிகளில் ஈரம் படுகின்ற அளவிற்கு அவர் குளித்திருக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஓர் உயிரை குலுகின்ற அளவிற்கு நமக்கு எந்த கடமையும் கடமையாக்கப்படவில்லை. இப்படி மார்க்கத்தில் எந்த கடமை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு எது இலகுவானதோ அதைத்தான் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு எது எளிமையானதோ அதைத்தான் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த மார்க்கத்தை தழுவிருக்கின்ற யாரும் தனக்குத்தானே எந்த துன்பத்தையும் அனுபவிக்க கூடாது. தான் முதலில் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து தன்னுடைய சரீர சுகத்தோடு தான் உணர்வுகளின் தேவைகளை நிறைவேற்றிவிட்டுத்தான் இந்த மார்க்கத்தின் கடமைகளை நம்மால் முழுமையான முறையிலே நிறைவேற்ற முடியும் என்று இந்த மார்க்கம் கருதுகிறது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் இனிமையான மார்க்கம், எளிமையான மார்க்கம். அது மட்டுமல்லாமல் இந்த மார்க்கத்திலே நாம் நல்ல அமல்களை செய்கிற போது அதற்கு பன்மடங்கு நன்மைகளை அல்லாஹு தாலா நமக்கு தருகிறான். நீங்கள் ஒரு நன்மையை செய்யுங்கள், அதற்கு பகரமாக 10 மடங்கு கூலிகளை நான் தருகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். யாராவது ஒருவர் ஒரு பாவம் செய்துவிட்டால் அவருக்கு அந்த ஒரு பாவத்தின் தண்டனையைத்தான் அல்லாஹு தாலா எழுதுகிறானே தவிர அதிலே 10 மடங்கு என்கிற ஒரு அம்சத்தை அல்லாஹு தாலா கடைபிடிப்பதில்லை. எனவே அதிகமான முறையிலே நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். கடமையான தொழுகை போன்ற கடமைகளை முறையாக நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த எளிமையான மார்க்கத்தை வாழ்க்கை முழுவதும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதை கடைபிடிக்கின்ற நல்ல சமுதாயமாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சுங்க, வணக்கம் மின்னல், வணக்கம் புவனா,
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மோகன், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க, வாழ்க்கையில அப்படி போயிட்டு இருக்கு,
1: நல்லபடியா போயிட்டு இருக்கு மோகன். இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் அப்படி புதுசா பாத்துக்கிற மாதிரி பேசுவோம், அப்படிதான் அந்த மாதிரிதான் வேலை இடத்துலயோ சரி வெளியில யாராவது பார்த்தா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, பார்த்த உடனே குண்டாயிட்டீங்க, எலச்சி போயிட்டீங்க அப்படிலாம்ன்றத விட எப்படி இருக்கீங்க, வாழ்க்கை நல்லபடியா போகுதுங்களா, சரியாயிரும், எவ்வளவு நல்லா இருக்கு அந்த வார்த்தை கேக்குறதுக்கு.
0: நேத்து கூட நம்ம கிண்டர தமிழ் பள்ளிக்கு போயிருந்தோம்,
1: சரி,
0: அங்க வந்து எப்படி மாணவர்கள்ட்ட தைரியமா பேசுறேன் ஒரு பாடம் நான்
1: நடத்துறதுல
0: இருந்தாலும்
1: வியாழக்கிழமை
0: விநாயகர் போற்றி பாடலோடு தொடங்கலாம்.

0: வணக்க மின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: வணக்கம், நான் கோச் வின்குமார் பேசுறேன். சோ இன்னைக்கு வந்து அடிவயிறு எப்படி குறைக்கலாம் அப்படின்ற இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா நான் வரேன்னு நேற்று சொல்லியிருந்தேன்ல, சோ அதோட ஒர்க் அவுட் பேர் தான் ரிவர்ஸ் கிரன்ச். இந்த ரிவர்ஸ் கிரன்ச் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ முத நீங்க தரையில யோகா மேட்டை முத போட்டுருங்க. அதுக்கப்புறம் யோகா மேட்ல மேல பாக்குற மாதிரி கீழே தரையில படுத்துட்டு உங்களோட கால்கள் ரெண்டையும் மடக்கி நெஞ்சு பகுதி வரைக்கும் கொண்டு வந்து, அதாவது 90 டிகிரி வரைக்கும் கொண்டு வந்து கால்களை மேல உயர்த்தும் போது இடுப்பையும் சேர்த்து மேல நம்ம உயர்த்தணும். நம்மளோட கைகள் பக்கவாட்டுல இருக்கணும், அதாவது சைட்ல இருக்கணும். ஓகே, அப்ப நம்மளோட கால்களை மடக்கி மேல உயர்த்தி கீழே இறக்கும் போது அதுதான் ஒண்ணுன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். இது ஏறக்குறைய நம்ம 10 to 15 வரைக்கும் நம்ம செய்யலாம் ரெப்பிடேஷன். ஓகே, 10 reps to 15 reps வரைக்கும் செய்யலாம். 4 sets இது நம்ம செய்யணும். இது செய்ய செய்ய நம்மளோட தசைகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். நம்மளோட அடிவயிறும் கொஞ்சம் கொஞ்சமா அது கரையறத, அதோட மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. சரியா, நாளைக்கு இன்னொரு வொர்க் அவுட் மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: உங்கள் காலை பொழுது நம்ம கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோங்க.
1: ஆமா சரி, பத்திரிகை செய்திகளை நம்ம பார்க்க போறோம் அந்த உற்சாகத்தோட.
0: சரி, மலேசிய நண்பர்ல வந்திருக்கக்கூடிய செய்தி, நாட்டின் மொத்த குடும்ப கடன் கடந்த மார்ச் மாத இறுதி நிலவரப்படி 1.73 ட்ரில்லியனை எட்டியுள்ளது. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 84.4 விழுக்காடாகும் என நிதியமைச்சு வந்து தெரிவித்துள்ளது.
1: சரி, அதனால மக்கள் ஓசில வந்திருக்கிற செய்தி, நாட்டில் வேலை செய்யும் அந்நிய நாட்டு தொழிலாளர்களை நிர்வகிக்கும் செயல்பாடுகளை அரசாங்கம் மறுசீரமைப்பு செய்யும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அகமது ஜாஹிர் அமீதி தெரிவித்திருக்கின்றார்.
0: சரி, மற்றும் ஒரு செய்தி, நேற்று வரை 30,000 அதிகமான பயனர்கள் பூடி டீசல் திட்டத்தின் கீழ் டீசல் ஒதுக்கீட்டை 200 லிட்டர்ல இருந்து 300 லிட்டராக அதிகரிக்க விண்ணப்பித்திருக்காங்க அப்படின்ற ஒரு விவரமும் வந்து வழங்கப்பட்டிருக்குங்க.
1: சரி, அதனை அடுத்து நிறைய செய்திகள் இது சம்பந்தமா எல்லா பத்திரிகைகளும் இணைய பத்திரிகைகளும் வந்து பிரசுரிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஷாலாம் LRT சேவை இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா தான் நேற்று முன்தினம் தொடங்கப்பட்ட ஷாலாமின் ரேபிட் சேவை அதிகமான பயணிகள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த புதிய ரயில் பயணத்திற்கு மக்கள் மிகுந்த வரவேற்பை காட்டியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிகமான மக்கள் அந்த ஷாலாம் பகுதியிலேருந்து தலைநகரை நோக்கி வராங்க இப்போது இல்லையா, அதனால நெரிசலை கடந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்தல ஆர்வத்தை இப்ப காட்டியிருக்கிறாங்களா.
0: ஆமா, இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்குங்க. தொடர்ந்து நாங்களும் 10 மணி வரைக்கும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். சரி, இப்ப உலக கிண்ண கார்பந்து போட்டியினுடைய நிலவரம் எப்படி போய்கிட்டு இருக்கு
1: மகன்? இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நிலவரம். இப்ப வந்து பெல்ஜியம் ஸ்னேகல் போய்கிட்டு இருக்கு. நம்ம முத பேசுற வரைக்கும் 2-2 சமநிலையில இருந்தாங்க.
0: சரி,
1: இப்போ பெல்ஜியம் 3வது கோல புகுத்தி இருக்காங்க. இப்போ ஒரு 3 வினாடிகளுக்கு முன்பு
0: அப்படியா? சரி, ஆட்டம் வந்து
1: 3-2 என்ற கோல் கணக்குல பெல்ஜியம் வந்து வெற்றி பெற்று இருக்காங்க இந்த முறை.
0: சரி, ஏற்கனவே நடந்த ஆட்டம் வந்து 15-க்கு இங்கிலாந்து மற்றும் கோங்கோ குடியரசுடன் நடந்த ஆட்டம் 2-1 அப்படினு இங்கிலாந்து வந்து 2 கோல்களையும் வந்து புகுத்தி இருக்காங்க.
1: ஆக இன்னும் போஸ்னியா ஹெர்சகோவினா, அதுக்கு அப்புறம்
0: USA உடனான ஆட்டம் வந்து 8 மணிக்கு வந்து இருக்க போகுது. அதனால அதை பற்றி விவரங்களுக்கும் இணைந்திருங்கள். சரி, இப்போ நேர்களுக்கான ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு.
1: ஆமா,
0: ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்ன்ற ஒரு யோசனை இருக்கும் இல்லையா, எல்லாரும் வேலை செய்யறோம், பரபரப்பா செயல்படுறோம், ஆனா சில நேரத்துல இதை கத்துக்கிட்டா நல்லா இருக்குமே, இதை கத்துக்கணுமே அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். அது எது வேணா இருக்கலாம்.
1: ஆமா, மத்தவங்க எல்லாம் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
0: எனக்கு வந்து சமையல் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு.
1: நல்லா சமைப்பீங்கல்ல மோக, நீங்க தான்
0: மனசாட்சியோட பேச. நல்ல சமைக்க கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. ஓவியம் கத்துக்கணும் அப்படின்ற ஆசை.
1: ஓவியம் மட்டும் வேணாம் மோக, சமைக்கிறது மட்டும்
0: நீங்க பாருங்க, நீங்க காலையில அடி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறது என்ன, அழைத்து எங்கடோ சொல்லுங்க.
1: 3-2-2-8-2-5-7-3-3
0: அல்லது 4-7-6-8.

0: கடந்து போ.
1: வணக்கம், காலையிலே கதை பேசலாம். ஒரு நாள் ஒரு முயல் ஒரு ஆமையை பார்த்து சிரித்தது. ஆமையே, உன் முதுகில் இவ்வளவு பெரிய ஓடு இருக்கு, அதனால உன்னால சீக்கிரமாக ஓட முடியாது, என்ன மாதிரி குதித்து விளையாடவும் முடியாது. உன்னை இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா கடவுள் உன்னை படைக்காமலே இருந்திருக்கலாம் என்று கேலி செய்தது. ஆமையை அமைதியாக எதுவும் பேசாமல் இருந்தது. அப்போது திடீரென்று ஒரு புலி கர்ஜனை செய்யும் சத்தம் கேட்டது. உடனே ஆமை தன் ஓட்டுக்குள் பாதுகாப்பாக ஒளிந்து கொண்டது. முயல் பயந்து அங்கும் இங்கும் ஓடி ஒளிந்தது. சிறிது நேரம் கழித்து புலி அங்கிருந்து சென்று விட்டது. அப்போது ஆமை வெளியே வந்து முயலை பார்த்து புன்னகைத்து சொன்னது, நீ சொன்னது உண்மைதான், என்னால உன்ன மாதிரி வேகமாக ஓட முடியாது, ஆனா கடவுள் எனக்கு இந்த ஓடை சும்மா கொடுக்கவில்லை, என்ன பாதுகாக்க தான் கொடுத்திருக்கிறார். இந்த ஓட்டுனால நான் புலி பக்கத்துல இருந்தும் பாதுகாப்பாக இருக்க முடியும், ஆனா நீ எவ்வளவு வேகமாக ஓடினாலும் புலி பக்கத்துல நிம்மதியாக நிற்க முடியுமா? இதை கேட்ட முயலுக்கு பதில் சொல்ல வார்த்தைகளே இல்ல, அது அமைதியாக தலை குனிந்து நின்றது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? கடவுள் படைத்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தனித்துவமான பலம் இருக்கிறது. மற்றவரிடம் இல்லாதது நம்மிடம் இருக்கலாம், நம்மிடம் இல்லாதது மற்றவரிடம் இருக்கலாம். அதனால் யாரையும் அவர்களின் குறைகளை வைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களை நீங்கள் குறைவாக நினைக்காதீர்கள். உங்கள் பலத்தை கண்டுபிடியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நம்புங்கள். ஒரு நாள் உங்கள் இருப்பினால் மற்றவர் வாழ்க்கையும் மாறும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: சொல்லுங்க, என்ன ஸ்கில், என்ன ஒரு புதிய திறமைய கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: என்ன கேட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு புதிய மொழி ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னு. ஒரு வெளிநாட்டுக்கு போறோம், அந்த மொழியில பேசும்போது அவங்க நம்மளுடைய வரவேற்பு வந்து ரொம்ப சிறப்பாகவே கொடுப்பாங்க.
2: சாந்தி பேசுறேன். இளம்பம் கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனா இன்னும் அதுக்கு வாய்ப்பு வரல. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பாக்க.
3: உங்களுக்கு
4: ஒளிமயமான எதிர்காலம் இருக்குங்க, தயவு செய்து கத்துக்குங்க, விட்டுறாதீங்க. மோப் வச்சே பண்றாங்களா பாருங்க. இப்போ
3: இந்த மாதிரி நிறைய இப்போ நம்ம பார்க்க முடியுது. அதாவது நேரம் கிடைக்கும் போது இப்ப நீச்சல் கத்துக்கிறத பார்க்க முடியுது. சில பேர் எல்லாம் ஓவியம் எல்லாம் கத்துக்கிறாங்க, சொன்ன மாதிரி சமையல் கத்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கத்துக்கும் போது என்ன பரபரப்பா மன உளைச்சல சுத்தக்கூடிய ஒரு சூழல்
4: அதிகமா
3: சரிப்படுத்தும்.
4: சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த இசை கருவிகள்லாம் வாங்கி அவங்களே சொந்தமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யூடியூப் எல்லாம் பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி திறமை இருந்துச்சுன்னா அப்படி விட்டுறாதீங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு போய்கிட்டே இருப்போம்.
3: நம்ம கலைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போற ஒரு முக்கியமான பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. சின்ன வயசுல கத்துக்க முடியலனாலும் இப்போ அந்த முயற்சியில நிறைய இளைஞர்கள் ஈடுபடுறத பார்க்க முடியுது. அந்த மாதிரி கலையை காப்போம் அப்படின்ற ஒரு பாடல், இது நம்ம ஊர் பாட்டு தான். யோகராஜ் மற்றும் சந்தேஷ் இந்த பாடல் வந்து பாடி இருக்காங்க.
4: அற்புதமான தேர்வு மோகன், கேட்கலாம்
3: கேட்கலாம்.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.

0: தொழில்நுட்ப மேம்பாட்டு மையமாக மலேசியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இலக்கவியல் சூழல் அமைப்பின் மீதான நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. பூடி டீசல் திட்டம் 80,000 பயனீட்டாளர்கள் பயன்பெற்றுள்ளனர். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். தொழில்நுட்ப மேம்பாட்டு மையமாக மலேசியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இலக்கவியல் சூழல் அமைப்பின் மீது பன்னாட்டு நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பறைசாற்றுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் இலக்கவியல் மேம்பாடு, செயற்கை நுண்ணறிவு AI, இலக்கவியல் நிதி புத்தாக்கம் ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகவும் அது அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்த வாய்ப்பை நன்முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அவர். போடி டீசல் திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற டீசல் வாகன உரிமையாளர்கள் அடையாள அட்டையை பயன்படுத்தி அந்த எரிபொருளை 2 ரிங்கிட் 10 சென்டில் வாங்கலாம். இவ்வேளை 30,000 மேற்பட்ட டீசல் பயனீட்டாளர்கள் 200 லிட்டரிலிருந்து 300 லிட்டருக்கு உயர்த்த விண்ணப்பங்கள் செய்திருந்த நிலையில் அவற்றுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக இரண்டாம் நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். June 27 அத்திட்டத்தின் முன்கூட்டியே செயலாக்கம் சுமூகமாக நடைபெற்றதாகவும் 80,000 டீசல் பயனீட்டாளர்கள் பயன்பெற்றதாகவும் அவர் கூறினார். இவ்வேளை நாடு முழுவதும் 700,000 மேற்பட்ட டீசல் வாகன உரிமையாளர்கள் போடி டீசல் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 2026 இணைய குற்றச்செயல் சட்ட வரைவு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இலக்கவியல் முறையில் போலியாக உருவாக்கப்படும் தரவுகள், டீப் ஃபேக்ஸ், முறையற்ற தகவல்களை பரப்புதல் தொடர்பான குற்றங்களுக்கு அது தண்டனைகளை வரையறுப்பதாக துணை பிரதமர் டாத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சைட் ஹமீடி தெரிவித்துள்ளார். மேலும் இணைய குற்றங்கள் தொடர்பான 61 பிரிவுகளை கொண்டுள்ள அந்த சட்ட வரைவு 48 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஓர் அதிகார தரப்புக்கும் எல்லையற்ற அதிகாரங்களை அது வழங்கவில்லை என்றும் மக்களின் உரிமையை தற்காக்கும் வகையில் ஏற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் விவரித்தார். இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப நிபுணர்களின் பொறுப்பு மட்டுமன்று, மாறாக அனைவரின் கடப்பாடு என தேசிய பாதுகாப்பு மன்றம் MKN தலைமை இயக்குநர் டாத்தோ ராஜா நூர் ஷிர்வான் ஜைனல் அபிடின் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் இணையவெளி பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது சமூகத்தின் பொறுப்பாக உள்ளதாக அவர் கூறினார். சவால் மிக்க இக்கால இலக்கவியல் சூழலில் இணைய பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு, பொருளாதார நிலைத்தன்மை, மக்களின் வளப்பம் ஆகியவை தேசிய முன்னுரிமையாக உருவெடுத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே 2024 இணைய பாதுகாப்பு சட்டம், 2030 மலேசிய இணைய பாதுகாப்பு வியூகம், இலக்கவியல் திறன்களை மேம்படுத்துவதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்துவதன் மூலம் நாட்டின் இலக்கவியல் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கம் நிலையாக உள்ளதாக அவர் கூறினார். மக்கள் வருமான முனைப்பு IPR செயல்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகும் நிலையில் ஏறத்தாழ 7,787 குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக பொருளாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வறுமை ஒழிப்பு முயற்சிகளுக்கு துணை புரியும் நோக்கில் உணவு உத்தரவாத சிக்கலுக்கு தீர்வு காண்பது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, வாழ்க்கை செலவு சுமையை குறைப்பது ஆகியவற்றை அந்த முனைப்பு உள்ளடக்கியிருப்பதாக அது கூறியது. இதனிடையே IPR முனைப்பு மக்கள் மத்தியில் ஊக்கமளிக்கும் வரவேற்பை பெற்றுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசிய தாய்லாந்து எல்லை பொருளாதார மண்டலம் பேஸ் மேம்படுத்துவதற்கான முன்மொழிவு செயல்படுத்தப்படும் முன்னர் அந்நாட்டுடன் இருதரப்பு கலந்தாய்வு நடத்தப்படும் என பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இருநாட்டு எல்லை பகுதிகளின் கூட்டு மேம்பாட்டு செயற்குழுக்களுக்கு மத்தியில் அந்த கலந்தாய்வு மேற்கொள்ளப்படும். அந்த மேம்பாட்டு முனைப்பு வட்டார இடைவெளியை குறைக்கும் அதேவேளை வேலை வாய்ப்புகளுக்கு வழிகோலும். மேலும் உள்நாட்டு வணிகங்களை மேம்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் PH இன் பங்கேற்பு நிலையான வளர்ச்சி திட்டத்தை நோக்கமாக கொண்டுள்ளதாக PKR உதவி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அமிருடன் ஷாரி தெரிவித்துள்ளார். ஜோஹர் மகத்தான ஆற்றல் கொண்ட ஒரு மாநிலம், எனினும் சில மாவட்டங்களில் நிர்வாகம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அங்கு பொருளாதார நடவடிக்கைகள் பெரும்பாலும் ஜோஹர் பாருவை மையமாக கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பிற மாவட்டங்களிலும் பொருளாதார வளர்ச்சி உந்த செய்யப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: இந்தோனேசியா சிறார் இயங்கலை பாதுகாப்பு தொடர்பான துனாஸ் அரசாங்க விதிமுறையின் கீழ் 16 வயதுக்குட்பட்ட சமூக ஊடக பயனர்களின் 4.9 மில்லியன் கணக்குகளை முடக்கியுள்ளது. அண்மையில் சமூக ஊடக நிறுவனமான மேத்தா சமர்ப்பித்த விதிமுறை அறிக்கையின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை பெறப்பட்டது. அந்த அறிக்கையின்படி 185,000 கணக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக தொடர்பு இலக்கவியல் அமைச்சின் தலைமை இயக்குநர் அலெக்சாண்டர் சபா தெரிவித்தார். இவ்வாண்டு மார்ச் மாதம் நடைமுறைக்கு வந்த துனாஸ் அந்நாட்டில் 16 வயதுக்குட்பட்ட பயனர்களுக்கான வயது அடிப்படையிலான பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்று கட்டாயமாக்கியுள்ளதாக அவர் கூறினார். வாஷிங்டனுக்கும் டெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதிக்க கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி அமெரிக்க பேராளர்கள் ஸ்டீவ் விக்கோஃபையும் ஜெரட் கிஷ்னரையும் சந்தித்தார். அத்துடன் லெபனானில் நிலவும் சூழல் குறித்தும் அவர்கள் கலந்துரையாடினர். மேலும் போர் நிறுத்தத்தை பேணுவதற்கான முக்கியத்துவத்தையும் இரு தரப்பினரும் வலியுறுத்தினர். அண்மையில் அமெரிக்கா ஈரானுக்கிடையே கையெழுத்தான புரிந்துணர்வு உடன்பாட்டின் அனைத்து வழிமுறைகளையும் டோஹா ஆதரிப்பதோடு இடைத்தரகராக தனது முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று ஷேக் தமீம் தெரிவித்தார். வெனிசுவலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை அடுத்து குறைந்தது 2,000 அமெரிக்க பணியாளர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க தென் கட்டளை பிரிவு தளபதி பிரான்சிஸ் டொனவன் கூறினார். இதனைத் தொடர்ந்து காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளை நிலநடுக்கத்தால் பல உள்கட்டமைப்புகள் சேதமடைந்த வேளை 10,000 மேற்பட்டோர் அப்பகுதியை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டனர். இலக்கவியல் தொழில்நுட்பம் சிறாரின் ஆரோக்கியத்திலும் வளர்ச்சியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோனும் உலக சுகாதார அமைப்பு WHO தலைமை இயக்குநர் தெட்ரோஸ் அடனம் கெப்ரஜீசஸும் கூறியுள்ளனர். அத்துடன் இலக்கவியல் தளங்கள் மீதான கட்டுப்பாடுகளை கடுமையாக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கல்வி, சுகாதாரம், தொடர்பு துறைகளில் இலக்கவியல் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுகிறது. எனினும் அது முறையாக நிர்வகிக்கப்படவில்லை எனில் சிறார் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்திற்கு ஆளாவர் என்று மெக்ரோனும் தெட்ரோஸும் தெரிவித்தனர். விளையாட்டு 2026 உலக கிண்ண கார்பந்து 32 அணிகள் சுற்றில் பெல்ஜியம் 3-2 என்ற கோல்களில் செனகலை வென்றது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-1 என்ற கோல்களில் கோங்கோ ஜனநாயக குடியரசை வெற்றி கொண்டு 16 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெற்றது. அவ்வணிக்கான 2 கோல்களையும் கேப்டன் ஹேரி கேன் புகுத்தினார். அடுத்த சுற்றில் இங்கிலாந்து இணை ஏற்பாட்டாளர் மெக்சிகோவுடன் பொருதும். தொழில்நுட்ப மேம்பாட்டு மையமாக மலேசியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் இலக்கவியல் சூழல் அமைப்பின் மீதான நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. போடி டீசல் திட்டம் 80,000 பயனீட்டாளர்கள் பயன்பெற்றுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 2010 இன்றைய நாளில் நாட்டின் இரண்டாவது நீர்மூழ்கி கப்பல் கேடி துன்ராசா மாலை 4:40 லுமோட் அரச மலேசிய கடற்படை தளத்தை வந்தடைந்தது. பேரா ஆட்சியாளர் சுல்தான் அஸ்லான் முஹிபுடின் ஷா கேடி துன்ராசாவை வரவேற்றார். முன்னதாக ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா லங்காவி கடற்பகுதியில் இருந்து லுமோட் கடற்படை தளம் வரை அந்த நீர்மூழ்கியின் பயணத்தில் இணைந்து அதன் ஆற்றல் சோதனையிலும் பங்கேற்றார். பிரான்சின் டோலோன் நகரில் இருந்து புறப்பட்ட கேடி துன்ராசா 64 நாட்கள் பயணம் மேற்கொண்டு தேவையான பொருள்களை பெற்றுக் கொள்ள 4 துறைமுகங்களில் இடை நின்றது. லுமோட் கடற்படை துறையை அணுகிய போது அரச மலேசிய கடற்படையின் பாய்மர படகு மன்றத்தை சேர்ந்த 14 பாய்மர படகுகள் நீர்மூழ்கி கப்பலை வரவேற்றன. துன்ராசா என்ற பெயர் மலேசியாவின் 2வது பிரதமர் துன் அப்துல் ரசா அவர்களின் சேவையை போற்றும் வகையில் சூட்டப்பட்டது.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: வணக்கம். இந்த பக்கம் மோகன் போன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்கள் காலை பொழுது எனக்கு கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, உற்சாகமா இந்த நாளை நீங்க
0: சொல்றாங்க நமக்கும் தெரியல பாருங்களேன். ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல மறந்துருப்பீங்க, ரொம்ப நெருக்கமான நண்பர்களுக்கு பிடிச்சவங்களுக்கா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க மறந்து, ஐயோ இதை போய் மறந்துட்டேனே அப்படின்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கோம்ல.
1: சின்ன விஷயத்தையும் தாண்டி பெரிய விஷயமா இருப்போம், அதை கூட மறந்துருப்பாங்க. ஐயோ ஒரு அப்பாயின்மெண்ட் விட்டுட்டேன், இது எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு, அதை போய் விட்டுட்டேனே அப்படின்ற ஒரு சில சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயம். அந்த ஒரு மறதி உங்களை திருப்பி போட்டிருக்கோம்.
0: சரி, அந்த மறதி கதைகளை தான் இன்றைக்கு நம்ம ஒரு பகிர்ந்துக்கு போறீங்க. நீங்க அழைக்கலாங்க ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. நீங்க மறந்த சின்ன விஷயம் தான், ஆனா இதை போய் மறந்துட்டேனே அப்படின்னு கவலைப்பட்டு அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்து இந்த மாதிரி கதைகள் இருந்தா அழைத்து சொல்லுங்க.

0: அடக்க மின்னலில் தேசிய நூலகத்தின் நூலகர் ஹரி நீப்பிச்சமுத்து இன்றைக்கு எந்த புத்தகத்தை பற்றி சொல்ல போறாங்க?
1: புத்தகத்தின் தலைப்பு The Monk Who Sold His Ferrari. இந்த புத்தகத்தை எழுதியவர் ராபின் சர்மா. முக்கியமான கதாபாத்திரம் ஜூலியன் மெண்டல். அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர். அவருக்கு பணம் இருக்கு, புகழ் இருக்கு, பெரிய வீடு இருக்கு, விலை உயர்ந்த கார் இருக்கு. வெளியிலிருந்து பார்த்தா அவரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையிலே அவர் அப்படி இல்லை. எப்பவோ வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பார். மனசுல நிம்மதி இல்லை. உடம்பையும் சரியா கவனிக்க மாட்டாரு. வாழ்க்கையில எதையோ இழந்த மாதிரியே அவருக்கு எப்பவும் ஒரு உணர்வு. ஒரு நாள் நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அந்த ஒரு சம்பவம் அவரோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு. அப்பதான் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார், பணம் மட்டும் இருந்தா போதுமா? வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் இதுதானா? அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறார். இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த பணம், புகழ், சொத்து, கார் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தேடி இந்தியாவுக்கு போறாரு. அங்க சில துறவிகளோடு இருந்து வாழ்க்கைகளை பற்றி நிறைய விஷயங்கள் கத்துக்கிறார். அவர் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, நம்ம மனசை நல்ல எண்ணங்களால நிரப்பணும், ஒவ்வொரு நாளும் ஒழுக்கத்தோட வாழணும், நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், எளிமையா வாழ கத்துக்கணும், அதிலும் முக்கியமா மன நிம்மதியோட வாழ கத்துக்கணும். சில வருடங்களுக்கு பிறகு அவர் திரும்பி வரும்போது அவர் பழைய மனிதரா இல்லை. முன்னாடி இருந்த கவலை, மன அழுத்தம் எல்லாம் இல்லாமல் அமைதியான மனசோட வாழ்க்கையை புரிஞ்ச ஒரு மனிதரா மாறியிருப்பாரு. நண்பர்களே, இந்த புத்தகம் ஒரு கதை மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையை ஒரு தடவை திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு அழகான புத்தகம். பணம் சம்பாதிக்கணும், வெற்றி அடையணும், அதெல்லாம் முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியமானது மன நிம்மதியும் நம்ம வாழ்க்கைக்கான நோக்கமும். இது போன்ற நல்ல புத்தகங்களை வாசிக்க விரும்பினால் தேசிய நூலகமான புஸ்தக அன்னகாரம் ரேஷாவிற்கு வருகை அளியுங்கள். ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்கும். அந்த ஒரு நல்ல சிந்தனை நம்ம வாழ்க்கையை மாற்றும். நன்றி.
2: தகத்திட்டு தகத்திட்டு தான் தகத்து தக்கு திகினதான் திகித்திட்ட கத்தத்திட்டு தான் திணக்குதான் தகிட்டதான் தலன்னு கிரிக்கிட்ட தரிக்கிட்ட கிரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தான் தலன்னு கிட்ட தக்க தரிக்கிட்ட தான்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9. வணக்கம். இன்றைக்கு நேர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்.
1: அதாவது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் கேட்டிருந்தோம்,
0: ஆமா, மறக்கறத பத்தி நம்ம கேட்டிருந்தோம். அதாவது மறக்கறதுனால ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும்,
1: forgot day அப்படிங்கற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா. இன்னைக்கு
0: யமுனா வந்திருக்காங்க, சொல்லுங்க யமுனா.
2: நடந்திருக்கு நிறைய, சில்ற சில்றையா மறப்பேன். நீங்க சொன்னீங்களா சின்ன விஷயத்த மறந்ததுன்னு. சோ ஒருத்தர கேமரன் போறப்ப கிளம்பிட்டு அங்க போய் பார்த்தா தெரியுது, இந்த நம்ம ரூம்ல போட்டுக்கிறோம் நைட்டி ஷார்ட்ஸ் ஹஸ்பண்டுக்கு, இந்த மாதிரி விஷயத்த மறந்துட்டேன் எடுத்து வைக்க. சோ அவுட்வேர் தான் இருந்துச்சு நம்மளுக்கு. அப்ப சரி இவர்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கேமரன் டூரிஸ்ட் பிளேஸ் தானே, ஷார்ட்ஸ் ஒரு நைட்டி போய் வாங்கி, ஐயோ சின்ன விஷயத்த மறந்துட்டு வந்துட்டு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் இதுக்குன்னு போய் அந்த மாதிரி நடந்துருக்கு.
0: இதனால கணவர் கிட்ட நிச்சயம் பாட்டு வாங்கிருப்பீங்கல்ல?
2: இல்ல இல்ல,
1: ஏன் பாட்டு வாங்கினா? உங்க கணவர் எடுத்து வச்சிருக்கலாம்ல, அவதானே?
2: இல்ல இல்ல, அது நார்மலா நான் தான் பாத்து பாத்து எடுத்து வைப்பேன்.
0: இல்ல இல்ல, இவ்வளவு இவ்வளவு வேணாம் போவனா, கொஞ்சம் அமைதி.
2: இந்த மாதிரி சில்ற விஷயம் எல்லாம் செஞ்சிருக்கேன் நானு. இந்த மாதிரி போகும்போது அவரோட ஜெல், அவரோட டியோடரன் எல்லாம் மறந்துருக்கேன்.
0: நீங்க மறந்த நடந்த சம்பவம் அது என்ன அப்படின்றத சொல்லுங்க.
1: ஆமா,

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நீங்க மறந்து நடந்த ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா?
2: ஆமா, இதை பத்தி தான் கேட்டிருந்தோம், மறக்காம சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
1: சிவா வந்திருக்காப்ல, என்ன சிவா என்ன கதை?
3: காலனி விட்டுட்டு போயிட்டேன் அலுவலகத்துக்கு போகும்போது.
2: பெருங்காலா?
3: இல்ல இல்ல, அது எப்படி முடியும், தனியார் வங்கி வர அப்ப முடியாது. அப்ப ஆபீஸ் நேரத்துக்கு அரை மணி நேரம் இருக்கு, பக்கத்துல ஒரு பசங்க திறந்து டெம்பரரி காலனி வாங்கி பிறகு அது கூட சூட்டபிள் ஆபீஸ்க்கு ஒரு மாதிரி கருப்பு நிற வர்ணத்தை பார்த்து வாங்கிட்டு மாதிரி சமாளிச்சாச்சு. அன்னையில இருந்து எப்பயுமே அந்த காலனிக்கு வாங்கினதுதான் இருக்கும்.
1: வாழ்த்து
2: சொல்லிருக்காரு. இப்ப வந்து
1: நீங்களும் இந்த மாதிரி கதைகள் இருந்து அழைத்து சொல்லுங்க. அடுத்து கத்தி திரைப்படத்திற்காக விஷால் தட்லானி பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: வணக்கம். இல்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க,
1: அதாவது ஐ ஃபோகாட் டே அப்படின்ற ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோம் இல்லையா. நீ மறந்த ஒரு விஷயம் நம்புறீங்களோ இல்லையா மோகன், இரண்டு முறை நான் மறந்துட்டேன். இன்னைக்கு என்ன தலைப்பு பேசிட்டு
0: இருக்கோம், மறந்துட்டீங்க
1: அந்த தலைப்புனால பாருங்க.
0: அதனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க.
1: பாதிக்கப்பட்டுட்டேன்.
0: சரி, இந்த மாதிரி பேசும்போது மறந்து அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்கோம் இல்லையா, அந்த கதைகள் தான் நேர்களை அழைத்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ விஜயகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் என்ன நடந்துச்சு, இவர் வாழ்க்கையில் என்ன கடந்து வந்திருக்காருன்னு கேட்போம்.
2: பையனை வந்து நாங்க தெளிவின் தான் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். இடையில வந்து தஞ்சை மாதத்துல போய் மத்தியான உணவு சாப்பிடறதுக்கு அங்க போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நிப்பாட்டி எல்லாம் சாப்பிட்டு இருந்தப்ப, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு இருக்கப்ப, ஒரு 30 பவுன் நகைய கடையில விட்டுட்டு வந்தோம்.
1: ஐயோ,
0: 30 பவுனா?
2: 30 பவுன்
1: எங்க நகையோட கடைக்கு போனீங்க?
2: ஆமா, அது என்னோட என்ன பண்ணிச்சு, அப்படியே தூக்கிட்டு போய் அங்கேயே வச்சுட்டு நாங்க தலைவன் தன் போய் சேர்ந்துட்டோம். தலைவன் தன் போய் சேர்ந்து அங்க போய் பார்த்தா நகையே காணும் அந்த கடவுள் அப்படின்ட்டு அங்கேருந்து தெரிக்க ஒடியா திருப்பி தஞ்சை மாளிகை அந்த ரெஸ்டாரண்ட்க்கு யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அந்த இல்ல அங்க இல்ல, அந்த ரெஸ்டாரண்ட் இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரெஸ்டாரண்ட் அந்த நகையில வந்து ஒரு கார்டு இருந்துச்சு, அட்ரஸ் கார்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு அந்த நகையை எடுத்தவருக்கு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் அட்ரஸ் தேடி அந்த நகையை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க திருப்பி.
1: ஓ, வந்துருச்சு அந்த நகை.
2: இது உண்மையா நடந்த கதை?
0: 30 பவுன் திரும்பி வந்துருச்சு.
2: 10 பவுன் அவங்க நகை எடுக்கல, அவங்க பயந்துட்டாங்க.
0: இல்ல சார், நான் தெரியாம கேக்குறேன், இப்போ நகைய கல்யாணத்துக்கு போறேன்றீங்க, நகைய ஒண்ணு அணிஞ்சிட்டு போனோம், 30 பவுன் கையில எடுத்துட்டு போனீங்களா?
1: அது சாப்பாட்டு கடைக்கியாங்க எடுத்துட்டு போனீங்க 30 பவுன?
2: 30 பவுன் வந்துட்டு ஒரு தேவைக்கு, கல்யாண தேவைக்கு எடுத்துட்டு போறோம்.
0: இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுல, மறந்துட்டீங்க, அதெல்லாம் சரி. இதுல என்ன கத்துக்கிட்டீங்க?
1: நகையே போடக்கூடாது.
2: எது செஞ்சாலும் எச்சரிக்கையா செய்யணும்.
1: ஆனா மோகன், உங்க முகத்துல எனக்கு 1008 கேள்விகள் தெரியுது மோகன். அவ தானே
0: அந்த 30 பவுன் எப்படி கையில வச்சுட்டு சுத்துறாங்க,
1: ஏன் எடுத்துட்டு போனாங்க,
0: பல கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல சார், நகை கிடைச்சதுல ஒரு சந்தோஷம் தான்.
1: சந்தோஷம் தான். அடுத்தவர் பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாதுன்றத அவரு உணர்ந்துட்டாரு.
2: Thank you.
0: இது ஒரு கருத்து நிகழ்ச்சி ஆயிருச்சு.

0: மடானி உங்களுக்காக.
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா தொடர்பு எண்கள் 3 8 8 8 6 6 2 2 1 அல்லது 3 8 8 8 6 6 1 9 6. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 முதல் மாலை 5 மணி வரை அரசு அலுவலக ஓய்வு நேரம் பின்பற்றப்படுகிறது. மேலதிக தகவலுக்கு www.mitra.gov.my.
0: உங்களுக்காக
2: துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
3: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: வணக்கம். இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. அடுத்து மற்றும் ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெறவு இருக்குது. முக்கியமாக அந்த இணையத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
1: அந்த வகையில் இணைய பாதுகாப்பு இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக தான் இன்றைக்கு நம்ம ஒருவரை சந்திக்க போறோம். யார் அவருன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்பு அமைச்சின் துணை தலைமை செயலாளர் திரு மனு அவர்கள் இருக்கிறாரு.
0: வணக்கம்.
2: வணக்கம்
1: சார். எப்படி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன்.
1: வாழ்க்கையில் எப்படி போய்கிட்டு இருக்கு சார்?
0: சரியாக, இந்த ஒரு முக்கியமான ஒரு இயக்கம், அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒரு இயக்கம். முதல்ல இந்த கேம்பெயின் இன்டர்நெட் ஸ்லாம், அந்த இயக்கம் ஏன் நடத்தப்படுது சொல்லுங்க சார்.
2: இது வந்து போன வருஷம் நடத்தினோம். ஒரு 10,000 மலேசியா ஃபுல்லான பள்ளிக்கூடத்துல நடத்தினோம் இந்த ப்ரோக்ராம் கேம்பெயின் இன்டர்நெட் ஸ்லாம். இது ஏன் நீங்க தெரியும், இந்த ஆன்லைன்ல வந்து நிறைய அந்த புலிங், சைபர் புலிங் நிறைய நடக்குது. சிசாம் சொல்லுவாங்க, சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் மெட்டீரியல், சிசாம் சைபர் ஸ்கேம் நிறைய அந்த மாதிரி நிறைய நடக்குது இன்டர்நெட்ல. அது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு இன்டர்நெட்ல. என்ன செய்யறோம்னா, இந்த முதல் முதல்ல இந்த கேம்பெயின் இன்டர்நெட் ஸ்லாம் மாத்துறது பள்ளிக்கூடத்தில் நடத்துறது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டாடுறதுக்கு. அதாவது இதுல நிறைய ஆபத்துகள் இருக்கு, இது நீங்க பார்த்து நடந்துக்கணும். சோ பள்ளிக்கூடத்துல பல ப்ரோக்ராம் செஞ்சோம். சோ அந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு ஒரு ஒரு ஆசிரியரும் ஒரு ஒரு ஸ்டூடெண்டையும் பண்ணி அவங்களை வந்து நம்மளோட ஏஜென்ட் மாதிரி வச்சுக்கிட்டோம் ஸ்கூல்ல. அவங்க வந்து பல ப்ரோக்ராம் எல்லாம் செய்வாங்க, அரசாங்கத்தோட ப்ரோக்ராம் எல்லாம் அந்த விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு பிள்ளைங்களுக்கு. சோ தட் இவங்க வந்து தப்பான வழியில போறாத மாதிரி, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி எப்படி சரியா இன்டர்நெட்டை பாய்க்கணும்னு. அது தவிர்த்து இந்த வருஷம் என்ன முயற்சி அரசாங்கம், அதாவது மந்திரி அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்திருக்கிறதுக்குன்னா, மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு. சோ இப்ப என்ன செய்யறோம், மக்கள போய் இந்த இன்டர்நெட் சாமான மக்கள் கிட்ட போய் சேர்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா, முக்கியமா இதுக்கு வந்து பெற்றோர்கள் தான், அந்த பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த யூஸ் ஆஃப் இன்டர்நெட் மக்கள் கிட்ட போய் போய் நம்ம சேர்த்தோம்னா, அவங்க கூட பிள்ளைங்க கூட பாதுகாப்பாங்க, அவங்களும் பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிள்ளைங்களை மட்டும் விக்டம்ஸ் இல்ல, அடல்ட்ஸ் கூட விக்டம்ஸ் ஆவாங்க. சைபர் புலிங் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பாதுகாத்து நம்மளே நம்மள வந்து சொந்தமா அது ஒரு வச்சுக்கீங்க. இப்ப பிள்ளைங்க வந்து இன்டர்நெட் பாக்கலாம், பேரண்டல் கண்ட்ரோல் ஒன்னு இருக்கு. சோ பெற்றோர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்க எத்தனை மணி நேரம் இன்டர்நெட்ல இருக்காங்க, எப்ப அவங்க இன்டர்நெட்ல இருக்காங்க, பெற்றோர்கள் வந்து அவங்க போன் மூலமா எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு.
1: நேரடியா அவங்க எப்படி நன்மை அடையலாம், அவங்க பங்கெடுக்கணுமா, இல்ல அவங்களுக்கு நீங்க விஷயத்த போய் கொண்டு சேர்க்க போறீங்களா, எப்படி இதை பண்றீங்க?
2: இது வந்து நம்ம விஷயத்த போய் கொண்டு சேர்க்கிறோம். என்னென்ன ஆபத்துகள் இதுல இருக்கு, என்ன செய்யலாம் இந்த ஆபத்துல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து மக்களுக்கு வந்து சொல்றோம்.
0: சரி சார், இப்போ இதை பற்றி மேல் விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி, எங்க போய் பாக்கலாம்?
2: நீங்க வெப்சைட்டுக்கு போல கேம்பெயின் இஸ்லாம் வெப்சைட் நீங்க டைப் பண்ணாலே, கூகுள்ல டைப் பண்ணாலே இந்த ப்ரோக்ராம் வந்து MCMCI கீழ இருக்கு. நம்ம கமந்திரன் கீழே MCMCI இருக்குல்ல, அவங்க கீழே இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கு. ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதுல இருக்கு, அதோட மக்கள் எல்லாமே அதுல கிடைக்கும்.
0: பாதுகாப்பான இணைய இயக்கம் இதை பற்றிய விவரங்களை வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
1: ஆமா.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணில இருந்து 4 மணி வரை யாது ஊரே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். புவிசார் அரசியல் பதற்றம். மேற்காசிய மோதல். உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையில் உயர்ந்துள்ள நிலையில் பெட்ரோலிய பொருட்களுக்கான மானியமாக இவ்வாண்டு 40 பில்லியன் ரிங்கிட்டு அரசாங்கம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ரான் 95 பெட்ரோல் டீசலுக்காக அரசாங்கம் குறைந்தது 800 மில்லியன் ரிங்கிட் மானியத்தை ஏற்றதாக நிதியமைச்சு கூறியது. மலேசியா எதிர்காலத்தில் ஏவுகணை தயாரிப்பை விரிவுபடுத்துவதற்கு முன் அடுத்த 2 ஆண்டுகளில் ராக்கெட் தயாரிப்பை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தற்காப்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது காலி நூர்டேன் கூறினார். உள்ளூர் வெளிநாட்டு நிறுவனங்களை உள்ளடக்கிய வியூக ஒத்துழைப்பின் மூலம் இந்த இலக்கை எட்ட முடியும் என அவர் தெரிவித்தார். நவீன பொது போக்குவரத்து அமைப்பை வழங்குவதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாடு. ஷாலாம் இலகு ரயில் LRT3 சேவை சான்று பகர்வதாக உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் கூறினார். இச்சேவை கிள்ளான் பள்ளத்தாக்கில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வழிவகுப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் மலேசியாவும் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. 12வது இந்தியா மலேசியா ராணுவ ஒத்துழைப்புக்கான துணை செயற்குழு கூட்டத்தில் இரு நாடுகளும் அந்த ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்ததோடு கூட்டுறவை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளையும் ஆராய்ந்ததாக இந்திய தற்காப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் குறித்த கலந்தாய்வு கத்தாரில் தொடரும் நிலையில் ஈரானின் அணு ஆயுத ஒழிப்பு செயல்முறை முன்னேற்றம் கண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளதாக எனடொல்லு குறிப்பிட்டுள்ளது. ஈரான் உரிய ஒத்துழைப்பை வழங்குவதாக வட டக்கோதாவுக்கு புறப்படுவதற்கு முன் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டிரம்ப் குறிப்பிட்டார். விளையாட்டு. உலக கிண்ண கார்பந்து. 32 அணிகள் சுற்றில் அமெரிக்காவும் போஸ்னியா எர்சுகோவினாவும் மோதும் ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. அடுத்து விம்பிள்டன் டென்னிஸ். ஆடவர் 2வது சுற்று ஆட்டத்தில் இத்தாலியின் ஜெனிக் சின் போர்த்துகலின் நீனோ போர்கஸை வென்றார். அமெரிக்காவின் ஜென்சன் புருஸ்பி பெருவின் இக்னோசியோ பியூஸை வீழ்த்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.